0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தெய்வீக ராகத்தில் இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்தது. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் 101.4 மெகர்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: நேரம் 5 மணி 54 நிமிடம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 15 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 22 நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 6 தேதி திங்கட்கிழமை 101.4 ரெயின்போ பண்பலை இன்றே இனிதே ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம்.

0: ஒருவனுக்கு உறவு முறையாரிடத்தில் உட்பகை தோன்றினால் அதனால் ஏற்படும் அழிவிலிருந்து நம்மை காத்துக் கொள்வது அரிது. குறள் எண் 885 அதிகாரம் உட்பகை.
1: உறள் முறையான் உட்பகை தோன்றில் இரள் முறையான் ஏதம் பலவும் தரும்.
0: ஒருவனுக்கு உறவு முறையாரிடத்தில் உட்பகை தோன்றினால் அதனால் ஏற்படும் அழிவிலிருந்து நம்மை காத்துக் கொள்வது அரிது. குறள் எண் 885 அதிகாரம் உட்பகை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்குவங்க அரசுடன் இணைந்து கொல்கத்தாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்கவுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள புதுமை படைப்பாளர்களிடமிருந்து கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய புத்தாக்க தளத்தில் புதுமையான யோசனைகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசியல் சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தை எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: பக்தி நேரம்.

நேரம் 6:02 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ பண்பலகையில் பக்தி நேரத்தில் தான் இணைஞ்சிருக்கீங்க. காலையில் எழுந்த உடனே இந்த பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாக அன்னைக்கு நாளே ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கும். அதனால் தொடங்கக்கூடிய இந்த நாளை ரொம்பவும் அமைதியாக, சந்தோஷமாக, பக்தியோடு தொடங்குங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் டாக்டர் சேகாழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய விநாயகனே.

ரெயின்போ பண்பலையில் பக்தி நேரம் தான் கேட்டுட்ருக்கீங்க. வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா சிலரை மறந்து விடுங்கள், சிலரை மன்னித்து விடுங்கள், சிலரை கடந்து விடுங்கள், எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அடுத்ததாக உங்களுக்காக உன்னி மீனன் பாடிய ஓம் நம சிவாய.

0: 101.4 இங்க எல்லாமே தோழி.
1: ஒரு கதை ஒண்ணு இருக்கு. ஆட்டுத்தோல் போர்த்திய நரி ரொம்ப நாள் அதால வேஷமிட முடியாதுன்னு. அந்த மாதிரி பாசத்தை கொண்டு பல நாள் நம்மளால பயணிக்க முடியும், நேசத்தை கொண்டு நெடுநாள் நம்மளால பயணிக்க முடியுமா, ஆனா வேஷத்தை போட்டுக்கிட்டு நம்ம கிட்ட நெருங்கி வரக்கூடிய அந்த கெட்டதுகள் ரொம்ப நாள் நம்ம கூட நீடிச்ச நிலைக்காது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நம்ம நம்ம எல்லாரும் ஒற்றுமையா அன்பா நம்மளுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு அப்படியே பயணிப்போம், வரக்கூடிய கெட்டதுகள் அதுவா விலகிவிடும். அடுத்து நம்ம கேட்கக்கூடிய பாடல் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய சிவன் பாடல்கள்.

நேரம் 6:20 ஆயிட்டிருக்கு. 101.4 ரெயின்போ பண்பலையில் பக்தி நேரம் தான் கேட்டுட்ருக்கீங்க. பக்தி நேரத்தின் அடுத்த பாடல் தில்லையம்மன் அப்படின்ற பாடல் தான் வரப்போகுது. வாழ்க்கையில் நண்பர்கள் இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? ஆனால் அதுவே வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் இருந்தால் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்களையேது நல்ல நண்பன் கெட்ட நண்பன்னு சொல்வாங்க. அப்படி இல்லை, நண்பர்களில் பல விதம் உண்டு. அதில் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் சேர்க்கக்கூடிய நண்பரை எப்பவும் துணையாக வச்சுக்கோங்க. அடுத்த பாடல் பக்தி நேரத்தில் உங்களுக்காக.

நேரம் 6:31 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ பண்பலையில் பக்தி நேரம் தான் கேட்டுட்ருக்கீங்க. முருகன் என்னும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல், டிஎம்எஸ் பாடிய பாடல் கேட்டு முடித்தோம். அடுத்து நம்மளுடைய பக்தி நேரத்தில் பி. சுஷிலா அவர்கள் பாடிய இடைவிடா சகாயமாதா என்னும் ஏசுபிரானுடைய பாடல் உங்களுக்காக.

ஒரு புது இடத்துக்கு போகிறோம்னா அந்த பயணம் நெடுதூரமாக தெரியும். என்ன இன்னும் போய்கிட்டே இருக்கே அப்படின்னு தோணும். அதுவே அந்த இலக்கு அடைஞ்சிட்டு திரும்பி நம்மளுடைய பயணத்தை தொடங்கி நம்மளுடைய இல்லத்துக்கு வரும்பொழுது அட ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோமே அப்படின்னு இருக்கும். அதாவது அந்த பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிகிற வரைக்கும் தான் அது கஷ்டமாக இருக்கும். அந்த பயணத்தின் பாதை, அதில் இருக்கக்கூடிய இடர்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா நிச்சயமாக வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். பக்தி நேரம் கேட்டுட்ருக்கீங்க. பக்தி நேரத்தின் அடுத்த பாடல் திருச்சி எஸ் எம் யூசுப் அவர்கள் பாடிய அல்லாஹ் உன் வீடு.

சர்ச்சை நேரத்தின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் 6:41 ஆயிற்றுக்கு. நிறைவு பாடலா எஸ்பிபி அவர்கள் பாடிய நவகர பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேகா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் முதற்கட்டமாக இன்று இந்தோனேஷியா செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் செல்வது இது 4வது முறையாகும். 2018 மே மாதம் இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கிடையே நடைபெற்ற விரிவான பேச்சுகளுக்கு பிறகு இருநாட்டு தலைவர்களும் தற்போது சந்தித்து பேச உள்ளனர். இந்த பயணத்தின் போது இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாண்டோவுடன் பிரதமர் பேச்சு நடத்துவார். ஜகார்த்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் பிரதமர் யோக்யகர்த்தா நகரில் உள்ள பிரம்பானன் கோவிலின் வளாகத்தை பார்வையிட உள்ளார். அங்குள்ள பாதுகாப்பு பணிகளில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து செயல்பட உள்ளன. மலாக்கா நீரிணைப் பகுதியின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையில் இந்தோனேஷியா வகிக்கும் பங்கு இந்தியாவின் கடல்சார் வணிக பாதைக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பயணத்தின் 2வது கட்டமாக வரும் 8ஆம் தேதி ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். அந்நாட்டின் பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸுடன் இணைந்து 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். தமது பயணத்தின் இறுதி மற்றும் 3வது கட்டமாக July 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நியூசிலாந்தில் பிரதமர் திரு மோடி தங்கியிருப்பார். அங்கு நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சு நடத்த உள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்தில் மேற்கொள்கின்ற முதல் பயணம் இதுவாகும். பயணத்தின் போது முக்கிய வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களை சந்திப்பதோடு இந்திய வம்சாவளியினரிடையேயும் பிரதமர் உரையாற்றுவார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்டு 5ஆம் ஆண்டு நிறைவடைவதை ஒட்டி நடைபெறும் விழாவில் கூட்டுறவு மூலம் வளம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் 232 தானிய கிடங்குகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பல முடிவுற்ற திட்டங்களையும் அமைச்சர் தொடங்கி வைக்கவுள்ளார்.

0: தேசிய கூட்டுறவு தரவுத்தளம் மற்றும் புவிசார் குறியீடு செயலி, தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் பால் விநியோக கண்காணிப்பு இணையதளம் ஆகியவற்றையும் திரு அமித்ஷா தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் இந்திய விதை கூட்டுறவு சங்கத்திற்கும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்திற்கும் இடையே விதை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா மற்றும் கூட்டுறவுத்துறை இணையமைச்சர்கள் திரு கிருஷன் பால் குர்ஜார், திரு முரளிதர் மோகோல் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். விவசாய விளைபொருட்களுக்கு உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி செய்ய நபார்டு வங்கி கடனுதவி அளித்து வருவதாக அந்த வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் திரு கிருஷ்ணராஜ் கூறினார். சேலத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார்.
1: மதிப்பு கூட்டுதலுக்கு நம்ம ப்ராசஸ் இங்கே என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம், கடன் உதவி கொடுக்குறோம், நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசன் வச்சுருக்கோம். அதன் மூலமாக இப்போ இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் வந்து நிதியுதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது, அதை வந்து மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது.
0: மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களால் தங்களுக்கான வருவாய் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
2: தென்னையிலிருந்து மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி எண்ணெயாக வித்துட்டு இருக்கிறோம். தேங்காயாக பார்க்கும்போது 10 ரூபாய் அவ்வளோதான் எங்களுக்கு லாபம் கிடைச்சிட்டு இருக்குது. இதே எண்ணெயாக மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி எண்ணெயாக விற்கும் போது 20 ரூபாய் கிடைக்கிது எங்களுக்கு லாபம். இதில் எங்கள் வாழ்வாதாரம் இரட்டிப்பாக ஆயிருக்கு.
3: இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய பொருள் எல்லாம் மதிப்பு கூட்டி நாங்கள் வித்துட்டு இருக்கோம். எங்களுடைய வருமானம் சராசரியாக முன்பு இருந்ததை விட 50% அதிகமாக போயிட்டு இருக்கு.
4: நாங்கள் வந்து முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போ காய் வந்து மார்க்கெட்டை கொடுக்கும் போது வந்து ரேட் கம்மியாக போயிட்டு
5: புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரூர் சம்பவம் தொடர்பாக தங்களது கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று கூறினார். தமிழகத்தில் இடதுசாரி கட்சிகள் எந்த அணியிலும் இடம்பெறவில்லை என்றும் தனித்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதி, வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள், அதனையொட்டியுள்ள தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா பெரும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதை தடுக்க நேட்டோ படைகள் உதவ வேண்டும் என்று அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் ஒரு உணவகத்தில் மர்ம நபர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. ஹரியானா மாநிலம் ரிவாரியில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி வீட்டில் நேற்றிரவு வெடி விபத்து ஏற்பட்டதில் 5 படுகாயமடைந்தனர். கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட நகரங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர்

0: சேர்ந்த பெண் தொழிலாளி ஒருவர் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். நெய்வேலி என்எல்சி முதல் சுரங்கத்தில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமானப் பணியின்போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை வென்றது. இந்நிலையில் பிரேசில் அணியின் முன்னணி வீரர் நெய்மார் சர்வதேச கால்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்காவின் கேத்தரின் ஹாரிசன் டலைனா ஹீலித் இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55 ஆயிற்றுக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 பண்பலையில் அடுத்து நேயர்கள் கேட்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சி
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள மணியன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். அந்த காலத்தில் நமது முன்னோர் காஃபி டீ குடிக்க பித்தளை பாத்திரங்களை பயன்படுத்தினாங்க. அதுதான் அப்போ இருந்தது. எவர் சில்வர் பாத்திரங்களெல்லாம் அப்புறமா வந்தது. சமையலுக்கு கூட பித்தளை வெங்கல பாத்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. இப்போதான் எல்லாம் மாறிப்போச்சு. ஏன், மண் சட்டி மண் பானை கூட உபயோகத்தில் இருந்தது. இப்போ குடிக்கிற தண்ணிக்கு கூட மண் பானைகளை நாம் வாங்கறதில்ல, உபயோகிக்கிறதில்ல. மண் பானையில் தண்ணி ஊற்றி வச்சு அதில் வெட்டி வேற போட்டு கமகமன்னு தண்ணியையும் மணக்க மணக்க குடித்தவர்கள் நாம. இப்போ அதெல்லாம் காட்சி பொருளாக இருக்கு. செம்பு கூட பயன்படுத்தப்பட்ட காலம் உண்டு. நன்மை செய்யறத பயன்படுத்தினதை கூட மறந்துட்டோம், மறுத்துட்டோம். நமது வாழ்க்கை முறை கால மாற்றம் காரணமாக உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பல பொருட்களை பயன்படுத்தி வர்றோம். நிறைய பிளாஸ்டிக் சமாச்சாரங்கள் உள்ள நுழைஞ்சிடுச்சு. அதில் ஒன்று தான் பெட் பாட்டில். இதுவும் பிளாஸ்டிக் தான். மணியன் ஐயா, இப்போ நம்ம மக்கள் மத்தியில் பிளாஸ்டிக் பாட்டில் கலாச்சாரம் பரவிடுச்சு. நம்ம அரசாங்கம் மக்காத பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்திருந்தாலும் அங்கங்க மக்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் வர்றாங்க. அது தடை செய்யப்பட்ட பொருளா தடை செய்யப்படாத பொருளான்னு மக்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் உபயோகிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நமது வாழ்க்கையோடு ஒன்றுவிட்ட ஒன்றாயிடுச்சு. இந்த பிளாஸ்டிக் பாட்டில் மனிதர்களின் உடல் நலம், மற்ற உயிரினங்களின் உடல் நலம், நாம் வாழும் சூழல் போன்றவற்றை கடுமையா பாதிக்குது. பிளாஸ்டிக் என்பது ஒட்டுமொத்த உலகத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலா உருவெடுத்திருக்கு. இதை உணராம பெரும்பாலானவர்கள் தண்ணி கொண்டு போறதுக்கு மட்டும் இல்லாம சூடான பானங்களை வாங்கிட்டு வர்றதுக்கும் பிளாஸ்டிக் பாட்டில்களை, ஏன் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துறத பாக்குறோம். வெந்நீர், சூடான உணவுப் பொருட்கள், காஃபி டீ போன்றவற்றை பிளாஸ்டிக் கவர்லையோ பாட்டில்களிலோ கண்டிப்பா எடுத்துட்டு வரக்கூடாது. இப்படி எடுத்துட்டு வந்தா அதில் இருக்கும் வேதிப்பொருட்கள் வினை புரிந்து நமது உடல் நலத்துக்கு தீங்கை ஏற்படுத்தும். முக்கியமா புற்றுநோய், ஹார்மோன் குறைபாடு, எலும்புகளை பலமிழக்க செய்தல், இரத்த அணுக்கள் குறைதல் ஆகிய பாதிப்புகள் ஒன்னு ஒன்னா தோன்ற ஆரம்பிக்கும். வயிற்று வலி, வாந்தி, பசி இல்லாமை ஆகியவை இதன் முக்கிய அறிகுறிகள். பிளாஸ்டிக் பாட்டிலை அடிக்கடி பயன்படுத்துறவங்களுக்கு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். இரத்த சோகையும் உண்டாகுமா. மணியனையா, இப்போ அரசாங்கம் தடை விதித்த பிறகு மக்கள் மத்தியில கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு.

0: ஆனாலும் இது போதாது. பிளாஸ்டிக் பாட்டிலின் அடிப்பகுதி, மூடி, மூடியின் உள்பகுதியை பாருங்க, அவற்றில் அழுக்கு கசடு எல்லாம் சேரும். அப்பப்போ சுத்தம் செய்துகிட்டே இருக்கணும். எந்த பொருளா இருந்தாலும் சுத்தபத்தமா வச்சுக்கணும். இந்த மாதிரியான பொருட்கள் பயன்பாட்டினால வரக்கூடிய உடல் உபாதைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சு கட்டுக்குள் வைக்கணும். அதற்குண்டான சிகிச்சை முறைகளை கையாளணும். பிளாஸ்டிக் பெட் பாட்டிலுக்கு பதிலா காப்பர் பாட்டில், எவர் சில்வர் பாட்டில்களை பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் சமாச்சாரங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இதன் மூலம் நமது உடல் ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கலாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம்ங்கிற பொன்மொழி உங்களுக்கு தெரியும். இப்போ மறுபடியும் பித்தளை, செம்பு, வெங்கல பாத்திரங்கள் பயன்பாட்டுக்கு வருது. அதுல ஒரு வியாபார நோக்கம் இருந்தாலும் நமது உடல்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலை இவற்றை நினைவில் வைத்து செயல்படுவோம், செயல்படணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

நேரம் 7:01 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், உங்க அன்புத்தோடு திவ்யா இதோ உங்க கூட பேசுறதுக்காக வந்துட்டேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சந்தோஷமா இந்த நாளை இனிதான் தொடங்குவோம். பல விஷயங்கள் திவ்யா உங்க கூட சேர்ந்து உரையாட போறேன். நீங்களும் உங்களுடைய அழகான பதில்களை எங்கூட சேர்ந்து பகிர்ந்துக்க போறீங்க. அதுதான இனிமையான பல பாடல்கள் கேட்க போறோம். இன்னைக்கு ரெயின்போ பண்பலை நிச்சயமா உங்க கூட இணைஞ்சு உங்க நாளை சிறப்பா அமைப்பாங்க. அதுக்கு என்னுடைய சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்மளுடைய வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் கண்டிப்பாக தெரியணும்ல. ஆமாம், ஏவிசி நடத்திய சர்வதேச ஆடவர் வாலிபால் தொடரில் இந்தியா எந்த பதக்கத்தை வென்றாங்க? ஏவிசி சர்வதேச ஆடவர் வாலிபால் தொடர் நடத்தினாங்க. இந்த தொடரில் இந்தியா பங்கு பெற்றாங்க. அதில் இந்தியா வென்றும் இருக்காங்க. நிச்சயமாக அதுக்கே ஒரு பாராட்டுகளை கொடுத்துருக்கலாம். அண்ட் அதை தொடர்ந்து அவங்க எந்த பதக்கத்தை வென்றாங்க? நீங்கள் உங்களுடைய பதில்களை எங்கே சொல்லணும்? எஸ் உங்களுக்கே தெரியும். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற நம்மளுடைய முகநூல் பக்கத்துக்கு போங்க. சட்டு சட்டு நாங்கள் இருக்கிற கேள்விக்கு உங்களுடைய பதில்களை பதிவிடுங்க. கண்டிப்பாக அப்படியே எல்லாரும் காலை வணக்கம், ஹாப்பி மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பூஸ்ட் அப் பண்ணுற மாதிரி பல வார்த்தைகள், உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் கேட்கறதுக்கு நான் ரொம்ப தயாராக காத்துட்ருக்கேன். ஓகே, என்ன கேள்வி அப்படின்றத மறுபடியும் சொல்லிடுறேன். ஏவிசி நடத்திய சர்வதேச ஆடவர் வாலிபால் தொடரில் இந்தியா எந்த பதக்கத்தை வென்றாங்க? எஸ், உங்களுடைய பதில்களை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் நீங்கள் பதிவிடலாம். ஓகே, அது

தாண்டி இன்னைக்கே பல முக்கியமான விஷயங்களுமே இருக்கு. இன்னையுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக மெரினா திரைப்படத்துல இருந்து நான் முத்துக்குமாருடைய வரிகள்ல கிரீஷோடைய இசையில முகேஷ் மற்றும் ஷில்பா ராமசங்கர் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

என்ன கேள்வி தொடர்ல இந்தியா எந்த பதக்கத்தை வென்றாங்க? பல பேரும் உங்களுடைய பொன்னான பதில்களை அடுத்து அப்படியே அப்படியே வரிசை கட்டி எனக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க. பார்க்கும் போதே அடடா இவ்வளவு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கும் பொழுது நானுமே நிறைய விஷயம் புதுசா கத்துக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். சரி, யார் என்னென்ன பதில்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடுவோமா? ராஜமாணிக்கம் கோபி, ஏவிசி ஆசிய வாலிபால் கூட்டமைப்பு நடத்தினிய 2026 ஏவிசி ஆண்கள் வாலிபால் கோப்பை சர்வதேச ஆடவர் தொடரில் இந்தியா இந்த பதக்கத்தை தான் வென்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிலை இப்போ சொல்ல மாட்டேன், கடைசியாக தான் சொல்லுவேன். ஆனால் உங்களுடைய பதில்களை யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில்களை இன்னொருத்தருமே படிக்கிறாங்க, அவங்களுக்குமே அட புது இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும். அடுத்து புவனகிரி சுமதி பாபு, இந்திய ஆடவர் கைப்பந்து அணி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்துச்சு, இதுக்கான பதில் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு நீளமான பதிலை கொடுத்துருக்காங்க. எத்தனை பாயிண்ட்ஸில் வின் பண்ணாங்க அப்படின்ற அந்த செட் கணக்கையுமே சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் சுமதி. அடுத்து பாவனா ஜெயா, புவனா ஜெயா, ஹாப்பி மார்னிங் டு ரெயின்போ எஃப்எம் டீம், ஹவ் அ கிரேட் வீக் ஹெட், இதுதான் பதில் ஐ கெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டாக தப்பா அப்படின்றத நம்ம கடைசியாக பார்த்துடலாம். பட்டாளம் அப்துல் ஜலீல், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதில்களையும் பதிவிட்டிருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், அடடா வாலிபால் அப்படின்னு சொல்லி வாலிபால் வாஸ் இன்வைட்டட் இன் 1895 இது வந்து தொடங்கப்பட்டுச்சாமா, வில்லியம் ஜி மார்கன் அப்படின்றவங்க தான் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து பால ஜெயச்சந்திரன், இனிய காலை வணக்கம் பால ஜெயச்சந்திரன், சைதையிலிருந்து அவங்க அவருடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. பதிலை காணுமே, ஓகே பதில் அடுத்து வரும்னு நினைக்கிறேன். பட்டாளம் அப்துல் ஜலீல், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குட் மார்னிங் அப்படின்ற போஸ்டரையும் அனுப்பிச்சிருக்காரு. ஓகே, சோலை ரீஜா மனோகரன், இனிய காலை வணக்கம், நலமா சகோதரி, வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர்ஜே திவ்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்தும் நெஞ்சம் சோலை ரீஜா மனோகரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், நான் நலமா இருக்கேன், நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்து அலிங்கரம் எஸ் மகாதேவன், இந்திய அணி இந்த பதக்கத்தை தான் வென்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததை தொடர்ந்து மாலினி தேவி அருணாச்சலம், வணக்கம் பதில் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களோட பதிலை பதிவிட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லருந்து காலை வணக்கம் பதில் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபு வீரா ராஜபாளையத்திலிருந்து, இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலையும் பதிவிட்டிருக்காங்க. பொன்னியமேடு வண்ணை கணேசன், அன்பின் அறிவிப்பாளர் நிவ்யா இல்லை திவ்யா. ஓகே, எங்கள் ரெண்டு பேருக்கும் இதுதான் வித்தியாசம், அவங்க நிவ்யா நான் திவ்யா. ஓகே, அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இதனால் நான் அவங்களுக்கும் இதை கண்டிப்பாக சொல்லிடுறேன். அதை தொடர்ந்து மந்திரமூர்த்தி அவர் வெறும் ஆ மட்டும் போட்டிருக்காரு. ஓகே, சிவன் அருண் இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. அடுத்த பொன்னியமேடு வண்ணை கணேசன், பதில் இதுதான் சொல்லிட்டு 100% இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் சொன்ன பதில் கரெக்டாக தான் இருக்கும், நம்ம இறுதியில் அதை பார்க்கலாம். ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, தகவல்கள் ஒவ்வொன்றும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர் ரங்கராஜன் அவருடைய பதில் பதிவிட்டிருக்காங்க. ஜீவா புதுப்பேட்டை விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விஎஸ்ஆர் ஜீவா அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தடுத்து யார் யார் என்னென்ன பதில்கள்லாம் பதிவிட்டுருங்க அப்படின்றத காத்திருந்து தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, இன்னைக்கு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி டே என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்க. ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது, அதில் முதல் விஷயத்தை இப்போ சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு வேர்ல்டு ஜூனோசிஸ் டேவாமா, அதாவது உலக விலங்கிலிருந்து மனிதருக்கு பரவக்கூடிய நோய்கள் விழிப்புணர்வு தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விலங்குகிட்டேருந்து மனிதர்களுக்கு பல வகையான நோய்கள்லாம் வரும், அதை தடுக்கிறதுக்காக பல முக்கியமான மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த நாளை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே பரவக்கூடிய ஜூனோட்டிக் அப்படின்ற நோய்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜூலை 6 உலக ஜூனோசிஸ் தினம் அப்படின்ற ஒரு தினம் கடைபிடிக்கப்படுது. இது எப்போ ஆரம்பமாச்சு அப்படின்னா, 1885 ஜூலை 6 லூயிஸ் அப்படின்ற ஒருத்தருக்கு முதல் முறையாக ராபிஸ் இருக்குல்ல, ராபிஸ் நோய்க்கான தடுப்பூசியை செலுத்தி அவருடைய உயிரை காப்பாற்றியிருக்காங்க. ஸோ அந்த வரலாற்று சாதனையை நினைவு கூர்ற வகையில் தான் இந்த நாள் அனுசரிக்கப்படுதாமா.

0: இந்த ஜூனோசிஸ் அப்படின்னா என்ன மாதிரியான நோய்கள் இருக்கும் அப்படின்னா, அது நிறைய இருக்கு. இந்த ராபிஸ், அதாவது நாய் கடிக்கிறது, கோவிட், அதுக்கப்புறமா வந்து பேர்ட் ஃப்ளூ, இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். செல்ல பிராணிகளுக்கு முதல் முறையா தடுப்பூசி போடுறது, அதை தொடர்ந்து விலங்குகளை தொட்டதுக்கு அப்புறமா கைகளை சுத்தமா கழுவுறது, இறைச்சி முட்டை இந்த மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் நல்லா சமைச்சு சாப்பிடுறது. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஜூனோசிஸ் அப்படின்ற ஒரு தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வரோமா. அட, இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க. ஓகே, வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? உங்களுக்காக நான் முத்துக்குமாருடைய இசையில, ஆர் பி பாட்நாயக் அவருடைய இசையில, நான் முத்துக்குமாருடைய வரிகளில் திப்பு, கௌரி ராஜா மற்றும் ரவி பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.
1: ஏன்டா அழுகுற?
2: அவளை காணுமேடா.
1: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
2: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையா?

0: வாயில வைக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா. ஞான பழம்,
0: ஒரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருஞ்சம்பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம்பழம், பலா பழம்.

18 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இஸ் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்னைக்கு பல பேரும் உற்சாகமா இந்த நாளை தொடங்கி எனக்கான பதில்களை அழகா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஓகே, நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஏவிசி நடத்திய சர்வதேச ஆடவர் வாலிபால் தொடர்ல எந்த பதக்கத்தை இந்தியா வென்றாங்க? இதுதான் இன்னைக்கான கேள்வியா இருந்தது. கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து ஓகே, நம்ம இந்த பதில் சொல்லி இருக்கோம், இது சரியா தவறா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அதெல்லாம் நிகழ்ச்சியுடைய நிறைவுல கண்டிப்பா உங்களுக்கு நான் விளக்கிடுவேன். ஆனா இந்த வாலிபால் அப்படின்னு கேட்டதுமே, அட, சின்ன வயசுல நான் கூட விளையாடி இருக்கேங்க. வாலிபால் விளையாடுறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு பல நினைவுகளும் வந்திருக்குமே. வரணும். ஓகே, யார் யார் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் பதில்களை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ராகவன் ரெங்கசாமி, குட் மார்னிங் அண்ட் குட் விஷஸ் டு ஆல் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. பாலஜெயச்சந்தர் அவருடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. வசந்த்குமார் அவர் வந்து ஏவிசி நடத்திய சர்வதேச ஆடவர் வாலிபால் தொடரில் இந்த பதக்கத்தை தான் இந்தியா வென்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. எஸ், வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க, அதையும் நம்ம சொல்லியே ஆகணும். அடுத்து பத்மா சவுந்தரராஜன், வணக்கம், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இதுதான் பதில் அப்படின்னு அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. பூபாலன் பள்ளப்பாளையத்திலிருந்து, பூபாலன் வணக்கம், சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம் அப்படின்னு அவருடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. கோவை மாவட்டம் பள்ளப்பாளையத்திலிருந்து பூபாலன். ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, நம்ம எல்லாரும் வேறேற ஊரில் இருந்தாலுமே இந்த முகநூல், இந்த ரெயின்போ வந்து நம்மளை எப்போவுமே ஒத்துமையாக வச்சுக்கோ, நம்ம எல்லாரையும் கனெக்டாக வச்சுக்கோன்னு சொல்லலாம்ல. நிச்சயமாக சோழி ரீஜா மனோகரன் அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து நரேஷ் குமார் வைஷு, குட் மார்னிங் டு ஆல் த லிசனர்ஸ், ஹாய் திவ்யா அப்படின்னு சொல்லி எனக்குமே ஹாய் சொல்லியிருக்காரு. ஹாய். அடுத்து அவருடைய பதிலையும் பதிவிட்டிருக்காங்க. நரேஷ், தர்மபுரியிலிருந்து நரேஷ் அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. பொன்னியமேடு வண்ணை கணேசன், குட் மார்னிங் அப்படின்னு இந்த சூரியன்லாம் அழகாக உதிக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் அனுப்பிச்சிருக்காங்க. சோழி ரீஜா மனோகரன், ஆரம்ப பாடலே வணக்கத்துடன், சென்னை வாழ்த்து பாடலுடன் ஆரம்பமாகியிருக்கு, ஆர்ஜிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அன்பு சகோதரி திவ்யா அவர்களுக்கு இனிய காலை வணக்கம், நல்லமா சகோதரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நான் நலமா இருக்கேன், இதுதான் பதில் அப்படின்னு உங்களுடைய பதிலையும் பதிவிட்டிருக்காங்க. அன்பு ராணி, குட் மார்னிங், ஹாவ் எ ஹாப்பி அண்ட் பியூட்டிஃபுல் மண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சுகுமார் அவர் வந்து பரமக்குடியை சேர்ந்த சுகுமார் திரிசிலவேலு, ஓகே சித்திரவேலு, ஓகே காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. சுஜிதா சந்திரசேகர், காலை வணக்கம் அப்படின்னு அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. அடடா, இந்த பிஸ்கெட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, எனக்கு காமிச்சு நீங்கள் வெறுப்பேற்றுறீங்க சார், இருந்தாலும் நன்றி அனுப்புனதுக்கு. தர்மபுரி முருகன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து நமுனா நாகராஜ் அவர் வந்து இந்திய தேசிய கொடி அனுப்பியிருக்காரு. ஓகே, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி அவங்களோட பதிலை பதிவிட்டிருக்காங்க. பி கே பூபாலன் பால, வணக்கம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய நற்காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து அவரே நிறைய பிக்சர்லாம் அனுப்பியிருக்காரு. ஓகே, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், வணக்கம் சென்னை ஆங்கர் திவ்யா ஆர்ஜே அவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் வணக்கம். தொடர்ந்து யார் யார் என்னென்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம், பொறுமையாக பார்க்கலாம். அடுத்து உங்களுக்காகவே ஒரு பாட்டு வரணும்ல. ஆமாம், தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து, அட, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு தாங்க. யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் நான் முத்துக்குமாருடைய வரிகளில் நவீன் பாடிய பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு?
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நூத்துக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம் இல்லைங்க, மரங்களை பாதுகாக்கணும்னு இந்த பறவைகளாக நம்ம கிட்ட வந்து சொல்ல முடியும். ஆமாம், ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வன மகோத்சவம், அதாவது மரங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு தினத்தை தான் நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். நிச்சயமா மரங்களை பாதுகாக்கணும், அப்போ தான் அடுத்த சந்ததியினருக்கு நம்மளால நல்ல சுவாச காற்றை கொடுக்க முடியும். உண்மைதான் இல்லை? ஸோ மரங்களை வெட்டுறது யாராவது பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க கிட்ட போய் தடுக்க முயற்சி பண்ணுங்க. இல்லை தேவையில்லாமல் இந்த மாதிரி மரங்களை வெட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி தேவையோடு மரத்தை வெட்டுறாங்க அப்படின்னா அது வேறு இடத்துல நடுறாங்களா அப்படின்ற ஒரு சிறு முயற்சி நம்ம எல்லாருமே எடுப்போமே, என்ன சொல்றீங்க? நேரம் 7:30 ஆயிற்றுக்கு. நேயர்கள் இனி கேட்கலாம் சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
5: முகத்தில் சைபால்.
6: இந்த உலகத்துல உண்மையாவே வேதாந்தம் பேசுறவங்களும் உண்டு, உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருந்துகிட்டு வெளியில வேதாந்தம் பேசுறவங்களும் உண்டு. ஒரு ஆள் இருந்தார், அவரு ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மகா கஞ்சன், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார். எச்சில் கையன்னா ஈர கையை கூட உதரமாட்டார், அப்படிப்பட்ட மனுஷன். அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருந்தார். வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பார், அப்புறம் போயிடுவார். அந்த முனிவர் வர்றப்போலாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான். ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். காயமே இது போய், வெறும் காற்றடைத்த பையம்மா, தர்மம் தலைகாக்கும்மா, பணம் என்ன சார் பணம், இன்னைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும் நாளைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும், எல்லாம் மாயம், எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலேம்மா. அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்கிறத கேட்ட உடனே, ஏப்பா அப்படி சொல்கிற, இப்போ கூட நீ சரின்னு சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து இதிலேருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார். உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஐயோ சாமி, இப்போ அது எப்படிங்க முடியும், பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க, அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு விடலாம்மா. சரின்னு முனிவர் போயிடுவார். அடுத்த வருஷம் வருவார், இவன் வழக்கம் போல் வேதாந்தம் பேசுவான். சரி தீட்சை கொடுக்குறேன் வா அம்பார், பேரம்பேத்தியை பார்க்கணும், கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருக்குது, அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் சொல்லுவோம், ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார், இவன் கடைக்கும் வந்தார். அப்புறம் அங்கே கல்லாவில் நம்ம ஆள் இல்லை, அவன் புள்ள தான் உட்காந்துருக்கிறான். அப்பாவை போலவே பிள்ளையும் எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான். அப்பா எங்கேன்னு விசாரித்தார் முனிவர். ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார். போன மாதம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னார், அவ்வளவுதான் போட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன். இதை கேட்டதும் முனிவர் சிரிச்சாராம். அவன் எங்கடா போவான், உன் அப்பா எங்கேயும் போகல, இதோ வாழை ஆட்டிக்கிட்டு உன் காலடியிலே இருந்துகிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாராம். என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கான் பையன். உடனே முனிவர் அந்த நாயோட தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுகிறா அப்படின்னாராம். உடனே அந்த நாய் வந்து வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான், காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பைய அப்படின்னு தான். முனிவர் சொன்னார், அடே இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, நீ விரும்புனா சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன், அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன், வர்றியா அப்படின்னு கேட்டிருக்கார். உடனே அந்த நாய் சொல்லித்தான், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன்,

என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாமல் ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க. அதனால் இப்படி நாயாக பிறந்து ராத்திரி பகலாக சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துக்கிட்டு கிடக்கிறேன், இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு கேட்டுதான். அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் தசாவதானி திருக்குறள் பேர் ஆமையா. அவர் கேட்குறது நியாயம் தானே. இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பாக்கிட்ட சொன்னான், அப்பா இன்றைக்கி நான் ஒரு ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னானான். அப்படியா, என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்கார் அப்பா. டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியாந்தேன், ஒரு ரூபா மிச்சம்தானே அப்படின்றான். அட பாவி, ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்துருந்தா 10 ரூபா மிச்சமாயிருக்குமே, வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னாரான் அந்த அப்பா. முகத்தில் பருவா சரியா திறங்க.

0: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேரம் 7:34 ஆயிற்று. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏவிசி நடத்திய சர்வதேச ஆடவர் வாலிபால் தொடர்ல இந்தியா எந்த பதக்கத்தை வென்றாங்க. பல பேரும் உங்களுடைய அழகான பதில்கள் என் கூட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. நேர்களை நீங்களும் உங்களுடைய பதில்களை பதிவிடணும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த முகநூல் பக்கத்துல கேள்வி இருக்கும், அங்க நீங்க உங்களுடைய அழகான பதில்களை நிச்சயம் பதிவிடலாம். ஓகே, யார் அடுத்ததா என்ன பதில் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? முனியப்பன் கௌசல்யா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆண்டிப்பாளையம் கிராமத்திலிருந்து. வசந்தகுமார், கிரிதரன், தேவிகா, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்களுடைய பதில்களை பதிவிட்டிருக்காங்க. அடுத்து புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், வணக்கம் சென்னை நிகழ்ச்சியின் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். அதை தொடர்ந்து அவங்க அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. அடுத்த விஜயகுமார், குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கோவிந்தநல்லூர் லியோ ஆண்ட்ரூஸ் ஜெயசீலி, இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. நாகராஜ், கோவை மாவட்டம் கருத்தம்பட்டியிலிருந்து, வினோபா நகர்லிருந்து சித்ரா நாகராஜ், யுவராஜ் கீர்த்தனா, சுரேஷ் வான்மதி, இதுதான் பதில் அப்படின்னு அத்தனை பேருக்காகவும் அவர் பதில் பதிவிட்டிருக்காங்க. அடுத்து கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன் அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. வீரதுரை, காலை வணக்கம் அப்படின்னு அவங்களுடைய பதிலை சொல்லியிருக்காங்க. திவாகர், ஏவிஎம் அவென்யூ திவாகர், ஓகே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. பூக்கடை மணி, இதுதான் பதில் அப்படின்னு அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. சாமுன்னி கே எம், குட் மார்னிங் சாமுன்னி, குமணாஞ்சாவடியிலேருந்து அவங்க அவங்களுடைய நமக்காக பதில் சொல்லியிருக்காரு, ஆனால் இல்லை. ஓகே, மெலப்பேடு தயாளன், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேசவன், கேசவன் அன்புடன் இனிய காலை வணக்கம் கேசவன், காஞ்சிபுரத்திலிருந்து அவங்க நமக்காக காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பூலவப்பாளையம் ஆனந்த முருகன், இனிய காலை வணக்கம், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி அவங்களோட பதிலை கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து நிறைய விஷயங்களையும் நமக்காக கொடுத்துருக்காங்க. பரமானந்தன் வசீகரன் அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. இல்லை, காலை வணக்கம் தான் நமக்காக சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் காலை வணக்கம் சார். சோமசுந்தர பிரபு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை, தா சோமசுந்தர பிரபு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், பதில் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களோட பதிலை பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மகேஷ் அபி குரோம்பேட்டிலருந்து, மகேஷ் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வ முத்துக்குமார், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி, செல்வா ஃப்ரம் கே கே நகர் சென்னை, ஓகே அவங்க வந்து அவங்களுடைய பதில பதிவிட்டிருக்காங்க. அடுத்து யார் யார் என்னென்ன பதில சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுமையா தெரிஞ்சு போமா? அடுத்து உங்களுக்காக பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகருடைய இசையில வைரமுத்தோடைய வரிகள்ல ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாற்றலாம். இவை எல்லாமே நம்ம கைகளில் தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வர வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இந்த வன மகோத்சவ வாரத்துடைய முக்கியமான நோக்கமே என்ன தெரியுமாங்க? நேரம் 7:42 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நம்ம வன மகோத்சவ வாரத்தில் தான் இருக்கும். இதோட முக்கியமான நோக்கமே என்னன்னா, மரங்கள் நடுறது மூலயமா பசுமையை அதிகரிக்கிறது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, காலநிலை மாற்றத்துடைய தாக்கத்தை குறைக்கிறது, உயிரின பன்முகத்தன்மையை பாதுகாக்கிறது, பொதுமக்கள் கிட்ட மரங்கள் வளர்க்கிற பழக்கத்தை ஊக்குவிக்கிறது. நிச்சயமா நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது நம்ம மரம் நட்டுருக்கணும். அந்த மரம் நல்லபடியாக வளர்ந்துருக்கா அப்படின்றத நம்ம எல்லாருமே நிச்சயம் செக் பண்ணியிருக்கணும். நம்ம எல்லாருமே மரம் நட்டிருப்போம். ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ நம்மளுடைய மரம் நடவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அந்த மரம் நல்லபடியாக வளருதா, அது வந்து ஒரு நல்ல இயற்கை சூழலை உருவாக்குதா அப்படின்ற அந்த ஒரு பரிசோதனையை நிச்சயமாக எல்லாருமே செய்து பார்க்கணும். ஆனா நான் பெருமையோடு சொல்லுவேங்க, ஒரு நிகழ்ச்சி அப்போ அந்த நிகழ்ச்சியில இந்த விஷயத்த பண்ணலாம், இப்படி கொண்டாடலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது என்னை சேர்ந்த நல்ல விரும்பிகள் வந்து, ஓகே உங்க சார்பா நாங்க மரம் நடுறோம் அப்படின்னு சொல்லி

அவங்க ஒரு 50 மரத்தை நட்டிருக்காங்க. எனக்கு அது இப்போ ஞாபகம் வருது. உண்மையாகவே எனக்கு அது கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அந்த சகோதரருக்கு நான் இப்போ என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்முடைய வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதை மறந்துடப்படாதுல. எஸ், ஏவிசி நடத்திய சர்வதேச ஆடவர் வாலிபால் தொடரில் இந்தியா எந்த பதக்கத்தை வென்றாங்க? இதுதான் இன்னைக்கு கேள்வியை கேட்டிருந்தேன். நேர்கள், நீங்களுமே உங்களுடைய பதில்களை நம்முடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் தாராளமாக பதிவிடலாம். ஓகே, ஆல்ரெடி நிறைய பேர் உங்களுடைய பதில்களை கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் சரியாக தவறா அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுப்போம். அடுத்து மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் தகவல் மிக மிக அருமை, கருத்துக்குள்ளதாகவும் சிந்திக்கவும் வைத்தது. எஸ், கண்டிப்பா அதை கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அது தொடர்ந்து தேவி ஸ்ரீதர் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி பதில பதிவிட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து நீங்களும் உங்களுடைய பதில பதிவிடணும்னா தாராளமா சொல்லலாம். எங்க அப்படின்னா நம்முடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்துல கேள்வி இருக்கும், அங்க நீங்க டப்புன்னு போய் பதில சொல்லிடுங்க. ஓகே, அடுத்து உங்களுக்காக இட்லி கடை திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷுடைய இசையில தனுஷுடைய வரிகளை தனுஷ் மற்றும் அறிவு பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

மணி 5 நிமிடம் ஆயிற்று. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நிறைய பேர் உங்களுடைய அழகான பதில்களை அடுத்தடுத்து எங்கிட்ட கொடுத்துட்டே இருக்கீங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன பதில்கள் உண்மைதானா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடும் அல்லவா? எஸ் அது உண்மைதான். இந்தியா வெண்கல பதக்கத்தை வென்றிருக்காங்க, 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. பஹ்ரைன்ல 3:1 அப்படின்ற செட் கணக்கில் இந்த ஒரு மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஏவிசி நடத்தின அந்த வாலிபால் கேமில் நம்ம இந்தியா வெண்கல பதக்கத்தை வென்றிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சர்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஓகே, நிச்சயமாக இது ஒரு வரலாற்று சாதனை தாங்க. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த நம்ம வந்து படைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப வருஷம் ஆகியிருக்கு. அதனால் இப்படி ஒரு வரலாற்று சாதனையை நம்ம எல்லாருமே நினச்சி பார்க்கணும். அந்த டீமுக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அடுத்தடுத்து இதே மாதிரி பல வெற்றிகள் நமக்கு கிடைக்கணும், அதை இந்தியா பாராட்டணும் அப்படின்றத நான் எல்லா சார்பாகவும் இங்கே சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக என்ன வரப்போகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அல்லவா? கும்கி 2 திரைப்படத்திலிருந்து நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசையில் மோகன் ராஜுடைய வரிகளில் சிவமித்கா பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே சமதுலு.

0: மழைத்தொழி உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

அகமதாபாத்ல இந்த மேட்ச் நடந்தது. ஓகேவா, எப்ப நடந்துச்சு அப்படின்னா ஜூன் 20-28 நடந்திருக்கு. அதுவும் இந்த அணி ஒரு கடுமையான ஒரு போட்டியை தான் எதிர்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்தியா முதல் முறையா ஏவிசி ஆடவர் கோப்பை வரலாற்றில் பதக்கத்தை வென்றிருக்காங்க. அது மூன்றாவது இடமோ முதலிடமோ நோ ப்ராப்ளம், ஆனால் நம்ம ஒரு முத்திரையை பதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆகணும்ல. மூன்றாவது இடத்திற்கான அந்த போட்டியில் தான் நம்ம வந்து மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கோம். லீக் சுற்றில் தோல்வி அடைஞ்சு சிறப்பாக நம்ம விளையாடிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சிறப்பான ஆட்டம் அப்படின்றது நம்ம அப்படியே சாதாரணமாக விட்டு கொடுக்கல, அங்கே ஒரு கடுமையான போட்டி இருந்தது. அந்த போட்டிக்கு அப்புறமா தான் அந்த தோல்வியை நம்ம ஒத்துக்கிட்டோம்னு சொல்லலாம். லீக் சுற்றுல நம்ம தோல்வி இல்லாமல் உள்ளே போயிட்டோம். அடுத்த அரை இறுதியில் இந்தோனேஷியா கிட்ட தான் நம்ம இந்த தோல்வியை சந்திச்சிருக்கோம். அதை தொடர்ந்து வெண்கல பதக்கத்தையும் நம்ம வென்று வரலாற்று படைச்சிருக்கோம். நம்ம இந்த டீமில் விளையாடின அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை கொடுக்கணும். அடுத்தடுத்து அவங்க விளையாட போகிற மேட்ச் ஆகட்டும், நமக்காக வென்று

0: கொடுக்கக்கூடிய அந்த பதக்கங்கள் ஆகட்டும், அது எல்லாமே நமக்கு முக்கியம். இந்தியாவில் இந்தியாவுக்காக விளையாடக்கூடிய ஒவ்வொரு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்பட்டுறது, உங்களுடைய குழந்தை ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னா அவங்கள அதில் ஊக்கப்படுத்துங்க. நீ இது விளையாடணுமா, படிப்பை தாண்டி, படிப்புலையும் நல்லா இருக்காங்க, கெட்டிக்காரனாக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேயும் சிறப்பாக இருக்காங்கன்னா ஓகே. பட் அதை தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே முக்கியம். அது உடல் அளவிலும் சரி, மன அளவிலையும் சரி, அந்த குழந்தைய ரொம்ப சிறப்பாக வலுப்படுத்தும், அடுத்தடுத்து ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கும், அடுத்து நம்ம இந்தியாவுக்கு ஓகே, நம்ம இந்தியாவுக்காக இந்த பதக்கத்தை வென்று கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அந்த குழந்தைக்குள்ளேயும் வரும். அதனால எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் குழந்தைய அதில் போய் சேர்த்து விடுங்க. ஒரு 5 வயசு ஆனதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும், அட இந்த விஷயத்த சிறப்பாக பண்ணுறாரே, நிச்சயமாக இதில் சேர்த்து விடணும் அப்படின்னு தோணும்ல. அப்படி உங்கள் குழந்தைய பற்றி நீங்கள் கவனித்த ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த போட்டியில போய் சேர்த்து விடுங்க, அவங்க கண்டிப்பா பெரிய ஆள் ஆவாங்க. நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கு இடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்கவுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தெரிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், உங்க ஆர்ஜி திவ்யா தான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் என்ன அப்படிங்கறது அதிரடியா

கேட்டுருவோமா? அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பிருப்பீங்க, பத்திரமா பொறுமையா குழந்தைங்களை கூட்டிட்டு போய் விட்டுடுங்க. அவசரமே வேண்டாம், லேட் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, அதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கலாம். ஆனா இந்த ரஷ்ஷா அப்படி போக வேண்டாம். ஓகே, பாட்டை மட்டும் நம்ம ரஷ்ஷா கேட்போம். ஓகே, இப்ப நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் விக்ரம் திரைப்படத்துல இருந்து, பழைய விக்ரம். இளையராஜாவுடைய இசையெல்லாம் வைரமுத்து வரிகள்ல SPB கங்கை அமரன், SP சைலஜா மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டிருந்தேன்.

0: Tejan Bhai, whose commanding voice became the global face of Chhattisgarh's folk tradition under the headline, A Voice That Brought Bheem Alive, Falls Silent. Her legend lives forever. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Nina. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to embark on a six-day visit to Indonesia, Australia and New Zealand beginning today. India to chair UNCTAD's ninth session of Intergovernmental Group of Experts on Consumer Protection in Geneva. India to host two-day BRICS Women Working Group meeting at Kochi in Kerala beginning today. Sri Ram Janmabhoomi Teerth Kshetra Trust convenes meeting of its members in Ayodhya this afternoon. Nation pays homage to Dr. Shyama Prasad Mukherjee on his birth anniversary today. Prime Minister describes him as a timeless example of courage, nationalism and selfless service. And Neymar Jr. announces retirement from international football after five-time world champion Brazil suffers stunning 2-1 defeat against Norway in FIFA World Cup. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. எஸ் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல்கள் அடுக்கி வச்சுருக்கேன். அந்த வரிசையில் நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் இப்போ என்ன அப்படின்னா, மாரி திரைப்படத்திலிருந்து டானு டானு டானு தாங்க. அனிருத்தோடைய இசையில் தனுஷுடைய வரிகளில் அனிருத் மற்றும் அலிஷா தாமஸ் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: எனங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டு இல்லடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
5: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
4: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
5: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
4: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
5: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
4: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண் தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
5: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: நேரம் 8:39 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் ஓகே, ரஷ்யா ரெயின்போல கடைசியா என்ன பாட்டு கேட்டு முடிச்சோம்? வில்ல திரைப்படத்துல இருந்து தேவி ஸ்ரீபிரசாத்தோடைய இசையில கபிலனுடைய வரிகள்ல திப்பு, வடிவேலு, ரீட்டா இணைந்து பாடிய பாடல் கேட்டு முடிச்சோம்ல. அடுத்து உங்களுக்காக மெர்சல் திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு.

எஸ் ஆழ்புறம் தமிழன் அப்படின்ற பாட்டு தான் கேட்க போகிறோம். ஏஆர்மானுடைய இசைகளா விவேக்குடைய வரிகளில் கைலாஷ் கேர், சத்யபிரகாஷ் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவிப்பு. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஓகே, இப்போ மெர்சல் படத்துலேருந்து பாட்டு கேட்டு வந்துடலாமா?

நேரம் 8:46 ஆயிட்டு இருக்கு. 101.4 ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், ரஷ்யா ரெயின்போல அடுத்தடுத்து உங்களை எனர்ஜெட்டிக் ஆகுற மாதிரியான பாடல்கள் ஒழிச்சிட்டு இருக்கு. எஸ், அந்த வரிசையில் அடுத்ததா வரலாறு திரைப்படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மானுடைய இசைகளா வைரமுத்து வரிகள்ல நரேஷ் மற்றும் சௌமியா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 8:52 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போவில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ் அப்படியே நிதானமாக எல்லோரும் ஆஃபீஸ் போய் எப்போ செட்டில் ஆகிருப்பீங்க அப்பாடா அப்படின்ட்டு. சில பேர் இப்போ தான் பொறுமையாக கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் நிதானமாக பார்த்து போங்க. அதாவது சுதானமாக போகணும் அப்படின்னு வாங்கலாம். அந்த மாதிரி நாலா பக்கமும் பார்த்து போகிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஏன்னா நம்ம நிதானமாக போனாலும் பக்கத்தில் வரவங்க ஹரிபரியில் வரலாம், அதனால் ஏதாவது விபத்துகள் நடக்கலாம். அதனால் அதெல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாருமே நிதானமாக போகுமே, வாழ்க்கையே நிதானமாக வாடுறதுக்காக தான். அதனால நிதானமாக பயணம் செய்யுங்க. ஓகே, அடுத்து உங்களுக்காக 6 திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத்தோட இசையில் நா முத்துக்குமாருடைய வரிகளில் ரொம்ப அழகாக ஜெஸ்ஸி கிஃப்ட் மற்றும் வடிவேல் கிரேஸ் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.
1: வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி, ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு மாமே, உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: சொல்லுடமக்கிறா குறவ வாயா
1: கம்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா அனல் பறக்கும் தெரிஞ்சுக்கட்டா பிரமாணி சரோஜக்கா சவுண்டு விட்டா சுத்தி சுத்தி சவுண்டு விட்டா கூட்டத்துல கல் பறக்கும் புரிஞ்சுக்கட்டா சோமாரியே

ஓகே, நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் 8:57 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருந்தீங்க. எஸ், நிறைவு பாடலா உங்களுக்காக யூத். இது புது யூத். ஓகே, யூத் திரைப்படத்துல இருந்து கென் கருணாஸ் அவர் தான் டிரெக்ட் பண்ணியிருந்தாரு. எஸ் ஜி வி பிரகாஷோடைய மியூசிக்ல கருணாஸ் கென் கருணாஸ் அதுக்கப்புறம் கிரேஸ் அடடா ஃபேமிலியா சேர்ந்து பாடிக்கிருக்காங்க. எஸ் அந்த பாட்டு தான் நம்ம கேட்க போறோம். கேட்டு நினைஞ்சிருங்க திவ்யா, அடுத்து 1 மணி நேரத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன். கேமோட வந்திருக்கு, சந்தோஷமா ஜாலியா விளையாடலாம். ஓகே, கேட்டு நினைச்சிருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமத்துள்ளது.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கு இடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்க உள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, 9:03 நிமிடமாயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த ஒரு மணி நேரம் நேர்கள் நீங்கள் இணைஞ்சிருக்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். இந்த நிகழ்ச்சியில் நாம் ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ்னுடைய அணிவகுப்பு தான் கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி காலையில் ரொம்பவே அற்புதமான இந்த மாதிரியான ஒரு துள்ளலிசை பாடல்களை கேட்டு இன்றைக்கி நாள் முழுக்கவே ஒரு துள்ளலோட ஒரு மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய வகையில் இந்த வாழ்க்கையை அமைச்சிருக்கும் இந்த பாடல்கள் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லைங்க. அப்படிப்பட்ட பாடல்களோடு உங்களோட இணைகிறேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து கிறிஷ் அவர்களுடைய குரலில் தான் பாடலை கேட்கிருக்கோம். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட இசையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களை காத்துக்கிட்டு இருக்கு. பா விஜய் பாடல் இயற்றியிருக்கார். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

ஒன்பது மணி பத்து நிமிஷம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். துள்ளலிசை பாடல்களோட நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம கேட்க இருக்கக்கூடிய பாடல் அன்னியன் திரைப்படத்திற்காக மெல்வின் நகுல் ஜி வி பிரகாஷ் மூவரும் இணைந்து பாடக்கூடிய அற்புதமான பாடல் தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

எங்களை ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்குறோம். கஜினி திரைப்படத்திலிருந்து நகுல் மதங்கி இருவரும் இணைந்து பாடக்கூடிய பாடல் தான்.

நேரில் 9:20 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட தான் அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில்

9:25 நிமிஷம் ஆயிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததை நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் எங்கேயும் காதல் திரைப்படத்திற்காக ரிச்சர்ட்ஸ் அவர்களுடைய குரலில், ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட இசையில், வாலி அவர்களோட வரிகளில் பாடலை கேட்கலாம்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 9:31 நம்ம ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் சிவாஜி திரைப்படத்திற்காக ராக் சுரேஷ் பீட்டர்ஸ் பெலாஸ் தன்வி இவங்க நாலு பேருமே இணைஞ்சு பாடிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான். கேட்டு இணைஞ்சிருங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: Give me two touch time!

ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம கேட்க இருக்கக்கூடிய பாடல் தாம் தூம் திரைப்படத்திற்காக பென்னி தயாள் அவர்களோட குரல்ல, பா விஜய் அவர்களுடைய வரிகளில், ஆரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய சில நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க இருக்கும்.

நிகழ்ச்சி ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோடு அடைஞ்சிருக்கிறோம். 9:42 நம்மளை மாட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் கோ திரைப்படத்திற்காக ஆலாப்பு ராஜு பிரசாந்தினி ஸ்ரீச்சரன் மூவரும் இணைந்து பாடக்கூடிய பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow 101.4.

நேரலை 9:53 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த ஒரு மணி நேரம் நாம் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோடு தான் அணிந்திருந்தோம். சில பாடல்கள் இந்த அதிகாலை வேலையை ரொம்பவே அற்புதமாக ஒரு துள்ளல் இசையோடு இந்த நாளை தொடங்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை உங்களை நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நவீன் பாரதி. நிகழ்ச்சியுடைய நிறைவாக கேட்டு முடித்த பாடல் நாம் கத்தி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தோம். அனிருத் அவர்களோட குரலில், அனிருத் அவர்களுடைய இசையில், யுகபாரதி அவர்களோட வரிகளில் பாடலை கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியினுடைய நாம் நிறைவு பாடல் தான் கேட்கிருக்கோம். நிறைவு பாடலாக நாம் கேட்கிருக்கக்கூடிய பாடல் பொல்லாதவன் திரைப்படத்திற்காக எஸ்பிபி யோகிபி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளில் 6 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். தேச ஒற்றுமை, ஒருமைப்பாடு, கலாச்சார தேசியம் ஆகியவற்றுக்கு பெரும் பங்காற்றியவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார்.

நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் மாநாடு இன்று கவுஹாத்தியில் நடைபெறவுள்ளது. ஊத்துக்கோட்டையில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. சென்னையில் கட்டுமான பணியின்போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடம் இருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நிலச்சரிவு காரணமாக மும்பை புனே அதிவிரைவு சாலை போக்குவரத்து மூடப்பட்டுள்ளது. அமர்நாத் பனிலிங்கத்தை கடந்த 3 நாட்களில் 56,000 மேற்பட்ட பக்தர்கள் கண்டு தரிசித்துள்ளனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று காலை நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கெட் செட் கோ.

0: 10:03 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இந்த பக்கம் திவ்யா, அந்த பக்கம்
1: நிகழ்ச்சியில ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம், ரொம்ப கலகலப்பா கொண்டு போறதுக்காக, கொஞ்சம் நகைச்சுவா கொண்டு போறதுக்காக திவ்யா ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு வந்திருக்கீங்க. என்ன திவ்யா சொல்லுங்க.
0: எஸ், நம்ம வந்து மாத்தி மாத்தி பேசி விளையாட போறோம்.
1: கண்டிப்பா, எப்படி அது ஒரு ட்ரையல் எனக்காக சொல்லுங்களேன் பாக்கலாம்.
0: அதாவது கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலன்னா நான் சொல்றதுதான் பதில் அப்படின்னு இருக்கும்ல.
1: நிச்சயமா
0: அது வருதான். இப்போ வந்து நான் உங்ககிட்ட என்ன பண்றீங்க நவீன் அப்படின்னு கேட்டா
1: நீங்க கால் பண்ண வேண்டிய எண் 298-6-00-38
0: அல்லது 298-5-5-4 முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க.
1: ஆமா, வெளியூர் நேர்களா இருந்தா 044 அப்படின்ற எஸ்டி கூட போட மறந்துடாதீங்க. உங்களுக்காக நாங்க ரெண்டு பேருமே காத்துக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில உங்களுக்காக முதல்ல ஒரு அற்புதமான பாடல் காத்துக்கிட்டு இருக்கா.
0: நிச்சயமா,
1: பாடலை கேட்டு முதல் நேரா இணையக்கூடிய நேர் என்ன மாதிரி பண்றாரு அப்படின்றத பாக்குறதுக்காக நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம்.
0: ஓகே, முதல் பாடல் வல்லவன் திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசையில வாலியுடைய வரிகள்ல விஜய் யேசுதாஸ் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: 10 மணி 10 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், உங்களுக்கான விளையாட்டு என்ன அப்படின்றத மறுபடியும் சொல்லிடுறேன். ஏன்னா அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு நீங்க மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி பதில் சொல்லணும். யார் இந்த 1 நிமிஷம் தக்க வச்சு வின் பண்றாங்களோ அவங்க தாங்க வின்னர். இன்னொருத்தவங்க அப்படின்னா அடுத்த வாய்ப்பு நிச்சயமா இன்னொரு இதே மாதிரி கேம் விளையாடும் போது முயற்சி பண்ணலாம். ஓகே, யார் நேர் இருக்காங்கன்னு பாத்துடலாமா?
1: பாக்கலாம் யார் வந்திருக்காங்க. முதல் நேர வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்க இருந்து?
2: வணக்கம்
1: யார் எங்க இருந்து? நல்லா இருக்கும், ரெண்டு பேருமே நல்லா இருக்கும். சண்முக சுந்தரம், ஆமா முதல் நேரம் நீங்க தான் இணைஞ்சிருக்கீங்க. கேள்வி தொடங்கிடலாமா? காலைல என்ன சாப்பிட்டீங்க? முதல் நேரம் வந்து சாப்பிடலன்னு சொல்லிட்டு தப்பான பதில் சொல்லிட்டீங்களே, இது சரி? நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க தவறா பதில் சொல்லணும். சரி, ஓகே, இது ஓகே, முதல்ல இருந்து தொடங்கலாம். பரோட்டா சூரி மாதிரி இது முதல்ல
0: அவர் வந்து அக்கறையா கேக்குறீங்க நினைச்சு சாப்பிடல சார் அப்படின்ட்டாரு.
1: சரி, நிகழ்ச்சியை தொடங்கலாமாப்பா? ஓகே, என்ன இன்னைக்கு காலையில என்ன ஒர்க் உங்களுக்கு? எங்க எந்த ஊருக்கு போறீங்க?
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம், நான் திருத்தந்தன் தமிழேந்தி பேசுறேன்.
0: தமிழேந்தி ரெடியா?
3: ஆ ரெடி.
0: ஓகே, ஸ்டார்ட் பண்றோம். சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன்லாம் சொல்லக்கூடாது, சாப்பிடலன்னு சொல்லக்கூடாது, முதலே சொல்லிடுறோம். ஓகே, தமிழ்ந்து எந்த ஊரு நீங்க?
3: இனி திங்கக்கிழமை எங்க அம்மா பஜார் போயிருந்தாங்க.
0: என்ன வாங்க போயிருக்காங்க?
3: நான் வந்து ஃபேன் காத்துல சும்மா பேசிட்டு இருக்காங்க கூட.
0: ஃபேன் நல்லா காத்து வருதா ஃபேன்ல இருந்து?
3: வெளியில நாய் வந்து கொச்சிட்டே இருக்காது, என்னன்னு தெரியல.
0: நம்மளதான் சொல்றாரோ,
3: வெயில் வந்து பயங்கரமா காய் பண்றோமா இருக்குதான்.
0: மழை எப்ப பெய்யுமா?
3: நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன்.
0: இன்னைக்கு திங்கக்கிழமை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, அடுத்த நாள் புதன்கிழமை தான்.
3: நான் நவீன் சார் கிட்ட இப்ப முதல்ல பேசுறேன், அவரு கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும். என்கிட்ட
0: சார் பேசிருங்க சார். சார் அவர் வந்து வாயடிச்சு போயிட்டாரு நீங்க பேசுறதுல. சரி, சூப்பர் சூப்பர்
1: சூப்பருங்க, செம்மையா பண்ணிருங்க தமிழேந்தி. செம்மங்க, சூப்பரா பக்கவா அவங்க கேக்குற கேள்விக்கு எப்படி நீங்க அதுக்கான பதில சொல்லணும் அப்படின்றது ஒரு நேர்த்தியா பண்ணிருந்தீங்க, ரொம்ப அற்புதமா பண்ணிருந்தீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள் உங்களுக்கு. நன்றி நன்றி, இணைந்து நன்றி. நிகழ்ச்சியில நம்ம அடுத்த நேரம் பாத்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்க இருந்து? வணக்கம்.
4: வணக்கம்
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து? வணக்கம் வணக்கம் கலீல், நல்லா இருக்கு கலீல், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: வானத்துல ஹெலிகாப்டர் தாங்க போகும், வேற என்ன போகுது?
4: மணி 10 ஆகுது, நீங்க எத்தனை மணி சொல்றீங்க?
0: மணி இப்ப 10:14 ஆகுது, கரெக்டா பாத்து சொல்லுங்க.
1: முடிஞ்சு போச்சு கலீல், அவங்க வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க, ஆமாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆமோதிச்சிட்டீங்க, அதனால அவுட்
0: ஆயிட்டீங்க.
1: சூப்பர், நன்றி நன்றி நன்றி கலீல்.
0: என்ன
1: ஸ்பெஷல்
5: இன்னைக்கு?
1: சூப்பர்.

0: சந்திரசேகர் நலமா இருக்க நிகழ்ச்சிக்குள்ளார போயிடலாம். திவ்யாவை உங்களுக்கு உங்ககிட்ட திவ்யா நிறைய கேள்வி கேட்பாங்க. அவ்வளவுதான், சூப்பர் கான்செப்ட சூப்பரா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் சந்திரசேகர்
1: தான். சம்பந்தமே இல்லாததான்.
2: சரி
1: சந்திரசேகர், எந்த ஊர் நீங்க?
2: வாழ்க்கையில சாதிக்கணும்னா விடாமுயற்சி தேவை.
1: வேற என்ன வேணும்?
2: மழை வானத்துல இருந்தா வரும்.
1: மழை வானத்துல இருந்தா வரும். வேற என்ன வரும் வானத்துல இருந்து?
2: என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுதன்.
1: சரி, சாப்பிட்டீங்களா?
2: 101.4 இங்க எல்லாமே சமதோல்.
1: உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற யாராவது பேர் சொல்லுங்க.
2: கால் மேல கால் போட்டு உட்காரவே கூடாது.
1: ஏன், என்ன ஆகும்?
2: சிறு திரும்பும் பல் குத்த உதவும் கருத்து பழமொழி.
1: அடடா, வேற பழமொழி சொல்லுங்க எங்களுக்காக, நல்லா இருக்கு.
2: எனக்கு எனக்கு பிடிச்ச ஹீரோ சூர்யா அவர்கள்.
1: அடடா, சரி கடைசி அவர் நடிச்ச என்ன படம் பாத்தீங்க?
2: வாழ்க்கையில சிரிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நோய்களே நம்மள அண்டாது.
1: பாத்தீங்களா, ரெண்டு மோட்டிவேஷன் அடுத்து அடுத்து கொடுத்து எங்களுக்கு ஹாப்பி ஆக்கிட்டீங்க.
0: ஓகே ஓகே, நாங்க நிறுத்திக்கிறோம், இதோட நிறுத்திக்கலாம் நினைக்கிறேன். சூப்பரா பண்ணிருந்தீங்க சந்திரசேகர். அநேகமா நீங்க வந்து ஒரு நோட் எடுத்து என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது நிகழ்ச்சியினுடைய டைட்டில் சொன்ன உடனே நோட் எடுத்து நீங்க அழகா எழுதிக்கிட்டீங்க என்னென்ன பேசணும்
2: அப்படின்றது.
0: சூப்பர் சூப்பர், இருந்தாலும் பாராட்டுகள். உங்களுடைய ஒரு அற்புதமான அந்த திறனை நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி சந்திரசேகர்,
1: நன்றி நன்றி. ஓகே, ஃபர்ஸ்ட் விளையாடுன எல்லாருக்கும் ஒரு கிளாப்ஸ் போட்டுருவோம் நம்ம.
0: சூப்பர், அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடலை கேட்டலாம் நேயர்கள் நினைக்கிறாங்க, நாமளும் அதே தான் நினைக்கிறோம். என்ன பாட்டுன்னு மட்டும் சொல்லிடுங்க.
1: அதுக்கு முன்னாடி விளையாடின அத்தனை பேருக்காகவும்
0: சின்ன கைத்தட்டல்.
1: கண்டிப்பா. ஓகே, என்ன பாடல் அப்படின்னா, நாடோடிகள் திரைப்படத்துல இருந்து நம்ம எல்லாரையும் குதூகலப்படுத்துற மாதிரியான பாடல் தான். சுந்தர் சி பாபு அவர்களுடைய இசையில கபிலனுடைய வரிகள்ல வேல்முருகன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

0: 10:22 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், விளையாடுறதுக்காக நேர்கள் ரெடியா இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து?
1: காலை வணக்கம் திவ்யா மேடம், நவீன் பாரதி சார்.
2: வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களோட பேசி. வெல்கம் ஒன்ஸ் அகைன்.
2: மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நீங்க இணைஞ்சதுல எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. சொல்லுங்க.
1: கண்டிப்பா, உங்களை உங்க பேச்சு கேட்டான திரு சங்கர் சார் தான் ரெண்டு பேரும்.
2: உங்க பேரை சொல்லிடுங்க.
1: ராயப்பேட்டை வெங்கட்.
2: வெங்கட், ரொம்ப மகிழ்ச்சி வெங்கட். சொல்லுங்க, இப்ப நிகழ்ச்சிய நேரடியா உங்களுக்கு நினைக்கிறேன். ராயப்பேட்டை அப்படின்ற பகுதியில முக்கியமான ஒரு ஒரு விஷயம் இருக்கும். இந்த பகுதியினுடைய சிறப்புன்னு, அது என்ன சிறப்பு வெங்கட்?
1: இன்னைக்கு பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி வந்து விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 1500 ரூபாய் குறைஞ்சிருக்கு.
2: அப்ப வெள்ளி வெள்ளியினுடைய விலை.
1: ராயப்பேட்டையில என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் இருக்கு, இப்ப மெட்ரோ வந்துட்டு இருக்கு.
2: ராயப்பேட்டை அப்படின்னு நான் முதல்ல கேட்டதுக்கு அற்புதமா நீங்க சூப்பரா பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதிலா சொல்லிட்டீங்க. ஓகே, இப்ப ராயப்பேட்டையில ஹாஸ்பிட்டல்ல என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்குறாங்க? லண்டன்ல
1: நீங்க
0: ஆரம்பிச்சிடலாம். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க?
1: என் பொண்ணு நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க மேடம்.
0: எந்த ஊர்ல இருந்து வராங்க?
1: என் பையன், நாங்க எல்லாரும் பெங்களூர் போலாம்னு இருக்கோம்.
0: அடடா, பெங்களூர்ல என்ன ஸ்பெஷல்?
1: எனக்கு வந்து 1992ல மேரேஜ் ஆச்சு மேடம்.
0: சூப்பர் சார். சரி, என்ன சாப்பிட்டீங்க?
1: நான் வந்து நாளைக்கு திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் போலான்னு இருக்கோம்.
0: சரி, வேற எங்கெல்லாம் போலான் இருக்கீங்க?
1: என் பொண்ணுக்கு 1983ல கல்யாணம் ஆச்சு மேடம்.
0: ஓகே, எல்லாரும் நலமா இருக்காங்களா வீட்ல?
1: நாளைக்கு வந்து போஸ்ட் ஆபீஸ் போய் கொஞ்சம் பணம் எடுக்கலாம்னு நினைச்சிட்டேன்.
2: நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு நீங்க கிட்டத்தட்ட 3 முறை சொல்லி எப்பி அவுட் ஆயிட்டீங்க. இருந்தாலும் கண்டினியூ பண்ணலாம் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். ஓகே ஓகே, ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்க இருந்து? வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து? விவிஎஸ் கண்ணன். ஓகே, நிகழ்ச்சிக்குள்ளார போயிடலாமா? ஓகே, என்ன நிலத்துல என்ன போட்டுருக்கீங்க? என்ன உங்க பிவிஎஸ் கண்ணனுடைய ஊர்ல காத்து அப்படி அடிக்குமா?
3: நிலத்துல வந்து சோளம், பருத்தி, கம்பு, சிறுதானியம் எல்லாமே போட்டிருக்காங்க.
2: சிறுதானிய வகைனா சிறுதானியத்துல என்ன குறிப்பிடத்தகுந்த இந்த வகை அப்படின்னா எந்த வகை போட்டிருக்கீங்க?
3: இன்னைக்கு சென்னைக்கு தான் போறேன்.
2: சென்னைக்கு கிளம்பி வந்து என்ன பண்ண போறீங்க அங்க விவசாய நிலத்தை விட்டு?
3: வரலாமா இல்ல விமானத்துக்கு வரலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
2: பாருங்க, விமானத்துல வர்ற அளவுக்கு வசதி வாய்ப்போட இருக்கீங்க.

0: கல்லுப்பட்டில
1: போயிட்டு
0: நீங்களும்
2: விளையாடணும் இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க.
0: வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து?
3: வணக்கம் ஐயா, இருவருக்கும் ஆர்ஜி அறிவிப்பாளருக்கு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க யார் எங்கிருந்து?
3: கோணிமேட்டில் குமார் பேசுறேன் சார்.
0: குமார், ஓகே, நிகழ்ச்சிக்குள்ளார போயிடலாமா?
3: போகலாம் சார்.
0: ஓகே, கோயம்பேட்டில் என்ன காய்கறியினுடைய விலை நிலவரம் என்ன, எப்படி இருக்கு?
2: எந்த ஊருக்கு?
0: அவரே முடிச்சுக்க சொல்றாரு. ஓகே, ரொம்ப நன்றி நன்றி, இணைந்தமைக்கு நன்றி. வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து? இணைப்புல இணைஞ்சிருக்கீங்க.
4: தெரிஞ்சுக்கணும்ல
2: புது நேயர்கள்.
4: என்ன
2: சாப்பிட்டீங்க காலைல?
4: ஊருக்கு போலான்னு பாக்குறேன்.
2: எந்த ஊருக்கு?
4: மெத்தமல துணி காயிரு, அதெல்லாம் பார்க்கணும்.
2: சரி, இப்பதானே போட்டீங்க, அப்புறமா எடுத்துக்கோங்க.
4: பசங்களா ஸ்கூல் போயிட்டாங்க.
2: கூட்டு போய் விட்டு வந்தீங்களா?
4: சாயந்தரமா காபி வைக்கணும்.
2: சாயந்தரமா காபி? இப்ப காபி குடிச்சிங்களா?
0: நாங்களே மறந்துட்டு, ஐயோ பத்மா அம்மா இவ்வளவு அற்புதமா கொண்டு போயிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கும் போது நீங்களே மாட்டிக்கிட்டீங்க பாத்தீங்களா?
2: சூப்பர்மா சூப்பர்,
0: நன்றிமா நன்றி.
2: சாப்பிட்டீங்களா?
5: அண்ணா
2: நகர்ல என்ன ஸ்பெஷல் மாலினி தேவிமா?
5: எங்க பேரை ரொம்ப நல்லா அழகா படம் வரையாப்பா.
2: அடடா, என்ன வயசாவது?
5: மரத்துல இலையெல்லாம் நல்லா மழை பெஞ்சா நல்லா தழுத்து நிக்குது.
2: என்ன மரம்?
5: காயின்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன்.
2: ஒரு ரூபாய் காயினா?
5: இந்த தலகணை வரலாம் அழகா பூ அழகா போட்டுவேன், நானே எம்ப்ராய்டரி போடுவேனா.
2: அடடா, வேற என்ன திறமை இருக்கு உங்களுக்குள்ள?
5: தண்ணி வரும்னு பார்த்தேன், வரவே இல்லை.
2: அச்சோ பாருங்க, மழை பெஞ்சது தண்ணி வரலானா.
5: இந்த பொம்மைகள்லாம் அழகா தொடச்சி பார்வைக்காக வச்சிருக்கேனா.
2: சரி, வீட்ல வேற என்னெல்லாம் செய்வீங்க நீங்க?
5: சாவில இந்த சாவில இந்த கிரில்லாம் அந்த மாதிரி தேஞ்சு போச்சு, கூட்ட திறக்கவே முடியல.
2: தொடச்சு வச்சிருக்கீங்க? அப்ப
5: காப்பிக்கல் மிஷின்லாம் நாங்க வச்சிருக்கோமே.
2: அடடா, எனக்கு குடுங்களே.
5: பிள்ளையாரே ரொம்ப அழகா இருக்கிறாரு.
2: ஓகே, சரி, எங்க போக போறீங்க?
5: இந்த ஹெல்மெட் இருக்குல்ல, ஹெல்மெட்ல வந்து இந்த
0: வாழ்த்துக்கள் பாராட்டுகள்மா. ஒரு சில விஷயங்களுக்கு எல்லாம் நல்லா யோசிச்சீங்க, யோசிச்சு அப்புறம் பதில் சொன்னீங்க, இருந்தாலும் சூப்பரா கொண்டு போனீங்க நிகழ்ச்சி. ரொம்ப நன்றிமா நன்றிமா
5: நன்றி நன்றி நன்றி.
0: ஓகே, அடுத்த நேர்கிட்ட போறதுக்கு முன்னாடி நீங்க விருப்பப்படுற மாதிரி ஒரு பாடல கேட்டு வந்துடலாம்னு நீங்க நினைக்கிறீங்க, நாங்களும் அதே தான் நினைக்கிறோம். நீட்டில் அடுத்த பாடல் என்ன பாடல் கேட்க போறோம்? நம்ம
2: கண்டிப்பா தீபாவளி படத்துல இருந்து கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவிப்பு இருக்கு.

இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். அடுத்து உங்களுக்காக தீபாவளி திரைப்படத்தில இருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில நாமுத்துக்குமார் வரிகள்ல கே கே மற்றும் ஸ்வேதா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவம்

வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாற்றலாம். இவை எல்லாமே நம்ம கைகளில் தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வரவாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.

ரெயின்போ எஃப்எம் 101.4 10:36 ஆகிட்டு இருக்கூடிய இந்த தருணத்தில் கெட் செட் கோ நிகழ்ச்சியோட தான் அணிஞ்சிருக்கிறீங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நேயர்கள் பலரும் தங்களுடைய விஷயங்களை எப்படி தங்களுடைய திறமையை நிரூபிக்கணும்ன்றதுக்காக இணைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையக்கூடிய நேயர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம்.

0: நிகழ்ச்சியில அடுத்ததா இணைக்கூடிய நேயர் யார் அப்படின்றத பாத்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து? கலா அரக்கோணம். கலா அரக்கோணம்
1: தானே?
0: ஓகே, நேத்து நிகழ்ச்சிக்குள்ளார போயிடலாம்னு நினைக்கிறேன், போலாமா? ஓகே, நேத்து பராமரிப்பு பணிக்காக ரயில்கள் எல்லாம் நிறுத்தம் செஞ்சிருந்தாங்கன்றாங்க, நீங்க எப்படி பயணப்பட்டீங்க? சுத்தமா யாருகிட்டயுமே போலயா? வேலைக்கா நீங்க போறது இல்ல?
2: ஆனா கேட்டதுக்கு கரெக்டா பதில் சொல்லி வேலைக்கே போலன்றாங்க.
0: முடிஞ்சிருச்சு கலா. என்ன இப்ப மாலினி தேவி அம்மா வந்தாங்க ரொம்ப அப்படி, கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் சூப்பரா கொண்டு போனாங்க நிகழ்ச்சிய. கலா ஒரே ஒரு செகண்ட்ல முடிச்சிட்டீங்களே, சரியான பதில் சொல்லிட்டீங்க.
2: எப்படி போனீங்கன்னு
0: கேட்டதுக்கு நான் வேலைக்கே போல அப்படின்னு அடுத்ததா வரக்கூடிய நேர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
3: வணக்கம் சார்,
2: கோயம்பேடு
0: பார்த்திபன். முன்னாடி உங்க வானொலியினுடைய ஒளியை கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கீங்க பார்த்திபன், எங்களுக்கு எக்கோ அடிக்குது. ஒரு நிமிஷம் நிகழ்ச்சியை முடிச்சுமே,
2: நம்ம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம்.
0: அப்பா திவ்யாவோட குரல் இது வரைக்கும் கேட்டு இருக்கு.
2: ரெடியா பார்த்திபன்? சூப்பர் சூப்பர், ஆரம்பிக்கலாமா?
3: ஆரம்பிக்கலாம் மேடம்.
2: என்ன சாப்பிட்டீங்க காலையில?
3: காலையில நான் கோயிலுக்கு போனேன் மேடம்.
2: காலையில கோயிலுக்கு போனீங்க, சரி. கோயில்ல புளியோதரை கொடுத்தாங்களா?
3: இட்லி சாப்பிட்டேன் மேடம்.
0: புளியோதரை சாப்பிட்டீங்களான்னு
3: கேட்டாங்க.
0: ட்ரை பண்ணி நல்ல முயற்சி. ஓகே, நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரத்தில் போயிடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
4: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
4: வணக்கம்
2: சார்,
4: தென்காசியில
0: இருந்து நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? தென்காசி பக்கத்துல பாவூர் சத்திரம்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு அது?
4: எங்க ஊர்ல இன்னைக்கு மழை சார்.
0: ஆமா, அம்பா சமுத்திரம், பாவூர் சத்திரம், இந்த மாதிரி தென்காசி இந்த இடம் ஃபுல்லாவே ரொம்ப குற்றாலம், இந்த பகுதி எல்லாம் தென்மேற்கு பருவ காற்று ரொம்ப அற்புதமா வீசுறதுனால மழை இருந்துகிட்டே இருக்கும் போல அந்த ஊர் பகுதியில.
2: எப்படி அதெல்லாம் வந்து? சாரி சாரி, என்ன சொன்னீங்க?
4: நான் கடைக்கு போகணும்னு இருக்கேன்.
0: என்ன கடையில என்ன பொருள் வாங்கணும்னு இருக்கீங்க? நன்றி.
5: இருவருக்கும் இனிய கால வணக்கம். செங்கச்சோழன், சென்னை ஆர்த்தி
2: நகர். செங்கச்சோழன் ஆரம்பிச்சலாமா?
5: போலாம்.
2: ஓகே செங்கச்சோழன், என்ன பண்ணீங்க காலையில இருந்து?
5: பிரேசில் வந்து கால் பந்து விட்டு வெளியே போச்சு, ரொம்ப வருத்தமா இருக்கேன்.
2: ஓகே, அங்க வெயில்லாம் எப்படி இருக்கு?
5: இதுல பாத்தீங்கன்னா நேற்றுக்கு நான் வெளியில போயிருந்தேன், வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராபிக்லாம் இருந்தது, ஆளுங்க வரும்போது ரொம்ப சிரமமா இருந்தது.
2: முன்னாடி கேட்ட கேள்விக்கு இப்ப கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க, அதான எல்லாரும் இந்த ஒரு பேட்டர்ன் பிடிச்சிருக்காங்க. முன்னாடி
0: மாம்பழத்துல போலி ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன், உண்மைதானுங்களா?
1: பக்கத்துல மார்க்கெட் காய்கறி மார்க்கெட்டுக்கு இப்பதான் போயிட்டு வந்தேன்.
0: என்ன வாங்கிட்டு வந்தீங்க? காய்கறி

0: மார்க்கெட்ல இருந்து
1: காலம்பர கார தோசை சாப்பிட்டா.
0: கார தோசைக்கு தொட்டுக்கு என்ன வச்சிருந்தாங்க?
1: முட்டி வலி ரொம்ப படுத்துது.
0: தைலம் தடவலாம் இல்ல
1: புளிச்சனோ?
2: ஒரு இடைவேளை விட்டு
0: இடைவேளை விட்டீங்கம்மா. சூப்பர்மா, ரொம்ப நல்லா ராஜலட்சுமி அம்மா, ரொம்ப நல்லா ட்ரை பண்ணீங்கம்மா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா. நன்றி நன்றி
1: நன்றி
2: நன்றிமா நன்றி. வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: குயில் கோபி.
2: குயில் கோபி சார், அடடா
0: குயில் சத்தம் வேற.
2: காலையில நான் 5 மணிக்கு வரும்போது குயில் சத்தத்தை கேட்டேன், அதோட இப்ப கேக்குற சந்தோஷம். சூப்பர், ஆரம்பிச்சலாமா?
1: என்ன
2: சாப்பிட்டீங்க காலையில?
0: நீங்க வேற பதில் சொல்லணும் அப்படின்றது. அவங்க கேள்வி கேக்குறாங்க, நீங்க நேரடியாவே பதில் சொன்னா எப்படி?
2: நான் யோசிக்கிறேன், ஒருவேளை கேள்வி கேட்டேன்னு
0: தெரியாது. ஓகே ஓகே, நீங்க அடுத்த முறை முயற்சி பண்ணுங்க. நன்றி நன்றி. நாம அடுத்து நேர்கிட்ட போயிடலாங்களா? வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்க இருந்து?
4: வணக்கம்
0: வணக்கம்,
4: பேசுறேன்
0: நித்யாவா?
4: ஆமா
0: ஆமா. உயிர் உள்ள வரை உஷான்னு ஒரு படம் வந்தது, பாத்திருக்கீங்களா இந்த படத்தை?
4: மழை வருது.
0: மழை எதுக்காக வருது?
4: அந்த படம் நான் பார்க்கவே இல்ல.
0: என்னத்துக்காக நீங்க அந்த படம் பார்க்காம விட்டீங்க? நல்ல படமாச்சு அது.
4: சாப்பிடணும். நீங்க தான்
0: என்ன சாப்பாடு காலைல செஞ்சிருக்காங்க உங்க வீட்ல?
4: என் பேத்தி வரா.
0: என்ன ஊர்ல இருந்து?
4: பஸ்ல போகணும். நீங்க தான்
0: அம்மா பஸ்ல? என்ன பஸ்ல போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அங்க?
2: என்ன
0: பாடல் நாம கேக்க போறோம்
2: முரட்டு காலை திரைப்படத்துல இருந்து?
0: சூப்பர், சம பாட்டு அது.
2: இளையராஜாவுடைய இசையில பஞ்ச அருணாச்சலம் வரிகள்ல மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு அணிஞ்சிருங்க.

0: 10:49 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், கெட் செட் கோல என்ன விளையாடிட்டு இருக்கோம்னா, நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மாற்றி மாற்றி பதில் சொல்லணும். அதுவே முதல் கேள்விக்கான பதில் சொல்லாமல் ரெண்டாவது கேள்வி கேட்கும் போது முதல் கேள்விக்கான பதில் சொன்னாலும் அவுட்டு தான்.
1: ஆமாம்,
0: நிறைய பேர் இதை பண்றாங்க. ஓகே, நேர்கள் போயிடலாம். வணக்கம்,
1: ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருது?
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருது?
2: கிண்டில இருந்து நான் விஜயா பேசுறேன் சார். ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
0: வணக்கம். உங்க தொண்டையில கிச்சு கிச்சா?
2: ஆமா,
0: எனக்கும் லைட்டா இருக்கு. சரி, ஓகே, விளையாடலாமா?
2: ஓகே மேடம்.
0: ஓகே, காலையில என்ன சாப்பிட்டீங்க?
2: நேத்து நான் கோயிலுக்கு போயிருந்தேன்.
0: எந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க விஜி?
2: நாளைக்கு மழை வரும் நம்புறேன்.
0: நம்புறீங்களா? சரி, ஓகே. நாளைக்கு என்ன ப்ரிப்பேர்? அப்ப மழை பெய்யுதுனா?
2: இன்னைக்கு நான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணேன்.
0: என்ன சமைச்சீங்க வேற?
2: நாளைக்கு நான் கோயிலுக்கு போவேன்.
1: ஆ, நாளைக்கு நான் கோயிலுக்கு போவேன். நாளைக்கு நான் கோயிலுக்கு போவேன். ரெண்டு முறை சொன்னா எப்படி இதெல்லாம்?
3: முல்லைக்காடு
1: பாபு. சூப்பருங்க, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் இணைஞ்சதுல. ஓகே, நிகழ்ச்சிக்குள்ளார போயிடலாமா?
3: தூத்துக்குடிக்கு
1: நீங்கள் எதுக்காக மருந்து வாங்க செல்ல வேண்டும் என்று கோரிக்கை உங்களுக்கு வந்தது?
3: இரண்டு நாள் கழித்து கொடைக்கானல் செல்லலாம் என்று நண்பர்கள் திட்டம்
1: தீட்டியிருக்கிறார்கள். தூத்துக்குடியில் இருந்து கொடைக்கானல் எவ்வளவு தூரம்?
3: திருநெல்வேலி அல்வா வேக

0: திருநெல்வேலியில் இருட்டு கடை அல்வா ரொம்ப ஃபேமஸ் என்று சொல்கிறார்களே, உண்மைதானா?
1: மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு 10 நாட்களுக்கு போகலாம் என்று.
0: சூப்பர் சூப்பருங்க, ரொம்ப அற்புதமா பண்ணீங்க பாபு. நன்றி நன்றி. ஒரு நிமிஷம்னாலும் ரொம்ப அற்புதமா நேர்த்தியா பதில சொல்லிருக்கீங்க, நன்றி நன்றி. ஓகே ஓகே,
2: அவர் உங்க ஸ்டைல ஃபாலோ பண்ணி உங்களுக்கே சொல்லிட்டாரு அவரு.
0: வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிருது? வணக்கம், யார் எங்கிருது?
2: கணபதி, கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? ரொம்ப மெதுவா கேக்குது. இருவருக்கும்
0: வணக்கம். கணபதி
2: ஆரம்பிச்சிடலாமா? ட்ரெயின்ல உங்க கூட சேர்ந்து எத்தனை பேர் பயணிக்கிறாங்க?
3: நான் ஃளைட் எல்லாம் போனது இல்லங்க.
2: அச்சச்சோ, சரி ஓகே. எப்ப போறணும் ஆசையா இருக்கா?
3: நாளை நமதே நாடும் நமதே.
2: கண்டிப்பா நாளைக்கு இல்லனா இன்னொரு நாள் அது நடக்கும். நம்ம ஃளைட்ல போறோம் சரியா?
3: ஹெலிகாப்டர் நான் வாங்களங்க.
2: ஃளைட்லயே போனது இல்ல சார். ஹெலிகாப்டர் எப்ப வாங்குவீங்க நீங்க சொல்லுங்க.
3: நான் ஜவுளி கடைக்கு போயிரேன். வாங்கிடு.
2: துணி வாங்கிருக்கீங்களா? சரி ஓகே. இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? கேக்கலையே கேக்கலையே கணபதி, கேக்கல நீங்க பேசுறது.
0: ஓகே ஓகே, நம்ம அடுத்த நேர்கிட்ட போயிடலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிருது?
4: வணக்கம் சார், கிழக்கு தமிழ் ராஜசேகர் சார்.
0: ஐயா ராஜசேகர் ஐயா
4: சொல்லுங்க.
0: சூப்பர் ஐயா, மகிழ்ச்சி நீங்க இணைஞ்சதுல.
4: ஓகே
0: ஓகே. திருச்செந்தூர் வண்டி, செந்தூர் எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு வருது தாம்பரத்துக்கு?
4: காலையில டிபன் சாப்பிட்டேன் சார்.
0: காலையில என்ன டிபன் சாப்பிட்டீங்க?
4: வண்டியில போயிருக்கேன் சார்.
0: வண்டியில என்ன ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க?
4: ஃபேன் சுத்துது சார்.
0: ஃபேன் எப்படி? நீங்க வண்டியில போகும்போது எப்படி ஃபேன் சுத்தும்?
4: லைட் எரியுது சார்.
0: லைட் எரியுதா?
2: வேற என்ன எரியுது சொல்லுங்க.
0: இங்க நீங்க சொல்ல சொல்ல ரெண்டு
4: பேர் சைக்கிள்ல போயிருக்கேன்.
0: சூப்பர் சூப்பருங்க, ரொம்ப நல்லா முயற்சி பண்ணீங்க. நன்றி நன்றி ராஜசேகர். என்ன வைக்க போறீங்களா? போன் வச்சிட்டு
2: கேக்கல. சரி ஓகே,
0: ரெயின்போ எஃப்எம் யார் இங்க இருந்து அப்படின்னு கேக்கலாம்னு நினைக்கும் பொழுது அடுத்த நேர் இணைஞ்சிருக்காங்க யாரு?
5: வணக்கம், மஞ்சள்
0: நம்பர். ஆமா, ரொம்ப நாள் பொறுத்து வந்திருக்கேன் உங்களெல்லாம் பேசி மகிழ் வைக்கிறதுக்காக.
5: மகிழ்ச்சி
0: ரொம்ப சந்தோஷம். எம்பெருமாள் சொல்லுங்க, இப்ப நிகழ்ச்சிக்குள்ளார போயிடலாமா?
2: நிறைவு
0: செய்து கொள்ளக்கூடிய நேரம் வந்துருதுனால அற்புதமா நிகழ்ச்சியை கொண்டு போயிருந்தீங்க திவ்யா. பலரும் பல விதங்கள்ல அவங்களை நீங்க வந்து பரிச்சயம் பண்ணி ரொம்ப அற்புதமான பதில்களை வாங்கியிருந்தீங்க.
2: நிச்சயமா நிச்சயமா, இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இதோட திவ்யா நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்.
0: சூப்பருங்க,
2: இன்னைக்கு ஓகே எல்லா நாளும் சந்தோஷமான நாளா அமைய என்னோட சர்வ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில நவீன் உங்களை வந்து ஊக்குவிப்பாரு, பல விதமான வார்த்தைகளை சொல்லி உங்ககிட்ட பேசி எஸ் அவரும் வந்து ஊக்கப்படுத்திப்பாரு.
0: நான் ஊக்கப்படுத்திக்கிறேன். சூப்பருங்க, மகிழ்ச்சி ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி கொண்டு போனதுக்காக நன்றி நன்றி.
2: நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா என்ன வந்து
0: சமதூல்?

0: நேரம் 9:11, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளில் 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜகர்த்தா புறப்பட்டார். தமது இந்த பயணம் இந்நாடுகளுடனான பொருளாதாரம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதுடன் இந்திய இளையோர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்த உதவும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திபெத்திய தலைவர் தலாய் லாமாவின் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான போதனைகள் உலகெங்கும் வாழும் மக்களுக்கு வழிகாட்டியாக திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இத்தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். ஊத்துக்கோட்டையில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. சென்னையில் கட்டுமான பணியின்போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற

அபராத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்து தென்னை மரங்கள் மற்றும் கரும்பு பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி விரட்டியடித்தனர். அமர்நாத் பனிலிங்கத்தை கடந்த 3 நாட்களில் மட்டும் 56,000 மேற்பட்ட பக்தர்கள் கண்டு தரிசித்துள்ளனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று காலை நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே. 11:03 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல நாம இந்த ஒரு மணி நேரம் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைஞ்சிருக்க போகும் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் அடைஞ்சிருக்க போகிறோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன மத்தியான விஷயங்களை பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியாருடைய ஒரு கவிதை இருக்குது, சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலை என்னும் குழியில் விழுந்து குமையாதீர், சென்றதனை குறித்தல் வேண்டா, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நெஞ்சில் என்னமதை தின்னமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன் உற்று வாழ்வீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு கவிதையை பாரதியார் நமக்காக கொடுத்துருக்காரு. அதில் ஒரு வரி இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம கடந்த காலத்தை நினைச்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா இந்த நிகழ்காலத்தில் நமக்கு நடந்த சில விஷயங்களை நினைச்சே நம்ம இன்புற்று இருக்க நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நடப்பு நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய பல சுகங்களை நம்ம தவறு விடுறோம். கடந்த கால நிகழ்ச்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு துன்பமோ அல்லது ஏதோ ஒரு விஷயமோ நம்மளை வருத்திக்கிட்டே இருக்கு. அதை நினைச்சு நம்மளை இன்னும் துன்பத்துக்குள்ளார ஆள்றமே தவிர, இன்னைக்கு இந்த நாளை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம், இந்த நாளினுடைய விஷயங்கள் என்ன, இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்றத மறந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி உங்களை நீங்கள் இன்று புதிதாய் பிறந்தோம்னு நினச்சி வாழ்ந்த ஒரு நாள் இந்த ஒரு நாள். என்னடா இவ்வளோ அற்புதங்கள் இந்த நாள் எனக்கு நிகழ்த்திக்கிட்டே இருக்கு, இன்னைக்கு நான் புதுசாக பிறந்த மாதிரி என்னையே நான் உணர்றேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கள. அந்த தருணத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுடைய விஷயங்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். உங்களோட இணையிறது நான் உங்கள் நவீன் பாரதி. நீங்கள் இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நாளை பற்றி என்னோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் 044 அப்படின்ற எஸ்டி கூட பிறந்த மறந்துடாதீங்க. வெளியூர் நேரலாக இருந்தால் 2986003829254 இந்த ரெண்டு எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய விஷயங்களை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் பல பாடல்கள் உங்களை காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் லப்பர் பந்து திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் அவர்களுடைய குரலில் சிவாங்கி பிரதீப் குமார் இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் தான். மோகன் ராஜன் அவர்களோட வரிகளில் ஷான் ரோல்டன் அவர்களோட இசையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலை கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க். மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

எங்களே 11 மணி 10 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு நாள் நினைச்சிருப்பீங்க. இந்த நாள் இணையாக இவ்வளோ இவ்வளோ புதுமைகளை இவ்வளோ விஷயங்களை நமக்குள்ளார ஏற்படுத்திக்கிட்டே இருக்கேன். இந்த நாள் நம்ம புதுசாக பிறந்திருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வே உங்களுக்குள்ளார கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நாள்.

0: எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து நேர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து? கலா சொல்லுங்க. அரக்கோணம் கலா,
1: இன்னைக்கு
0: புதுசா பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைச்ச ஒரு நாள் இருக்குல்ல, அந்த நாளை பத்தி சொல்லுங்க. நாம பழமையான விஷயங்களை நினைச்சு நினைச்சு தினமும் துன்பப்பட்டுக்கிட்டே இருப்போம், அடடா என்னடா இந்த வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இன்னைக்கு இந்த நாளை கொண்டாடக்கூடிய விஷயத்த நம்ம மறந்துடுவோம். இன்னைக்கு புதுசா பிறந்திருக்கோம்யா, இந்த நாள்ல இருந்து நம்ம புதுசா விஷயங்களை செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில புது விதமான மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்திக்க போறோம் அப்படின்னு நினைச்சு அந்த தருணம் இருக்குல்ல, அந்த நாள் எந்த நாள் அப்படின்னு தான் இன்னைக்கு உங்களுக்கு கேள்வி. இன்னைக்கு தான் பிறந்திருக்கீங்களாப்பா புதுசா? சூப்பருங்க, ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டத்தோட மாத்துங்க. இதுக்கப்புறம் இவ்வளவு நாள் கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு நாம வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் இருந்து விடுபட்டு இன்னைக்கு இந்த நாள் இந்த நிமிஷம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கொண்டாட்டங்களை அற்புதமா மாத்திக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அந்த நிலைகளை தேடி போகக்கூடிய விஷயங்களா மாத்திங்க வாழ்க்கையை. நன்றி நன்றி கலா இணைஞ்சமிக்கு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்க இருந்து? இணைப்பில் இணையம்னு நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் 044 அப்படின்னு எஸ்டி கூட போன மறந்துடாதீங்க. 298-6-0-0-3-8 295-0-5-5-4 இந்த ரெண்டு எண்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணையக்கூடிய நேர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மஞ்சள்.
0: வணக்கம், யாரு?
2: எம்பெருமாள்.
0: சொல்லுங்க எம்பெருமாள். நீங்க வந்து உங்க வானொலி பெட்டியினுடைய ஒலிய கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா
2: இருப்பேன்.
0: சரி வாங்க வாங்க வாங்க. இப்ப கேக்குது, நல்லா கேக்குது, சொல்லுங்க பேசுங்க.
2: அதாவது உங்களுக்கு 2017 அப்புறம் எனக்கு கண் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு.
0: ஆமா சொல்லிருந்தீங்க,
2: வெளியே போக முடியாம போயிடுச்சு.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா.
2: அப்ப முதல் முதல்ல வந்து நான் முயற்சி பண்ணி பட்டன் போனை பயன்படுத்தி உங்க வீட்டு பாரதியில பேசுறேன். ஐயா மாங்குடி முத்தமிழ் செல்வர் இருக்காரு பாத்தீங்களா?
0: ஆமா ஆமா ஆமா.
2: அவர்கிட்ட பேசுறேன். அவர் பேசுற பேச பேச உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டு
0: உங்களுக்கு.
2: மோகன கிருஷ்ணர் இருக்காரு பாருங்க.
0: ஆமா ஆமா.
2: அவர் வார வார செவ்வாய்க்கிழமை அவர்கிட்ட பேசின பிறகு உண்மையிலேயே சொல்றேன், அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேசும்போது புதிதா பிறந்தோம் சொல்றேன்.
0: சூப்பருங்க சூப்பருங்க. எம்பெருமலையா ரொம்ப அற்புதமா ரெண்டு அறிஞர்களுடைய பேச்சை கேட்டதன் மூலமா இன்னைக்கு பொருதா பிறந்திருக்கும். நமக்குள்ளார தன்னம்பிக்கை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களா இன்னிலிருந்து புதுசா மாத்திக்கிட்டேன்னு நீங்க பாருங்க. அங்கதான் நீங்க இருக்கீங்க.
2: அமைக்கிறோம்
0: நிச்சயமா நிச்சயமா.
2: அவங்களோட பேச்ச கேட்ட பிறகு நல்லபடியா செய்ய.
0: நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. நன்றிங்க ஐயா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருது?
3: ஹலோ
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருது?
3: ஹலோ
0: இணைப்புல இணைஞ்சிட்டீங்க, யார் இங்கிருது?
3: சார் நான் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன்.
0: தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து யார், உங்க பேர் என்ன சொல்லிடுங்க?
3: என் பேர் சிவகுமார் சார்.
0: சிவகுமார் சொல்லுங்க, இன்னைக்கு புதிதா பிறந்திருக்கீங்க அப்படின்னு நினைச்ச அந்த நாள் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுங்க.
3: மனைவி
0: அமைதவேதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்றது எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நிரூபணம் ஆயிருக்கு பாருங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யார் இங்க இருந்து?
4: ஹலோ சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: சென்னை நவலம்பூர்ல இருந்து ராணி பேசுறேன் சார்.
0: அம்மா ராணிமா சொல்லுங்க. ராணிமா சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு புதுசா பிறந்திருக்குமியா, இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாளா மாறிடுச்சு எனக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க தினம் தினம் கொண்டாடிட்டு வாழ்ந்த நாளை பத்தி சொல்லுங்க
4: சார். எனக்கு 2025 போன வருஷம் தான், 10வது மாசம்
0: எந்த தேதி?
4: 10வது மாசம் 12ஆம் தேதி.
0: சூப்பருங்க.
4: எங்க பையனுக்கு ட்வின்ஸ் பிறந்தது.
0: பேரன் பிறந்திருக்கான் அப்படி சொல்லுங்க. எனக்கு பேரன் பிறந்திருக்கான்னு
4: பையன் பேரன் பேச்சு ரெண்டு பேரும்
0: போ. சூப்பருங்க, இன்னும் டாப் தான், போனஸா கிடைச்சிருக்காங்க பேரனும் பேத்தியும். மகிழ்ச்சி ராணி, நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யார் இங்க இருந்து? கார்த்திக் சொல்லுங்க. கார்த்திக்
5: எனக்கு வந்து போன ஜூலை வந்து டிவி வந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டேன். 1 இயர் டேப்லெட் சாப்பிட்டு இந்த ஜூலை தான் சார் சரியாச்சு.
0: சூப்பருங்க. இந்த நாள்ல இருந்து அப்ப கொண்டாடுறீங்க, ஜூலைல இருந்து உங்களுக்கு சரியானதுனால இந்த நாள் புதிதா பிறந்திருக்கும் நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கொண்டாடி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க.
5: டிவி ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
0: மகிழ்ச்சி.

0: ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்கு டிபி கிளியர் ஆனதுல. நன்றி நன்றி. வணக்கம் பிரெயின் எஃப்எம், யார் இங்கிருந்து?
1: சகோதரர்களுக்கு முன்னாடி ரோட்ல ஒரு ஒத்தகால் ஒழிச்சிருந்தது, அதை எடுத்து கொடுத்துட்டு காவல் நிலையத்துல அப்பா ஒப்பாடிச்சாரு. உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்ததுன்னாரு. அப்பா இது மாதிரி கோயில் உண்டியில போடுவாரு இருந்தாலும் நான் எடுத்து கொடுத்துட்டேன்னாரு. காவல் நிலையம் வந்திருக்க அப்படின்னு 6 மாசம் டைம், யார் வராங்களோ அவங்கள கூப்பிட்டு உங்க எதிர்க்கு கொடுப்போம் அப்படின்லாம் உங்க வீடு தேடி வருவனாரு.
0: 6 மாசம்
1: வந்த பொறுத்து அப்பா வந்து கூப்பிட்டாரு, அந்த பொருளை கொடுத்தாரு. அன்னைக்கு நான் நினைச்சேன் நாமும்
0: புதிதாய் பிறந்தோம்
1: ஒவ்வொரு நாளும்.
0: சூப்பருங்க சூப்பருங்க.
1: பொருளுக்கு நாம
0: ஆசைப்படாம இருக்கக்கூடிய அந்த விஷயத்த நினைச்சிருந்தாலே நாம புதுசா பிறந்திருக்கோன்ற அந்த உணர்வு நமக்குள்ளார ஏற்படுன்றீங்க.
1: நன்றி.
0: நேர்களே, இது போல உங்க வாழ்க்கையில இன்னைக்கு புதுசா பிறந்திருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் ஏற்பட்ட நாள், அந்த நாள் உங்களை எந்த விதமான ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்களை நோக்கி கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்ல நீங்க இணைய வேண்டிய தொலைபேசி எண்கள் 0444-298-0038, 295-2-0554. இந்த 2 எண்களுக்குள்ள நீங்க இணையலாம். நிகழ்ச்சியில உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல்களும் காத்துக்கிட்டு இருக்கு. வாழை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கறக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: இல்லை 11 மணி 22 நிமிடம் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியோடு அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் எனக்குடைய காலர். வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிறது?
1: வணக்கம் சார், கோவை நரசிபுரம் கந்தசாமிங்க.
0: கந்தசாமி சொல்லுங்க.
1: அதாவது கேள்வி சொல்லுங்க.
0: இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல?
1: ஆமாங்க.
0: அந்த புதிதாய் பிறந்த ஒரு தருணம் உங்க வாழ்க்கையில ஒரு நாள், இந்த நாள்ல இருந்து வாழ்க்கையை ரொம்ப செம்மையா மாத்திக்கிட்டு இருப்பீங்க, கடந்த கால விஷயங்களை நினைச்சு நினைச்சு நினைச்சு வந்து துன்பப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஆனா ஒரு நாள் உங்களை மாத்தி விட்டுருக்கோம், இன்னைக்கு புதிதா பிறந்திருக்கோம், ஒவ்வொரு நாளும் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை கொண்டாட்டமா மாத்தணும் அப்படின்னு மாத்திக்கிட்டு இருப்பீங்க.
1: மாத்திட்டு அந்த டைம் சார் என்னுடைய திருமண நாள்.
0: சூப்பருங்க, மகிழ்ச்சிங்க.
1: நன்றி நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றி. உங்க வாழ்க்கையிலும் இன்னைக்கு புதிதாய் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நாள் இருந்ததுன்னா நீங்க தொலைபேசி வாயிலாக இணையலாம். 0449-86-00-38-29-1-2-9-5-2-0-5-5-4 இந்த இரண்டு எண்கள்ல நீங்க இணைஞ்சு பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததா வரக்கூடிய நேர். வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிறது?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிறது? மகிழ்ச்சி குமார் சொல்லுங்க. குமார், உங்க வாழ்க்கையில இன்னைக்கு புதிதாக பிறந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள்
1: அரவிந்த் பாரதியே கேட்டதா சொல்லுங்க.
0: மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நான் நிச்சயமா கேட்டதா சொல்றேன். இந்த மாதிரி கூடுவாஞ்சேரியில இருந்து குமார் பேசியிருந்தாருன்னு கண்டிப்பா சொல்லிடுறேன்.
1: ஓகே, அதாவது டெய்லியே நம்ம வந்து பிறந்து இருக்கிறோம்.
0: ஆமா ஆமா,
1: இப்போ நைட் தூக்கிடுறோம்,
0: ஆமா புதுசா பிறந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்துக்கிறோம்.
1: என்ன பண்ணுவோம், நம்ம உடம்புக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கணும்.
0: நிச்சயமா,
1: கை கால் உடம்பு எல்லா உறுப்புக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இதே மாதிரி நல்லபடியா இருக்கட்டும்.
0: ஆமா ஆமா,
1: அப்படின்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த வேலை என்ன
0: சூப்பர்.
1: நாளைக்கு என்ன நடக்கிற நமக்கு தெரியாது யாருக்கா.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: அதனால அன்னைக்கு பிறந்துட்டோம், அன்னைக்கு வேலை செஞ்சோம், போனமா இருக்கும்.
0: நிச்சயமா
1: அந்த மாதிரி இருக்கணும்.
0: சூப்பருங்க, சூப்பருங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி.
1: கேட்டதா சொல்லுங்க.
0: நிச்சயமா நிச்சயமா. இன்னைக்கு புதுதா பிறந்திருக்கும் அப்படின்றது, ஒவ்வொரு நாளுமே எழுந்துக்கிறோம், அந்த ஒவ்வொரு நாளுமே நமக்கு புதுசாக பிறக்கிற மாதிரி தான் அப்படின்னு அவர் நினைச்சி இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த இணைக்கூடிய நேர். வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
2: வணக்கம் மேடம். வணக்கம் சார், கோயம்பேடுல பார்த்திபன் சார்.
0: பார்த்திபன் சொல்லுங்க. பார்த்திபன், இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு உங்களை ஒரு நாள் நினைக்க வச்சிருக்கும், அந்த நாள் எந்த நாள்?
2: அதாவது 2009 புதுசா நினைக்க போது அந்த நாள் ஞாபகம்.
0: சூப்பருங்க. அதான் என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் நிகழ்ந்தது, அதுல இருந்து உங்களை எப்படி நீங்க மாற்றி உங்களை வடிவமைச்சுக்கிட்டீங்க?
2: அதாவது எனக்கு மேரேஜ் 2009 ஆச்சு.
0: சரிங்க.
2: அப்ப அப்ப அப்ப புதுசா வாழ்க்கை தொடங்குறோம். அது வந்து அப்புறமா 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு பையன் பிறந்தான்.
0: சூப்பருங்க.
2: அது ஒரு சந்தோஷம்.
0: சூப்பருங்க. 2011 பையன் பிறக்கறான்.
2: ஆமா,
0: 2009 கல்யாணம் ஆகுது. அப்படியே ரெண்டுமே புதிதா என்னைய வந்து மறுபடியும் என்ன மாத்தி வடிவமைக்கக்கூடிய நாட்களா இது ரெண்டு.
2: பார்த்திருக்கேன் சார், அது சந்தோஷமான.
0: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. ஓகே, நேர்களை உங்க விஷயங்களையும் உங்க எண்ணங்கள்லயும் இன்று நாம புதுசா பிறந்திருக்கோம், இந்த நாள் கொண்டாட்டமா மாறக்கூடிய ஒரு நாளா எனக்கு மாத்தி விட்டு இருக்கு, என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நான் விரட்டிட்டேன், புதிய புதிய விஷயங்கள் எனக்குள்ளார ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு, பல தாக்கங்களை ஏற்படுத்துதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கலாம் நிகழ்ச்சியில். அந்த வகையில் அடுத்ததான் என்னை

0: நேயர் வணக்கம். ரீன்பாய் எஃப்எம் யார் இங்கிறது?
1: வணக்கம் நவீன் பாரதி சார்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிறது?
1: வானகரம் சுப்பிரமணியம்.
0: சுப்பிரமணியம், சொல்லுங்க சுப்பிரமணியம். இன்னைக்கு புதிதாய் பிறந்திருக்கும்.
1: எனக்கு வந்து எனக்கு வெட்டிங் டே 95. அதனால எப்பவுமே
0: புதுசா உங்களை மறுபடியும் உங்களை செதுக்கிட்ட ஒரு நாளா உங்க திருமண நாளதான் நினைக்கிறீங்க?
1: ஆமா, அன்னைக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு வேற போடுவேன்.
0: சூப்பருங்க. அந்த நாள் மட்டும்தான் போடுறீங்க? அப்ப எல்லா நாளும் போடக்கூடிய விஷயத்தை மாத்தீங்க.
1: ஒரு 10-15 பேரை வர வச்சு வீட்டுக்கு.
0: சூப்பர் சூப்பர், மகிழ்ச்சி. ஓகே சுப்பிரமணியம், ஏதோ ஒரு விஷயத்த நாம மக்களுக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இந்த சமூகத்துக்கு நாம ஏதோ திருப்பி கொடுக்கணும். நம்ம இந்த சமூகம் நமக்கு கொடுக்கறது, நாம இதுக்கு திருப்பி கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப அற்புதமான எண்ணமா இருக்கு. சுப்பிரமணியம் கிட்டே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. நேரிலே உங்க எண்ணங்கள்லயும் இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க எண்ணத்தை மாத்தி வடிவமைச்சிருக்கும். அது உங்க வாழ்நாள ரொம்பவே சிறப்பான ஒரு நாளா மாத்தி விட்டுருக்கும். அப்படிப்பட்ட நாள் எந்த நாள் அப்படின்னு கேட்டுதான் இந்த நிகழ்ச்சியில உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நிகழ்ச்சியில அடுத்ததா இணையக்கூடிய நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிருந்து?
2: தேனி சிவா.
0: தேனி சிவா, சொல்லுங்க சிவா.
2: சார், முதல்ல என்னோட மனைவி பத்தி சொல்லியிருந்தேன்.
0: ஆமா, சொல்லியிருந்தீங்க. மறுபடியும் இணைஞ்சிருக்கீங்க போல, வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்கு.
2: இன்னொரு சில விஷயங்கள் என்ன பத்தி நான் சொல்லலாம்னு விருப்பப்படுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லிடுங்க
2: சார். ஒரு நான் முன்னாடி வந்துட்டு சில தவறுகள் செய்திருப்பேன்.
0: ஆமா,
2: தவறுகள்லாம் மீண்டும் செய்யாம இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன்.
0: சூப்பர்.
2: செய்யாம இருந்துட்டேன் அப்படின்னா அந்த நாள் வந்துட்டு எனக்கு புதுசா தெரியும் சார்.
0: புதிதான நாளா நினைக்கிறீங்க? அப்ப தவறு செய்யக்கூடாதுன்ற அந்த எண்ணம் உங்களுக்கு எந்த நாள் ஏற்பட்டு விடுதோ அந்த நாள் தான் உங்களை புதிதா பிறந்த ஒரு நாளா உங்களை நினைக்க வச்சிருக்கு. சூப்பருங்க, அற்புதமான கருத்தை சொல்லிருக்கீங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே தோணிட்டா போதும். ஒரு தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த தவறை திருத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையை எப்படி செம்மையா மாத்திக்கலாம்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப புதிதாக பிறந்த நாளுக்கான ஒரு அடிப்படையே அப்படின்றீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
2: ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றி. நவீன் பாரதி. நவீன் பாரதி, நன்றி நன்றிங்க.
2: சந்தோஷம் சார் உங்க கூட பேசி.
0: மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நேர்களே, இந்த நிலையில ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம்னு நீங்க நினைக்கிறது தான் நானும் நினைக்கிறேன். அடுத்தடுத்து காலர்கள் இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க, உங்களோட பேசிக்கிட்டு நாம அடுத்த பாடல கேட்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
3: ஐயா காலை வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யாருங்க ஐயா, எங்கிருந்துங்க ஐயா?
3: நான் ஈரோடு சூரம்பட்டி இளங்கோ.
0: இளங்கோ, சொல்லுங்க இளங்கோ. இன்னைக்கு ஒரு புதிதாய் ஒரு நாள், புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அவர் ஒரு விரிவு சொல்லிட்டு போயிருக்காருல, அந்த புதிதாய் பிறந்த நாள் எந்த நாள் உங்க வாழ்க்கையில?
3: எல்லா நாளுமே புதிதா பிறந்த
0: எல்லா நாளுமே. சூப்பருங்க.
3: ஆமா, நேற்று எல்லாம் கடந்து போயிருச்சுங்க.
0: கடந்து போச்சு, இன்னைக்குதான் புதுசா பிறந்திருக்கு.
3: நேற்று பேசி இருக்குன்னா முடிஞ்சு போச்சு.
0: அவ்வளவுதான், கடந்ததை பத்தி இல்ல இல்ல. ஏன்னு நான் எதனால அப்படி கேக்குறேன்னா, சில பேர் வந்து கடந்த கால வாழ்க்கை, கடந்த கால அந்த துன்ப நிகழ்வுகள் எல்லாம் நினைச்சு நினைச்சு இந்த நாள் நடப்பு இந்த புதிய நாளையும் வீணாகிட்டு இருக்கும் பல பேர் நம்மள. அந்த நாள் எப்படி நாம மாத்திக்கணும்?
3: அதான் சொல்றதே, கடந்து போறதை நினைக்கவே வேணாம்.
0: நினைக்கவே வேணாம்யா. புது நாள் தொடங்கி இருக்கு, புதிய விஷயத்த பத்தி யோசிப்போம். புதுசா என்ன முயற்சிகளை மேற்கொள்ளணும், அதுக்காக நாம என்ன நம்மள வடிவமைச்சுக்கணும், அதை மட்டும் யோசிங்கயா அப்படின்றீங்க.
3: ஆமா கண்டிப்பா, புதிதா பிறந்தது ஒவ்வொரு நாளும் புதிதா பிறக்குதுங்க. எங்க 12 மணிக்கு மேல போயிட்டா ஆங்கில பிரகாரம்
0: ஆங்கில
3: 6 மணிக்கு மேல தமிழ் இதுக்கு நம்ம வந்துடுறோம். புதிதா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிறது பேச புதிய
0: கத்துக்கணும்னு நீங்க பாருங்க, அங்கதான் இருக்கீங்க. நீங்க ஒரு விஷயத்த இன்னைக்கு புதுசா கத்துக்கணும் யான்னு நினைக்கிற அந்த மனசு இருக்கு, அதுதான் ஒவ்வொரு நாளும் புதிதா பிறந்த நாளினுடைய ஒரு முக்கியமான தருணம் நினைக்கிறீங்க.
3: கண்டிப்பா, அதனால நீங்க புதிதா ஒரு தலை கொடுத்துட்டீங்கல்ல.
0: ஆமா ஆமா,
3: அது மாதிரி ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா
0: தேடணுங்க. தேடல் சூப்பருங்க. கத்துக்கணும், தேடல் ரெண்டுதான் ஒரு மனுஷனுடைய மிக முக்கியமான விஷயம். ஒன்னு கத்துக்கணும், இன்னொன்னு தேடலோட இருக்கணும். ஒவ்வொரு நாளுமே புதுசா கத்துக்கணும், தேடல் இருக்கணும். எந்த ஒரு மனுஷனுக்கும் தேடல் இருந்துகிட்டே இருக்கணும்ன்றத சூப்பரா சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றிங்க. நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு இணைஞ்சிருக்கலாம். அமரன் திரைப்படத்திற்காக உங்களுக்காக ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன் குரல்ல பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 11 மணி 34 நிமிஷம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணையக்கூடிய நேர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் நேர்களை, தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044 அப்படின்னு எஸ்டி கூட போட மறந்துடாதீங்க. 2986-0308-2952-5254 இந்த ரெண்டு எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணையக்கூடிய நேர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிருந்து? வணக்கம் வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: காமராஜ்.
0: காமராஜ் சொல்லுங்க. காமராஜ், உங்க வாழ்க்கையில புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாள்?
1: புதிதாய் பிறந்தோம், ஒவ்வொரு நாளும் நம்ம புதிதாய் தான் பிறக்கிறோம்.
0: சூப்பருங்க, அற்புதங்க.
1: தூக்கம் வந்து ஒரு சாக்காடு மாதிரி.
0: ஆமா,
1: அது வந்து நம்ம தூங்கி எந்திரிக்கையில பாத்தீங்கன்னா முந்தைய நாள் உள்ளதெல்லாம் நம்ம மறக்கணும். எல்லா உயிர்களுமே அப்படிதான் செய்யுது.
0: ஆமா ஆமா,
1: மனிதன் தான் சிந்திக்கிறான்.
0: சிந்திக்கிறான் நினைச்சு வருத்தப்பட்டு கடந்த கால வாழ்க்கைய நினைச்சு. ஆனா ஒவ்வொரு நாளுமே பறவைகளை பாருங்க, விலங்குகளை பாருங்க, அன்னைக்கு தேவையான விஷயங்களை நாடி தினமும் காலில் எழுந்து அதனுடைய பயணத்தை தொடங்கிடுது.
1: கண்டிப்பா, அதுதான் நான் அந்த உதாரணம் சொன்னேன்.
0: சூப்பருங்க, சூப்பர்.
1: பறவைகள் விலங்குகள் சொன்னேன்.
0: ஆமா,
1: அது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் புதுசா பிறந்த மாதிரி, அன்னைக்குதான் புதுகிட்ட வந்து உணவுகளை தேடுற மாதிரி போய்கிட்டு இருக்கு.
0: சூப்பர் சூப்பர்.
1: நம்ம வந்து அப்படி இல்ல, முந்தின நாள் நடந்தது அது இதுல நினைச்சுக்கிட்டு நம்ம மாச குழப்பி எடுத்துக்கிட்டு நம்ம பல விதத்துல நம்ம உடலையே

0: நம்ம வருத்துக்கிடுறோம்
1: வருத்துக்கிடுறோம் அவ்வளவுதான். சரி, உங்களுக்கு ஒரு நாள் ஒரு நாள் இந்த நாள் என்னதான் இருந்தாலும் சிலருக்கு எல்லாருமே கடந்த கால நினைவுகளை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்து அதுல இருந்து விடுபட்டு ஒரு நாள் உங்களை மாத்திருக்கும்ல. சே போடா, போனது போட்டோம், நம்ம புதுசா வயசு.
0: இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு புதியதனால பேசிக்கிட்டு இருக்கேன்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி காமராஜ், ரொம்ப அற்புதமா பேசிருக்கீங்க, ரொம்ப நன்றி நன்றி காமராஜ், உங்களுடைய கருத்து.

0: கட்டி இருக்கு. ரெண்டு குஞ்சு வச்சிருக்கு. அது பசிக்கும் போது வந்து கட்டும். அதுக்கு சாப்பாடு வைக்கணும். இதான் எனக்கு புதியதா பிறந்த மாதிரி ஒரு சந்தோஷம்.
1: ஒவ்வொரு நாளும் அதுங்க உங்களை நாடி உங்க அன்பை தேடி வந்துடுதுங்க.
0: அதுக்கு பசிக்கு வருதுங்க.
1: பசிக்கு வந்தாலும் இந்த இடத்துல போனா ஜெயலட்சுமி கிட்ட போனா கிடைக்கும்னு நினைக்க கூடிய அந்த நினைப்பு அதுங்க கிட்ட விதைச்சிருக்கீங்கல்ல. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து? உங்க வாய்ஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் வீட்டுல தான் சார் இருக்கேன்.
1: தெரியுது, சொல்லுங்க.
2: அந்த டீ டைம் இருக்கும் பாருங்க சார், காலையில 7 மணி ஆச்சுன்னா கரெக்டா எப்படிதான் அதுக்கு தெரியுமோ தெரியாது. அந்த டீயை எடுத்துட்டு நான் வருவேன், தவா பண்ணி சக்கரை எல்லாம் போட்டு எடுத்து ஷேர் பண்றதுக்கு வந்தா கரெக்டா வந்துடும். வந்துடும். நாங்க அதுக்காக என்ன பண்ணோம், அதுக்குன்னு ஒரு மேரி பிஸ்கட் வாங்கி வச்சிருப்போம்.
1: உங்களுக்குன்னு வாங்கினத போடுவீங்களா இல்ல அதுக்குன்னே தனியாவே வாங்கி வச்சிருப்பீங்களா?
2: அதுக்குன்னே தனியா ஒரு பாக்கி இப்ப கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன்.
1: அன்பு அன்புங்க, இதுதாங்க அன்பு, உண்மையான அன்பு இதுதாங்க.
2: சார் நம்ம குடுக்கலனா கூட நம்ம சரி எப்ப பாரு வந்து கட்டினே இருக்கு அப்படின்னு நினைக்கவே முடியாது. அது நம்மள உடவே முடியாது. அது குடுத்தாதான் போவோம். ஆனா ரெண்டு குடுத்தா கூட, ஒன்னு குடுத்தா கூட அதை எடுத்துட்டு போயிடும்.
1: ஆமா, இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போடுமாடா அப்படின்னு சொல்லிட்டு 96 ஒரு படம் வந்தது. அதுல ஒரு பாடல் வரி இப்படி இருக்கும், இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போடுமாடா அப்படின்றான். நம்ம அன்புக்காக இயங்கிக்கிட்டு தானே அந்த பூனை நம்ம கால்களை சுத்தி சுத்தி வருது. இவங்க கொடுக்கக்கூடிய அன்பு அளப்பரிய அன்பா இருக்கு. நம்மளுக்கு இவங்களால எந்த ஆபத்தும் இல்லைன்னு நினைச்சிட்டு நம்ம காலை சுத்தி சுத்தி வரக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, அதுதான் அந்த பூனை நம்ம கிட்ட உணர்த்தக்கூடிய அன்புனுடைய தாற்பயமே. ரொம்ப அற்புதமா சொல்லி நிகழ்வு வச்சிட்டீங்க வாசகி, நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது இணைப்புல இணைஞ்சிருக்கீங்க? அம்மா பத்மாமா சொல்லுங்க சொல்லுங்கம்மா.
3: நான் 21 பத்மா வரைய கண்ணுக்கு வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
3: எனக்கு வந்து போன வருஷம் பிப்ரவரி 2 கல்யாண
1: நாளுக்குன்னு,
3: 60 கல்யாண நாளுக்குன்னு.
1: சூப்பர்மா சூப்பர்மா, மகிழ்ச்சிமா.
3: என் கல்யாண நாளுக்கு என் பிள்ளைங்க எல்லாம் வந்து நல்லா ஒரு சத்திர அமைச்சு நல்லா கிராண்டா பண்ணி, என் பிள்ளைங்க எனக்கு கையில 2 வளையல் போட்டுது, இன்னொரு புள்ள கையில மோரம் போட்டுது.
1: நன்றி. நேர்களே, இன்னைக்கு புதிதாய் பிறந்திருக்கும் நினைக்கக்கூடிய அந்த நாள் அந்த தருணம் எப்படிப்பட்டதுன்றத நேர்கள் என்னோட பகிர்ந்துக்கலாம். 0944-8600-0318-2952-5254 இந்த 2 எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய எண்ணங்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த பாடல்கள் கேட்டு இணைஞ்சிருக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம கேட்கக்கூடிய பாடல் சித்தா திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசையில் அவருடைய குரலில் பாடலை கேட்டு இணைஞ்சிருக்கேன். தொடர்ந்து இணைந்திருக்கேன்.

0: பதினோரு மணி 45 நிமிஷம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியோட தான் நடந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பாரதியாரோட வரிகள் தான் இன்னைக்கு புதுசாக நாம் பிறந்ததை அந்த உணர்வு நமக்கு ஏற்படுத்தி ஒரு நாள் எப்படிப்பட்ட நாள் அந்த நாளை பற்றி தான் கேட்டிருக்கேன் நிகழ்ச்சியில். அடுத்ததான் எனக்குடைய நேரம் வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து
0: சந்திரசேகர். சொல்லுங்க சந்திரசேகர்.
1: ஆமா, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய குட்டி குருவி அந்த காக்கா அதனுடைய அழகெல்லாம் நான் பாப்பேன்.
0: சூப்பருங்க, சூப்பருங்க.
1: சொல்லுங்க சார்.
0: சொல்லுங்க. அதான் குட்டி குருவி காக்கா இதெல்லாம் பார்த்ததுனால உங்களுக்கு இன்னைக்கு புதுசா பிறந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளாரி நீங்க நினைச்சுக்கிறீங்க?
1: ஆப்வியஸ்லி, ஏன்னா இயற்கையை என்னைக்கு நம்ம
0: ரசிச்சு வாழணும்ன்றீங்க
1: வச்சுக்கோங்களேன், அன்னைக்குதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கறத தொடங்குறோம். நம்மள சுத்தி இருக்கக்கூடிய குட்டி குட்டி இயற்கை சார்ந்த விஷயங்களை நம்ம ரசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கறது கிடைக்கும். ஏற்கனவே ஒரு நேர் குறிப்பிட்டு இருந்தாங்க, வாழ்க்கையில ஜீவராசிகளுக்கு கூட அந்த கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கு, இருந்தாலும் சர்வைவல் ஆஃப்
0: நன்றி சந்திரசேகர், ரொம்ப அற்புதமான விஷயங்களை சொல்லிருக்கீங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யார் இங்க இருந்து?
2: வணக்கம்,
0: கண்ணன் ஐயா சொல்லுங்க. ஐயா,
2: அதாவது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லி வந்து தினசரி புரோகிராம் மாதிரி நான் வந்து உணர்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படித்தான் ஒவ்வொரு மனுஷனும் தூங்கி எழுந்து

0: புதுசா பறக்குற மாதிரி தான். ஆமா, காலைல நாம எப்படி எழுந்துக்கிறோமே, எந்த மாதிரியான நிலைமையில இருப்போம்னு நாம தெரியுமா, நமக்கு தெரியுமா? ஆமா, ஒவ்வொரு நாளும் புதுசா நாம நம்மளுடைய உயிர் நினைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு தான் எழுந்துக்கிறோம். அதுவே நமக்கு புதிதா பிறந்த நாள் மாதிரி தான். ஆமா,
1: காலையில நம்ம எழுந்திருப்போம் நினைச்சுதான் நம்ம நம்பிக்கையில தூங்குறோம்.
0: நிச்சயமா,
1: அதுல 99% எழுந்துச்சுனா 1% எழுந்திருக்காம.
0: நிச்சயமா நிச்சயமாங்க ஐயா, மகிழ்ச்சிங்க, ரொம்ப அற்புதமான விஷயங்களை சொன்னிருக்கீங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம் சார், கிழக்கு தம்பன் ராஜசேகர்.
0: ராஜசேகர் சொல்லுங்க. ராஜசேகர்,
2: அருமையான நாள் சார். நான் பிறந்த நாள் 1st உழைப்பாளர் தினம்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா.
2: அதுல ஏன்னா வந்து அந்த நாள் எனக்கு மகிழ்ச்சியான உண்மையிலேயே பிறந்த நாள் சார். எதுவும் May 1 சார்.
0: அதான் அதான் புரியுது, சொல்லுங்க.
2: அது வந்து எல்லாரும் உழைக்கிறோம், இன்னைக்கும் நான் மூச்சு உள்ளாலும் உழைக்கணும்னு முடிவு பண்றேன்.
0: உழைப்பு தானே மூலதனமே எல்லாருக்குமே
2: சார். உழைச்சாக்கா அது இல்லைன்னா வேறு செஞ்சு உழைக்கணும் சார்.
0: நிச்சயமா நிச்சயமா,
2: அதுல வந்து இருக்கிற ஆனந்தம் எதுலுமே இல்லை சார்.
0: கண்டிப்பா. அப்ப ஒவ்வொரு நாளும் வேறு சிந்தி உழைக்கிற ஒவ்வொரு நாளுமே புதிதாய் பிறந்த நாள் தான் நினைக்கிறீங்க?
2: ஆமா சார், 100% சார்.
0: மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம்.
2: வெயில்ல உழைக்கிறாங்க பாத்தீங்களா?
0: ஆமா ஆமா, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும் நினைக்கக்கூடிய நேயர்கள் 0449-286-0038-2952-5254 இந்த எண்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில பல விஷயங்கள் நேர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இடையில ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம்னு நீங்கள் நினைக்கிறது தான் நானும் நினைக்கிறேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் ஜெய் பீம் திரைப்படத்திற்காக கல்யாணி நாயர் அனந்து இருவரும் இணைந்து பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நிகழ்ச்சி 11:52 நிமிடம் ஆகிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இந்த ஒரு மணி நேரம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியோடு தான் அடைஞ்சிருந்தோம். பலரும் பல விஷயங்களை இன்று புதிதாக பிறந்தோம் அப்படின்ற ஒரு தலைப்பில் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான நாள், அந்த நாள் இன்றைக்கி என்ன, இந்த புதிதாக பிறந்த ஒரு நாளில் என்ன மாற்றி வடிவமைச்சிக்கிட்டு பல விஷயங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக நான் என் வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கிட்டேன்னு அந்த தருணங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயமாக நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டத்தோடு நடக்கக்கூடிய அந்த நாட்கள் நம்ம வாழ்க்கையை இன்னொரு பயணத்தை நோக்கி பயணப்பட வைக்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணமாக அமையும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நவீன் பாரதி. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக ஷான் ரோல்டன் சைந்தவி இருவரும் இணைந்து பாடக்கூடிய பாடல் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திற்காக வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: கண்மொழியால் பேசடி என்ன

0: நேரம் 12 மணி. இனி தொடர்வது
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில். இன்று பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் சிற்றுரை கேட்கலாம். ஆண்டு பிப்ரவரி முதல் தேதியன்று மத்திய அரசால் விவசாயிகளுக்காக பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் நாட்டின் விவசாயிகளுக்கு 3 சம தவணைகளில் 6,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். விவசாயிகளுக்கு சிறந்த வாழ்வாதாரத்தை வழங்குவதுடன் சுயசார்பு மற்றும் அதிகாரம் பெற்றவர்களாக மாற்றவும் இத்திட்டம் உதவுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசால் வழங்கப்படும் மொத்த தொகையானது நேரடி வங்கி பரிமாற்ற முறையில் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் மாற்றப்படுகிறது. பிரதமர் கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் கீழ் 12 கோடி சிறு மற்றும் குறு விவசாயிகள் சேர்க்கப்படுவர். இத்திட்டத்தில் பயன்பெற விரும்புவோர் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் ஆதார் அட்டை, அடையாள சான்று அல்லது ஓட்டுநர் உரிமம் அல்லது வாக்காளர் அடையாள சான்று, வங்கி கணக்கு எண் புத்தகம், கைபேசி எண், முகவரி ஆதாரம், விவசாய நில ஆவணங்கள், பண்ணையின் அளவு, எவ்வளவு நிலம் உள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். பிரதம மந்திரி சம்மான் நிதி திட்டத்தின் மையத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இத்திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படல் வேண்டும். அதன் பிறகு பயனாளிகளின் பெயர் பயனாளிகளின் பட்டியலில் சேர்க்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற விரும்புவோர் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் அவரவர்கள் இருப்பிடத்திலிருந்தே விண்ணப்பிக்கலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்பும் நாட்டின் ஆர்வமுள்ள விவசாயிகள் விண்ணப்பதாரர் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்கு செல்ல வேண்டும். விவசாயிகள் கார்னர் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் மேலும் 3 ஆப்ஷன்கள் தோன்றும். இவற்றில் புதிய விவசாயி பதிவு என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யும்.

செய்ய வேண்டும். புதிய விவசாயிகள் பதிவு படிவம் திறக்கும். இந்த படிவத்தில் ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும். அனைத்து தகவல்களையும் பூர்த்தி செய்த பிறகு சமர்ப்பி பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு பதிவு படிவத்தை பிரிண்ட் எடுத்து எதிர்கால குறிப்புக்காக சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வழியில் உங்கள் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்படும். விண்ணப்பிப்பதில் ஆதார் எண் தவறாக போய்விட்டால் அதை திருத்திக் கொள்ளவும் வாய்ப்பு உண்டு. அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் ஆதார் தோல்வி பதிவை திருத்தி என்ற விருப்பத்தை கிளிக் செய்து ஆதார் எண்ணை திருத்திக் கொள்ளலாம். முகப்பு பக்கத்தில் விவசாயிகள் கார்னர் என்ற விருப்பத்திலிருந்து பயனாளி நிலை என்ற விருப்பத்தை கிளிக் செய்து ஆதார் எண், வங்கி கணக்கு எண், மொபைல் எண் போன்றவற்றிலிருந்து பயனாளியின் நிலையை பார்க்கலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் மூலம் பயன்பெறும் நாட்டின் விவசாய சகோதரர்கள் கிசான் கிரெடிட் கார்டை பெற வேண்டும். கிரெடிட் கார்டு பெற நீங்கள் விண்ணப்பிக்க கிசான் சம்மான் நிதி கணக்கு உள்ள வங்கிக் கிளையில் விண்ணப்பப்படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். PM கிசான் மொபைல் செயலியை பெற வலைதளத்தின் முகப்பு பக்கத்தில் விவசாயிகளின் கார்னரின் கீழ் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் அனைத்து பயனாளிகளுக்கும் 60 வயது நிறைவடைந்தவுடன் ஓய்வூதியம் வழங்கப்படும். பிரதம மந்திரி கிசான் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 5 கோடி பயனாளிகளுக்கு சேவை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பயனர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி pmkisan-ict@gov.in pmkisan-ict@gov.in. நேரடி ஹெல்ப் லைன் தொலைபேசி எண் 233-81092 233-81092 STD குறியீட்டு எண் 011. இத்திட்டத்தின் உழவர் நல பிரிவு தொலைபேசி எண் 9111-233-82-403. இத்திட்டத்திற்கான மின்னஞ்சல் முகவரி pmkisan-hqrs@gov.in pmkisan-hqrs@gov.in. இத்திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் http://pmkisan.gov.in. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் சிற்றுரை கேட்டீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

இப்போ 12:06 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே வித் மீ ஆர்ஜே ஜோனால். எஸ் நேயர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெயின்போ பண்பலை 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில உங்களுக்காகவே நான் ஒரு சூப்பரான டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க என் கூட இணைஞ்சு பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4. சரிம்மா, போன் நம்பர் சொல்லிட்டீங்க, எதை பத்தி பேசணும் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு சுவாரஸ்யமான டாபிக்ங்க. சில நேரம் நம்மளுக்கு தோணும்ல, லைஃப்ல இதை ரீவைண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு. ஆனா நடக்காது. பட் ஒருவேளை ரீவைண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நான் அந்த காரியத்தை மாத்துவேன், இந்த காரியத்தை மாத்துவேன், நிறைய சொல்வோம். அந்த வகையில தான் இந்த கேள்வியும் அமைய போகுது. என்னன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நாளை மீண்டும் வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஓகேவா? இது ஒரு

0: வாரம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் ஆல்ரெடி நடந்து முடிந்த ஒரு நாளை வந்து மறுபடியும் வாழ்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா எந்த நாளை தேர்ந்தெடுப்பீங்க, ஏன் தேர்ந்தெடுப்பீங்கிறத இன்னைக்கான கேள்வி. ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களையோ உங்களுடைய எந்த அந்த பெஸ்ட் தினம் அப்படிங்கறதையோ என் கூட பகிர்ந்து கொள்ளணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. ஸோ முதல் நேயர் யார் அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். சந்தோஷம், எப்படி இருக்கீங்கம்மா? சூப்பரா இருக்கமா. சாப்பிட்டாச்சா? தலைப்பு வந்து உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில மறுபடியும் ஆல்ரெடி நீங்க வாழ்ந்து முடிச்ச ஒரு நாளை மறுபடியும் வாழ்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா எந்த நாளை தேர்ந்தெடுப்பீங்க, ஏன்?
1: புதன்கிழமை.
0: ஓ, கிழமை. ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு நாள் எந்த நாள் சொல்லுவீங்க? சூப்பர் சூப்பர்மா, சூப்பர், நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பேசுறீங்க?
2: என்ன பொறுத்த வரைக்கும் போகணும். அப்ப வந்து திருமணம் ஆன புதுசு, பெரிய குடும்பம், பசங்களும் மேலயும் ஒரு அன்பு பாசம் காட்ட முடியல, கணவன் கிட்டயும் ஒரு அந்த அன்யோன்யம் அன்பு பரிமாறிக்க முடியல. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்துல வாழ்ந்ததால அது மாதிரி அந்த இதுக்கு போகணும். போயிட்டு அந்த பசங்க மேல அளவுக்கு கடந்த அந்த ஒரு ஹக் பண்ணவோ கிஸ் பண்ணவோ எதுவுமே அதுங்களை ஒரு அரவணை செய்வேன், எல்லாம் செய்வேன். ஸ்கூலுக்கு எல்லாம் தூக்கிட்டு கூட போயிருக்கேன் பசங்களை. அது செய்யல. பொண்ணு இன்னும் வந்து என் மேல உங்களுக்கு ஆசையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்தேன். இப்ப கிடைச்சதுன்னா
0: ஒரு வாய்ப்பு கிடைச்சா மீண்டுமா அந்த 1980s போவீங்களா?
2: அதுக்கு போய் அந்த பசங்களை ஒரு நல்ல ஒரு ஆசத்தில கொஞ்சி அதுங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்ங்கிற ஒரு மனநிலை இன்னும் எனக்கு இருக்குது. அது கிடைச்சா நல்லா இருக்கும்.
0: சூப்பர்மா, இப்பவும் கூட அதை பண்ணலாம். சீக்கிரத்துல உங்களுடைய அன்பு புரிஞ்சுப்பாங்கம்மா. நன்றி,
2: நன்றி.
0: சோ இந்த காரியத்தை பத்தி தான் நான் உங்க கூட இந்த அடுத்த ஒரு மணி நேரம் பேச போறேன். சோ அடுத்த யாரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறதுக்கு முன்னால ஒரு குட்டி சுட்டி பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம்.
3: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
5: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

0: ஹாய் ஸ்நேகிதியே, நேரம் இப்போ 12:12 ஆயாச்சு. ஸோ இந்த மதிய வேலையிலே வந்து ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் நம்மளுடைய காலர்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பெண்கள் கால் பண்ண முடியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் என்னோட பேசணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கீங்கன்னா கால் எடுங்க, ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. 2986000038 அல்லது 2952055544. அடுத்த காலர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஹலோ, வணக்கம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுற முதலையே. ஸோ என்ன அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில மீண்டுமா ஒரு நாளை வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா எந்த நாளை வாழ்வீங்க, ஏ அப்படின்றது தான். அடுத்த காலர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க?
1: நிர்மல்பட்டிலம் ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: ஜெயலட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நல்லா இருக்கேம்மா, சூப்பரா இருக்கேன்,
1: சந்தோஷம்.
0: சூப்பர், சொல்லுங்கம்மா.
1: நான் என் பேரன் பிறந்தனாலதான் இது எனக்கு.
0: அடடே, சூப்பர்.
1: செல்லகுட்டி பிறந்தனைக்கு அவ்வளவு சந்தோஷம் வாழ்க்கையில.
0: மீண்டும் அந்த நாளுக்கு மறுபடியும் போய் மறுபடியும் அந்த தருணத்தை வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பீங்க.
1: ஆமாம்மா.
0: சூப்பர்மா, சூப்பர்.
1: நன்றிமா.
0: நன்றிமா, நன்றி. எஸ், இந்த மாதிரியான தருணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நிகழும் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் சொல்லலாம், இந்த மாதிரி ரொம்ப மனதுக்கு நெருங்கிய சின்ன சின்ன குழந்தைகள், அதாவது நம்மளோட அண்ணன் பையன், இந்த மாதிரியான நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு அழகு சேர்க்கக்கூடிய குட்டி சுட்டிஸ்லாம் வந்து பிறக்கிற அந்த மூமெண்ட்லாம் வந்து மறுபடியும் நினச்சி பார்க்கணும், மறுபடியும் வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கதா செய்யும். ஸோ அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: ஆனா
0: அந்த டைம்ல உங்களுக்கு தோணி இருக்கா இன்னைக்கு பெரிய பொண்ணாகணும் அப்படி தோணலையா? அப்பவே அப்படிதான்
2: நினைப்பீங்களா?
0: அப்பவே அப்படிதான் நினைப்பீங்களா
2: நீங்க? கல்யாணம் வரைக்கும் பாவடைச்சுதான் போடுங்க. எங்க வீட்டுல ஃப்ரீயா விட்டுருவாங்க.
0: இப்ப எனக்கு ஒரு டவுட், உங்களுக்கு இப்ப பாவாடை சட்டை போடுமா இல்ல பள்ளி பருவத்துக்கு போடுமா? எனக்கு டவுட்டா இருக்குது.
2: இந்த பருவத்துல இருக்க வரைக்கும் ஒரு ஜாலியா, கல்யாணம் வரைக்கும் சின்ன பொண்ணாவே எங்க வீட்டுல வச்சிருந்தாங்க, ஒரு ஜாலியா இருந்துச்சு. கல்யாணம் ஆன உடனே பொம்பளை போய் நடிக்கிறதா இது
0: நடிக்கிறதா பள்ளி பருவத்துக்கு மீண்டும் போக ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மா வந்து சொல்லிருக்காங்க. அடுத்த காலர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். அந்த ராஜ வாழ்க்கை ராணி வாழ்க்கை தான் வேணும்ல நம்மளுக்கெல்லாம். சூப்பர்மா, சூப்பர்மா. ஆ, சொல்லுங்க. சாப்பிட்டமா? சாப்பிட்ட. நீங்க சாப்பிட்டீங்களா? நன்றி, வணக்கம்.
1: நன்றிப்பா.

0: மொத்தத்துல எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ்ந்த அந்த காலங்கள் தான் கண்ணுக்கு வந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, அந்த நேரத்துல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்க, நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம், நேர நேரத்துக்கு சோறு கைக்கு வந்துடும், நம்ம போய் உட்காந்து வேலை பார்த்து நம்ம சம்பாதிச்சு நாம இன்னொருத்தங்களை பாத்துக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, நம்மள எல்லாரும் பாத்துப்பாங்க, அந்த ஒரு காலகட்டத்துக்கு போகணுங்கிறது ரொம்ப பெரிய ஆசை இல்லை. ஓகே, அடுத்த காலர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன்.
0: ராணிமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்,
0: சூப்பர்மா. சொல்லுங்க,
1: எனக்கு என்னது ஆசை அப்படின்னு சொன்னா பழையபடி ஸ்கூலிங் போகணும்.
0: அடே, அதே தான் இருக்கும்.
1: ஃபிஃப்த் டு நைன்த் வரைக்கும், ஏன்னா எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. இல்ல,
0: ஏன் பர்டிகுலரா ஃபிஃப்த் டு நைன்த்?
1: அது ரொம்ப குட்டி வயசு இல்ல, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், இப்போ மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அங்க படிக்கணும் இங்க படிக்கணும் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஜாலியா சுத்திக்கிட்டே இருக்கலாம், நம்ம வச்சேதான் சட்டம்ன்ற மாதிரி இருக்கும்ல, அதனால ரொம்ப நல்லா இருக்கும். ஜாலியா அங்கங்க சுத்தி போறது, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, அப்புறம் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுங்க அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்களே, டியூஷன் போனியும் சொல்ல மாட்டாங்க
0: கண்டிப்பா.
1: அதனால ஆமா, அதனால ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம வச்சது தானே சட்டம், ஜாலியா சுத்திக்கிட்டே இருக்கலாம், இஷ்டம் பண்ணதெல்லாம் செய்யலாம்ல, யாரும் நம்மள ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இப்படி எல்லாம் வரணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்காதுல்ல, நம்ம படிக்கணும் இதோ படிக்கிறோம்
0: படிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், வீட்டுக்கு போய் சாப்பிடணும், நல்லா இழுத்து மூடி தூங்கணும்.
1: ஆமா ஆமா, ஃப்ரெண்ட்ஸோட சுத்தணும்.
0: அதனால ஃபிஃப்த் டு நைன்த்துக்கு மறுபடியும் போகணுமா உங்களுக்கு?
1: ஆமா ஆமா, ரொம்ப ஆசையா இருக்குது. அது
0: சூப்பர் சூப்பர்,
1: நம்ம ட்ரெஸ் தான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கணும். வந்து இது ஒரு பொறாமையே இல்லாம வாழ்வோம்ல, பொறாமையே இருக்காதுல்ல, போட்டியும்
0: அது ஒரு வெகுளித்தனமா இருந்த ஒரு அந்த இன்னசென்ட் வாழ்க்கை.
1: ஆமா ஆமா, அது ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர்மா சூப்பர்மா, கண்டிப்பா. ஓகேமா, ஓகே, நன்றி.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜாமா, சொல்லுங்க. சூப்பர்மா சூப்பர், நன்றிமா நன்றி. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, நம்ம நினைஞ்சிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி நேரம் இப்போ 12:20 ஆயாச்சு. நம்ம காலர்ஸும் நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னால ஒரு சூப்பரான பாடல் உங்களாருக்கா வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடி ராசாத்திங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. 36 வயது நிலை திரைப்படத்திலிருந்து லலிதா விஜயகுமார் பாடிய பாடல், விவேக்கோடைய வரிகள்ல சந்தோஷ் நாராயணனோட இசையில. கேட்டீங்க, திரங்கள் எதிரே 101.4 இங்கே எல்லாமே சமதோலு.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
2: நித்தானி

0: மீண்டும் ஒரு நாளை வாழ வாய்ப்பு கிடைச்சா எந்த நாளை வாழ்வீங்கிறது தான். சோ அடுத்த கலர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் வணக்கம். ஓகே, கட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 அல்லது 2952055544. அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க யாருங்கிறது.
1: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன்.
0: ராஜேஸ்வரி அம்மா எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கும், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: சூப்பர்மா, சூப்பரா இருக்கிறேன்.
1: அதாவது பழைய ஞாபகத்துக்கு எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டீங்க. அப்ப 16 வயசுல அந்த காலம் வந்து ரொம்ப அருமையான காலம்.
0: 16 வயசுல?
1: ஆமா ஆமா, எங்க வீட்டுக்கு பின்னாடி பெரிய கொள்ளை, அதுல 4 வீட்லயும் பெண்கள் பெண் பிள்ளைகள் இருந்தோம். இருந்தாங்க, அது பூராமே எல்லாருமே சேர்ந்து கயிறு குழி போடுவோம். இந்த கொள்ளையில
0: என்ன போடுவீங்க?
1: பயிறு குழி.
0: ஓகே,
1: இந்த இதுகள்லாம் புடலை பீக்க அவரை
0: எல்லாமே
1: காத்து காத்து தொங்கும் பாருங்க. அப்ப அதுக்கு கீழே ஒரு கயிற்று கட்டு, பெரிய கயிற்று கட்டுல இருந்துச்சு அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க வீட்டுல. அந்த கட்டுல போட்டுருவாங்க, போட்டு அதுக்கு கீழே தொங்கிட்டு இருக்கும் எல்லாமே. அந்த கயிற்று கட்டுல எல்லாருமே படுத்துக்குருவான். அந்த மங்களேஸ்வரி, ரேவதி, அப்புறம் பேர் வந்து மறந்து போச்சு, இன்னொரு உமா, எல்லாருமே அந்த கட்டுல படுத்துக்கிட்டு கதையா கதை கதையா பேசுவோம் எங்களோட எதிர்காலத்துக்கு. அடுத்த எல்லாம் அப்போ அது அந்த புடலை கை பீக்க கை எங்களை பார்த்து சிரிக்கும். ஒரு அருமையா புடலை பீக்க அவரை எல்லாம் காத்து காத்து தொங்கி எங்களை பார்த்து சிரிக்கும். கிணத்து தண்ணி தான் இறக்கிறது, கிணத்து தண்ணியை இறச்சி இறச்சி குடத்துல அள்ளிட்டு வீட்டுல வீட்டுக்குள்ள கொண்டுட்டு போவான். அந்த கிணறும் எங்களை பார்த்து பேசும்.
0: அதுவும்
1: ஆமா, மரங்கள்லாம் இருக்கும். அந்த மரங்கள்ல இந்த தென்னை மரத்துல அடி கட்டிடும், நல்லா உருண்டையா கிடக்கும். அதை என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு பெரிய குச்சி ஒண்ணு வச்சுக்கிடுவோம், அந்த தென்னை இதுலய வச்சு குச்சியை வச்சு ஒரு துணியை ஒண்ணு கட்டிக்கிடுவோம், மூஞ்சியில முக்காடு மாதிரி போட்டுக்கிடுவோம். துணியில போட்டுக்கிட்டு நீங்க எல்லாருமா சேர்ந்து அடிப்போம் அந்த இதை. யாராவது ஒரு கைக்கு ஆம்பிட்டு அது விழுந்துரும், அப்படியே கொத்தா விழுந்துரும் அந்த இது. உடனே என்ன செய்வான் பாத்தீங்கன்னா, மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு அந்த தேனிக்கெல்லாம் பறந்து ஓடிடும் எங்களை பார்த்து.
0: எல்லாரும்
1: பார்த்து அந்த தேனை புழிஞ்சு புழிஞ்சு நாக்களை ஊத்துவோம் பாருங்க, ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி. அந்த எல்லாம் இன்னைக்கு நினைச்சாலும் எத்தனை ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். எதுவுமே ரசாயனம் கிடையாது, கெமிக்கல் கிடையாது,
0: ரொம்ப இயற்கையான ஒரு வாழ்க்கை
1: கிடையாது, டிவி கிடையாது,
0: சூப்பர்மா,
1: லைட் எல்லாம் கிடையாது, மின் விளக்கு தான், இந்த இது சிமிலி விளக்கு தான்,
0: சூப்பர்மா.
1: மண்ணா வாழ்ந்த வாழ்க்கை இருக்கே, அதிசயமானது, ரகசியமானது, மனசுக்குள்ள அப்படி தேங்கி நிக்கிற ஒரு புத்திசங்கம்மா.
0: அதை
1: போகணுமா அந்த
0: சூப்பர்மா? கண்டிப்பா.
1: நன்றி
0: நன்றிமா, நன்றி. அந்த காலங்கள் வந்து ரகசியமானது, அதிசயமானது அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. சூப்பர். எஸ், எல்லாருக்குமே நம்மளுடைய பள்ளி பருவமாக இருக்கட்டும், குழந்தை பருவமாக இருக்கட்டும், மிகவும் வந்து மனசில் என்றும் நீங்காத இடம் பிடிச்ச ஒரு காலம்னு சொல்லலாம். அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ, வணக்கம் ரெயின்போ எஃப்எம், சொல்லுங்கம்மா.
2: தேவிகா பல்லாவரத்துலேருந்து பேசுகிறேம்மா.
0: தேவிகாம்மா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கம்மா.
2: சொல்லித்திரிந்ததொரு காலம், பள்ளி பயின்றதொரு காலம், அந்த மாதிரி படிச்சது, ராட்னம் சுத்தந்து விளையாடனது, மருதாணி பறிச்சின்னு வந்து அரைச்சது, இதெல்லாம் மறக்கவே முடியாதுமா.
0: மீண்டும் அந்த காலத்துக்கு தான் போகணும்னு ஆசைப்படுறீங்களா?
2: வேர்க்கல்ல வந்து புடுங்கிட்டு விடுவாங்க பாத்தீங்களா, அந்த கழனில வெறும் கழனியாதான் இருக்கும், அது நோண்டினம்னா உள்ள வந்து நல்ல வேர்க்கல்ல வந்து நேர்க்கும், அது நல்லா இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் பசங்க, மஞ்சுன்னு ஒரு பொண்ணு, நானும் ரெண்டு பேரும் போய் நோண்டி எடுப்போம், நிறைய வரும் அதுல வேர்க்கல்ல. அந்த மாதிரி மருதாணி பறிச்சின்னு வர்றது, சாணி எட்டுன்னு வருவோம் தெளிக்கிறதுக்கு, தெரு பெருக்கி தண்ணி

0: அப்பா,
1: அதெல்லாம் ஒரு சாதம்மா.
0: அந்த நேரங்களை வந்து மீண்டும் வாழ ஆசைப்படுறீங்களா?
1: ஆமா.
0: சூப்பர் சூப்பர். உங்களுடைய பள்ளி
1: நன்றிமா.
0: பருவம் 10 வயது 12 வயதுக்குள்ள.
1: ஆமா,
0: சூப்பர்மா, சூப்பர்.
1: 12 வயசுக்குள்ள.
0: நன்றிமா,
1: நன்றிமா.
0: நன்றி. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்துட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்திருக்குல்ல. ஸோ இயற்கையோடு ஒன்றி அந்த ஒரு வாழ்க்கையை எல்லாருமே வந்து மிஸ் பண்ண தான் செய்கிறோம். ஸோ நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு நாளை மீண்டுமா வாழ வாய்ப்பு கிடைச்சா எந்த நாளை வாழ்வீங்க, ஏன் தேர்ந்தெடுப்பீங்க அந்த நாள் அப்படிங்கிறத என் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2986000018 அல்லது 2952005554. அடுத்த காலர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் வணக்கம் ரெயின்போ எஃப்எம், சொல்லுங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா உங்களை மறுபடியும் வந்து உங்களோட குரலை கேட்கறதுல.
1: இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சொல்றீங்க.
0: உங்க பேருமா?
1: என் பேரு ஜெயா.
0: ஜெயா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: விழுப்புரம்.
0: விழுப்புரம், சரிம்மா, சொல்லுங்க.
1: இப்ப சென்னையில இருக்கோம், மாம்பழத்துல.
0: சூப்பர்.
1: அப்புறம் வந்து சின்ன பிள்ளையில திருப்பி எனக்கு அங்கேயே போயிடுச்சுன்னா 10 வயசுக்கு ஒரு 8-9 வயசுல, அதுல எனக்கு இல்ல 5 வயசுல போயிடுச்சா திருப்பி எனக்கு படிக்கணும்னு ஆசை. படிக்கவே இல்லை நானு,
0: திரும்பி படிக்கணும். சூப்பர்.
1: படிக்கவே இல்லையே, இனிமே வந்தா நம்ம எப்படி படிக்குமா? படிக்க முடியாது இந்த வயசுல, என்ன படிக்கவே வைக்கல. பள்ளிக்கூடத்துல பசங்களை, தம்பி தங்கச்சிங்களை எதுவுமே விட்டுட்டு பள்ளிக்கூடத்து வருவாங்க, சாப்பிடுவோம் வரு. அப்பெல்லாம் நான் எனக்கு ஒண்ணும் தெரியல, விவரம் தெரியல, ஜாலியா இருந்துட்டோம். ஆனா இப்ப ரொம்ப கவலை வருத்தம் எனக்கு. திரும்பி அந்த வயசு கிடைச்சதுன்னா நம்மளும் படிக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் ஏக்கம். ஆனா அந்த படிக்காத வயசுலயும் விவரம் தெரியாத சந்தோஷமா ஜாலியா தான் இருந்துட்டோம். இப்பதான் என்னுடைய கஷ்டம் தெரியுது. திருப்பி அந்த பழைய இது கிடைச்சதுன்னா நல்லா படிக்கணும்.
0: சூப்பர்மா, சூப்பர். கண்டிப்பா கண்டிப்பா
1: கிடைக்கும்.
0: நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்றதுக்காக மறுபடியும் அந்த பருவத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நீங்க வந்து மறுபடியும் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க.
1: அங்க இங்க சுத்தி காடு மாடு, அங்க இங்க சுத்தி நல்லா இருந்தாச்சு எல்லா விஷயத்திலயும். ஆனா படிப்பு மட்டும் கிடைக்கவே இல்லையே.
0: இப்பவும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது புத்தகங்களை எடுத்து படிக்கலாமா?
1: அதை யாராவது சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தா படிக்கலாம். எங்க 47 வயசாயிச்சு, இனிமே என்னத்த படிக்க போறோம் நாங்க? ஓடி போச்சு காலங்கள். ஆனா முதல் ஏக்கம் எனக்கு வாழ்க்கையில அடிப்பட்ட ஏக்கம் இப்ப நினைச்சு அழறது, அது ஒண்ணுதான் முதல் அடி. நம்மள கடவுள் அடிச்சாடுறா நல்லா பார்த்து. நம்ம விவரம் தெரியாது இருந்துட்டோம் அப்ப சின்ன குழந்தையில, என்ன தெரியும், சேர்த்து விட்டு தான் படிச்சிருக்கலாம். பள்ளிக்கூடமே சேர்க்கல எங்க அப்பா அம்மா எல்லாம்.
0: இப்ப உங்களுக்கு பொழுதுபோக்குவா வந்து சில நேரம் கிடைக்கும் போது புத்தகத்துக்களை படிங்களாமா? நேர்களே, சூப்பரா வந்து காலேஜ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா அடுத்த காலேஜ் யார் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னால, ரத்னமாலா என்கிற சூப்பரான பாடல், பராசக்தி திரைப்படத்துல இருந்து ஜிவி பிரகாஷுடைய குரல்ல, ஜெயஸ்ரீ மத்திமாறன் அவங்களுடைய வரிகள்ல, ஜிவி பிரகாஷுடைய இசையில கேட்டேன். இந்த ரெயின்போ பண்பலை 101.4, இங்க எல்லாமே சமதுல.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தில்லியிலிருந்து புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபயாண்டியோவின் அழைப்பின் பேரில் அந்நாட்டிற்கு செல்வதாகவும், இன்றும் நாளையும் அதிபர் மற்றும் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக அதிபர் பிரபாவோ பங்கேற்றதையும் பிரதமர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். யோகியகர்த்தாவில் உள்ள பிரபன்னன் கோவில் வளாகத்தை இந்தோனேஷிய அதிபருடன் தாம் பார்வையிட இருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து தாம் உரையாட இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்த பின் ஆஸ்திரேலியாவின் கேன்பரா நகரில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனீஸை சந்தித்து இந்தியா ஆஸ்திரேலியா இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, கல்வி, போக்குவரத்து, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆஸ்திரேலிய பிரதமருடன் பேச இருப்பதாக தெரிவித்துள்ளார். பின்னர் நியூசிலாந்தின் ஆக்லாந்து செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச இருப்பதாக கூறியுள்ளார். கடந்த ஆண்டு திரு லக்சன் இந்தியா வந்திருந்தபோது பொருளாதாரம், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது 3 நாடுகள் பயணம் இந்தியாவில் கிழக்கு நாடுகள் வெளியுறவு கொள்கைக்கும் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்தையும் வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி

0: ராதாகிருஷ்ணன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் அரசியல் ஜனநாயக பாதையை செம்மைப்படுத்தி கட்டமைத்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இளம் வயதிலேயே கொல்கத்தா பல்கலைக்கழக துணைவேந்தராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அகில் பாரத் இந்து மகாசபையின் தலைவராகவும் அவர் அரும்பணியாற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சராக விளங்கிய அவர் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் அவர் முக்கிய பங்காற்றியவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் ஒருங்கிணைக்கவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது சிந்தனைகள் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டாக்டர் முகர்ஜியின் தியாகம் நம் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறியுள்ளார். அவர் காட்டிய வழியில் வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று உறுதியேற்போம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் தேசத்தின் ஒருமைப்பாடு, இறையாண்மை, கலாச்சார பாரம்பரியம் ஆகியவற்றுக்காக அவர் பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். தேசத்திற்கு முதலிடம் என்ற அவரது கொள்கையை இன்று நாமும் பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வரலாற்றில் அவர் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவர் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள செய்தியில் தேசத்தின் ஒற்றுமைக்கும் நாட்டிற்காகவும் தம்மை அர்ப்பணித்து பாடுபட்டவர் டாக்டர் முகர்ஜி என்று கூறியுள்ளார். தலை சிறந்த அரசியல்வாதியாகவும் உயர்கல்விக்கு வித்திட்ட சிறந்த கல்வியாளருமாக அவர் திகழ்ந்தார் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி கொல்கத்தாவில் இன்று மாலை மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ஷியாமா பிரசாத்துக்கு இசை அஞ்சலி மற்றும் அவரது 125 அடி உயர சிலைக்கு காட்சிப்படுத்தவும் நிகழ்வும் ஆகியவை நடைபெறவுள்ளன. ஷியாமா பிரசாத்தின் வாழ்க்கை குறித்த சிறப்பு கண்காட்சிக்கும் இவ்விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோரும் இதில் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கை நாளை வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இம்மாநிலத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த திரு சுகேந்து சேகர், திருமதி சுஷ்மிதா தேவ், திரு பிரகாஷ் சிக் பரைக் ஆகியோர் ராஜினாமா செய்ததையடுத்து இந்த 3 இடங்களுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து இந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பீகார் மாநிலத்தின் பன்கிபூரிலும், குஜராத் மாநிலத்தின் மஞ்சள்பூரிலும், மத்திய பிரதேசத்தின் ததியா சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 13ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் பெறப்பட்டு 14ஆம் தேதி அவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். கிழக்காப்பிரிக்க நாடான கோம்ரோஸின் சுதந்திர தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் மபே முகமத்தை மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்திற்கான ஒத்துழைப்பை கோம்ரோஸ் அளித்திருப்பது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளார். கிழக்காப்பிரிக்க மண்டலத்தில் அமைந்துள்ள மற்றொரு நாடான மலாவியில் சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜார்ஜ் டே சொபோண்டா மற்றும் அந்நாட்டு மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மாணவர்கள் தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கு

0: வங்கி கணக்கு விவரங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஏற்கனவே வங்கிக் கணக்கு விவரங்களை தெரிவித்த மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் அவர்களது கணக்குகளில் திருப்பி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா இன்று காலை ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. துருக்கியில் நேட்டோ அமைப்பு நாடுகள் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் குறித்து யுக்ரைன் விமானப்படையினர் வெளியிட்டுள்ள செய்தியில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், சிறிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக இந்த தாக்குதலை ரஷ்ய படையினர் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கீவ் நகரின் மத்திய பகுதியில் குண்டுகள் வெடித்ததாக கீவ் நகரின் மேயர் தெரிவித்தார். இரண்டு மாவட்டங்களில் குண்டுவெடிப்பினால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் அவர் கூறினார். உடனடியாக அபாய சங்கு ஒழிக்கப்பட்டு பொதுமக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கர்நாடகா, கேரளா, மாஹே, மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் கிழக்கு ராஜஸ்தானில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, சத்தீஸ்கட் ஆகிய பகுதிகளின் ஒரிரு இடங்களில் மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125th பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24th நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. இதுவரை நாம் கேட்டது தமிழில் செய்திகள்.

0: வெல்கம் பேக் டு ஹாய் ஸ்நேகிதியே. ஸோ நேயர்களே, சூப்பரான ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த காலர் லைன்ல வந்துட்டாங்க, யார் என்னன்னு சொல்லி பார்த்தலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: அண்ணாநகர்ல இருந்து வாணிதேவி பேசுறேன்.
0: வாணிதேவிமா, என்ன இன்னும் காணுமேன்னு நினைச்சேன். எப்படி இருக்கீங்க?
1: விளையாடுவோம். ஐயோ, எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? நாவல் படம் எல்லாம் எங்க தாய்மா எடுத்து வச்சு அதை அழகா ஊர் ஊடுத்துவாங்க.
0: சூப்பர் சூப்பர். அந்த நாட்களை மிஸ் பண்றீங்க.
1: ஆமா, அவங்க ஊர் ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துல போய் குளிப்போம். அந்த தாமரை, அந்த இது அள்ளி பூலா இருக்கு பாத்தீங்களா, எடுத்துட்டு வந்து அந்த தண்டெல்லாம் கழுத்துல போட்டுட்டு மாலை அப்படியே மாலையா போட்டுட்டு வருவோம். அவங்க நடந்து வருவோம், ஒரு 2 மைல் தூரம் நடக்கணும். அவ்வளவு ஜாலியா குளிச்சுட்டு ஜாலியா நடந்து வருவோம்.
0: சூப்பர்.
1: அதெல்லாம் வரவே செய்யாது அந்த காலம். அந்த இடமே யாரெல்லாம் அப்படியே சுருங்கி போயிருக்கு. ஏறி அந்த குளம் கூட சுருங்கி போய்தான் இருக்கு.
0: அங்க போய் நினைவுகள் இன்னும் மலருது இல்ல.
1: எனக்கு அந்த இடத்துக்கு போனது அப்படியே அந்த தாடம்பூலாம் இருக்கும். ரொம்ப
0: சூப்பர்மா, சூப்பர்மா, நன்றி. நிகழ்ச்சியோடைய நிறைவு காலராக வந்து மாலினி தேவிமா பேசினாங்க. ஸோ எஸ் நேயர்களே, நம்மளோட வாழ்க்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலங்கள் வந்து மீண்டும் அந்த நாள் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அந்த நாளுக்கு மறுபடியும் போய் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு. அதில் நிறைய பேர் இன்னைக்கு சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூட பருவம்,

அந்த நேரத்துல ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் படிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் இன்னும் ஹாப்பியா இருந்திருப்பேன், அந்த நேரத்துல என் கூட இருந்தவங்க கூட நான் இன்னும் அன்பு செலுத்தி இருந்திருக்கலாமோன்னு தோணுது. இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்ததுக்கான ஒரு காரணம் இருக்குது. இந்த காலம் உங்க கையில இருக்குல்ல, அதாவது இந்த நாள் உங்க கையில இருக்குல்ல, இந்த நாள் உங்களால என்ன பண்ண முடியும்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த நாள் உங்களால பண்ணக்கூடியதை இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களால பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு உங்க கையில இருக்கிற இந்த 24 மணி நேரத்துல உங்களால என்ன செய்ய முடியும்? ஒருவேளை அன்பு காட்ட முடியுமா, அன்பு காட்டுங்க. இன்னொரு நாள் வந்துட்டு இந்த நாளை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அதனாலதான் எப்படி நம்ம முந்தைய பருவத்தை மிஸ் பண்றோமோ அதே மாதிரிதான் இந்த நாள் இன்னும் சில நாட்கள் கழிச்சு இருக்க போகுது. ஸோ இந்த நாளை அருமையா ஃபுல்ஃபில்லாக வாழ்ந்துருங்க. மீண்டுமா உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்று தான், ஒவ்வொரு நாளும் இனிமையானது, ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமானது. ஸோ இன்றைக்கி உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாளை முழுமையாக என்ஜாய் பண்ணிங்கன்னா நாளைய தினம் வந்து அது தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கணும். ஓகே நேயர்களே, மீண்டுமா 1 மணி நேரம் கழிச்சு உங்கள் அறியும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சியை ஜோனால். ஸோ உங்களுக்காகவே நிறைவு பாடலாக பராசக்தி பிகில் திரைப்படத்திலிருந்து சிங்கப்பெண்ணை என்கின்ற பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. ஏஆர் ரகுமான் மற்றும் சாஷா திருப்பதி இணைந்து பாடிய பாடல். விவேக்கோட வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இதில் இன்பு பண்பலை 101.4 இங்கு எல்லாமே சமதுல்லு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை, 1:01 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த 1 மணி நேரம் நேர்கள் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி திரைகாணம். திரைகாணம் நிகழ்ச்சியில் நேர்கள் 1960களில் 70களில் வெளியிருந்திருக்கக்கூடிய திரை இசை பாடல்களுடைய அணிவகுப்பை கேட்டு தான் இணைஞ்சிருக்க போகிறீங்க.

அந்த வகையில் பழமையான பாடல்கள், கிளாசிக் பாடல்கள்னு சில பாடல்கள்லாம் இருக்கும். இந்த பாடல்கள், இந்த வரிகள் கவித்துவமான வரிகளாக கதையோட்டத்துக்கு இணையாக ஏற்கக்கூடிய வகையில் இசைத்துவத்தை தன்னில் மெருகேற்றிருக்கக்கூடிய திரை இசை பாடல்களுடைய அணிவகுப்பை கேட்டு தான் இந்த ஒரு மணி நேரம் இணைஞ்சிருக்க போகிறோம். அந்த வகையில் இரு வல்லவர்கள் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் வேதா அவர்களுடைய இசையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக இடம்பெறுது. கேட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேர்களே, திரைக்கானும் நிகழ்ச்சியோடு தான் அடைஞ்சிருக்கிறோம். திரைக்கான நிகழ்ச்சியில் 60களில் 70களில் வெளிவந்திருக்கக்கூடிய திரை இசை பாடல்களினுடைய அணிவகுப்பை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கோம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா அவர்களோட வரி குரலில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பலே பாண்டியா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்களோட குரலில் தான் பாடலை கேட்க இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேர்களே, திரை காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் சுமை தாங்கி திரைப்படத்திற்காக பி.பி. சீனிவாஸ், எஸ். ஜானகி இருவருடைய குரலில் தான் பாடல் கேட்க இருக்கோம்.

திரை காணும் நிகழ்ச்சியோடு நடந்திருக்கீங்க. திரை காணும் நிகழ்ச்சியில் 60களில் 70களில் வந்திருக்கக்கூடிய கிளாசிக் சாங்ஸ், அதாவது செவ்வியல் தன்மை திரைப்பட வரலாற்றில் இந்த பாடல்கள்லாம் ஒரு செவ்வியல் தன்மை வாய்ந்த பாடல்கள்னு சொல்லலாம். இன்றைக்கி தலைமுறையும் கேட்டு இன்புறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கவித்துவமான வரிகளையும் மேன்மையான இசையும் கொண்டிருக்கக்கூடிய திரை இசை பாடல்களுடைய அணிவகுப்பை கேட்டு இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்டு முடித்த பாடல் படகோட்டி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிரா இருவரும் இணைந்து பாடியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலும், தொடர்ந்து விவசாயி திரைப்படத்திற்காக சவுந்தரராஜன், பி சுசிலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக இடம் பிடிக்குது.

உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேர்களை 1:30 நிமிடம் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திரைக்கானம் நிகழ்ச்சியில் கேட்டு இணைஞ்சிருக்கிறோம். 60களில் 70களில் வெளிவந்திருக்கக்கூடிய திரை இசை பாடல்களை கேட்டு அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல்கள் புனர்ஜென்மம் திரைப்படத்திற்காக ஏஎம் ராஜா பி சுசிலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலும், அதைத் தொடர்ந்து தெய்வ மகன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடலும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பாடலாக இடம்பெறுது.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாரிடம் மாறா

நேர்களை, திரை காணும் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள் நவகிரகம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா இருவரும் பாடியிருக்கக்கூடிய பாடல். தொடர்ந்து குமரிக்கோட்டம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடலை கேட்கலாம். தொடர்ந்து

ஒரு மணி 45 நிமிஷம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திரை காணும் நிகழ்ச்சியில் 60கள் 70களில் வெளிவந்த திரை இசை பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலும், தொடர்ந்து கௌரவம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடலும் அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக.

இல்லை 1:53 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இந்த 1 மணி நேரம் திரைக்காணும் நிகழ்ச்சியோடு தான் அடைஞ்சிருந்தோம். திரைக்காணும் நிகழ்ச்சியில் 60களில் 70களில் வெளிவந்திருக்கக்கூடிய செவ்வியல் தன்மை வாய்ந்த திரை இசை பாடல்களுடைய அணிவகுப்பை கேட்டு இணைஞ்சிருந்தோம். கவித்துவமாகட்டும் இசை மேன்மையாகட்டும் ஒரு சேர நமக்குள்ளார ஒரு விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சில திரைப்பாடல்களை தான் கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் நிறைவு பாடல்களாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள் நேற்று இன்று நாளை திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல் நிகழ்ச்சியினுடைய நிறைவாக இதய கணி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய பாடல் நிகழ்ச்சியின் அடுத்தடுத்த பாடல்களாக தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நானா உன் கண்ணு? உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது, ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.

0: ஒவ்வொரு மணி நேரமும் 5 10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.
2: ஹலோ, வணக்கம் நேயர்களே. நேரம் இப்போ 2:16 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி ஜோனல். ஸோ நேயர்களே, இன்றைக்கும் நம்ம ரெயின்போ பண்பலை 101.4 இதமாய் இசையாய் உங்களுக்காகவே இந்த மதிய வேளையில் பாடல்கள் வந்து வரப்போகுது. அந்த வரிசையில் உங்களுக்காகவே வர இருக்கிற முதல் பாடல், சின்னவர் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல், கங்கை அமரனுடைய வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

சின்னவர் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடலை கேட்டு முடித்த நேரம் 2:21. அடுத்ததாக நம்ம ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் மெலடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரம் பூ திரைப்படத்திலிருந்து தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் கங்கை அமரனுடைய வரிகளில் இளையராஜா இசையில். கிட்ட இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

கிட்ட சொல்லி வச்சேன் என்ற அருமையான பாடலை நாம் கேட்டு முடித்த நேரம் 2:26. அடுத்ததாக ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. செம்பருத்தி திரைப்படத்திற்காக தான் மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல், வாலியோடைய வரிகள்ல இளையராஜாவோட இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

0: பாதுகாப்பா இருக்கணும். பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச ஊரக வளர்ச்சி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மக்களுக்கு வழங்கும் பையில் கூட தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தஞ்சாவூர் அருகே திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்த விபத்தில் பெண் பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அம்மன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வெற்றி பெற 286 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீதேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கு இடையேயான 2வது ஹாக்கி போட்டி இன்று எடின்பர்கில் நடைபெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்.
2: ஹலோ வணக்கம் மக்களே, நேரம் இப்போ 3:03 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் வித் மீ ஆர்ஜே ஜோனால். மற்றும் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளிடமிருந்து பரவும் நோய்களை தடுக்கும் தினமான இந்த ஜூனோட்டிக் டிசீஸ் வேர்ல்டு ஜூனோட்டிக் டிசீஸ் டே இன்னைக்கு வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறதுனால, இதையொட்டி வந்து நம்ம கூட வந்து தொற்று நோய் நிபுணரான டாக்டர் பி விஜயலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஹலோ மேம், வணக்கம். ஸோ மேம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜூனோட்டிக் டிசீஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த தொற்று நோய் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஜூனோட்டிக் டிசீசஸ் வந்து மே

0: ஃபர்தராக என்ன ரீசன் மேம் பரவுறதுக்கு, நம்ம எப்படி வந்து இதில் இருந்து சேஃபாக இருக்கணும் மேம்?
1: ஸோ சிம்பிளாக பரவுறதுக்கு ரீசன் நம்மளும் இருக்கும், மனுஷ விலங்குகளும் கூட இருக்குது. லாஜிக்னு பார்த்தா ஒன்று தான், நம்ம எப்படி சர்வைவ் ஆகிறதுக்கு அடாப்ட் ஆகிறோமோ விலங்குகளும் அடாப்ட் ஆகுது.
0: ஓகே.
1: ஸோ இதுக்கு நடுவில் இருக்க பூச்சிகளும் அடாப்ட் ஆகுது.
0: ஸோ
1: அப்போ என்ன ஆகுது, விலங்குகளில் இருக்கிறது விலங்குகள் நம்பர் குறையும் போது அதுலேருந்து பரவி மனுஷனுக்கு வர ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பல நோய்கள் நமக்கு வர்றதும் ஒரு காலத்தில் விலங்குகளிலிருந்து மனுஷனுங்களுக்கு வந்து மனுஷனுக்கு மாறி அதோடு அடாப்ட் ஆனது. எப்போ இந்த ஜூனாட்டிக் டிசீசஸ் பிரச்சனை ஆகுது, நமக்கு அறியாத புது புது நோய்கள் வரும்போதும் நமக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிறது இல்லை, அப்போ எபிடமிக்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்போ பெரிய விஷயமா இருக்கு. இப்போ தொன்று தொட்டு சில நோய்கள் அனிமல்ஸ்லேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது, அதோடு நம்ம அடாப்ட் ஆகிட்டு தான் இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் நம்மளுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கும் கூட சேர்ந்தது தான். ஸோ இது ஜூனாட்டிக் டிசீஸே இல்லாமல் ஒரு உலகத்தை உருவாக்க முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக பாசிபிலிட்டியே இல்லை, கண்டிப்பாக இருக்கும், புதுசு புதுசாகவும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதோடு எப்படி நம்ம அடாப்டாக இருக்கோங்கிறத பொறுத்து தான் நம்ம சர்வைவலும் சரி, நம்ம எப்படி நம்ம ஒழுங்காக வெளியே வரோங்கிறத பொறுத்தும் இருக்குது.
0: ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வாழ்கிறது வந்து விலங்கினங்கள் கூட தான் வாழ்கிறோம் இல்லையா, நீங்கள் சொன்ன மாதிரி?
1: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுச்சுங்க. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் சுற்றி, காட்டுக்கு சுற்றி வில்லேஜஸ் இருக்கும், அப்போ ஈஸியாக இருந்தது. பட் அப்படியே இருந்தாலுமே ஒரு டீலினேஷன் இருந்தது, இது ஊர் இது காடுன்னு. இப்போ என்ன ஆகுது, நம்ம எக்ஸ்பேண்ட் ஆக ஆக மனுஷன்கள் இல்லாத இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ விலங்கினங்களுக்கு அதுங்களோட இடங்கள் இன்னும் கம்மியாகுது. அப்போ என்ன ஆகுது, அது மனுஷனோட ஃப்ரெண்டில் வரும்போது அது கிட்டந்து புது நோய்கள் பரவுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், சில நோய்கள் ஆன்டிசிபேட் பண்ணுறோம், இதெல்லாம் இருக்குது. இப்போ கோவிட் யாரும் ஆன்டிசிபேட் பண்ணல, எங்களுக்கு புதுசு புதுசாக வைரஸ் வரும்னு தெரியும், ஆனால் கோவிட் இவ்வளோ பெருசாக வரும்னு யாரும் யோசிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்காவில் எபோலா பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்தது, நீங்கள் காட்டுக்குள்ளே போய் காட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வாழ ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்க இலங்கைகளுக்கு மூலமாக உங்களுக்கு வருது. நமக்கு என்ன எதிர்ப்பு சக்தி, சுத்தமாக கிடையாது. ஸோ வேகமாக பரவும் போது பெரிய எபிடமிக்காவோ பேண்டமிக்காவோ வருது. ஸோ இப்போ புதுசாக வர நோய்கள்லாம் இன்னும் நம்ம ஆக்கிரமிக்கிறதுனால, பட் மெஜாரிட்டி ஆஃப் டிசீசஸ் நம்ம வர நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், ஏன்னா மனுஷனுமே ஒரு விலங்கு தான் ஒரு காலத்தில், அப்படியே அடாப்ட் ஆகி மாறி வர்றது தான்.
0: கண்டிப்பாக மேம். ஒருவேளை அப்போது நம்ம வந்து விலங்கினங்களுடைய இடங்களை வந்து ஆக்கிரமிக்காமல் இருந்தால் இது குறையும்னு நினைக்கிறீங்களா மேம்?
1: விலங்கினங்களை இடங்களை ஆக்கிரமிக்காம மனுஷன் இருக்கவே முடியாது, மனுஷனும் முதல்ல காட்டில் தானே இருந்தான்.
0: ஸோ
1: இட்ஸ் அ பார்ட் ஆஃப் எவல்யூஷன். பட் ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு காலத்தில் இப்போ ஒரு 50 இயர்ஸாகவே லாஸ்ட் 50 இயர்ஸ் டெவலப்மெண்ட் ஹஸ் பிகம் ரியலி ஹியூஜ்.
0: கண்டிப்பாக.
1: அப்போ வந்து இந்த டீப்பர் ஜங்கிள்ஸ், மார்ஜினல் ஜோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக வேறுபாடுகள் இருக்குது. இந்த மார்ஜினல் ஜோன்ஸ்ல இருக்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. உலகத்துல இவ்வளவுதான் பாப்புலேஷன் தாங்குங்கிறதுக்கு மேல நம்ம இருக்கோம், அப்போ ஆப்வியஸ்லி இது வரதான் செய்யும்.
0: கண்டிப்பா மேம். சோ இந்த மாதிரி இன்னவிட்டபிளா ஜூனோடிக் டிசீஸ் வரும்போது நாம அதுல இருந்து எப்படி மேம் சேஃபா இருக்கிறது?
1: சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம கூட இருக்கிற விலங்குகளால் நமக்கு வரக்கூடிய விஷயங்கள், நம்ம கூடவே இருக்கிற ஜூனாட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ்.
0: ஓகே.
1: நம்ம காமனாக பார்த்தீங்கன்னா சீசன் ஆரம்பிச்சா டெங்கு சிக்கன் குனியாலாம் ஜூனாட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் தான்.
0: ஓகே.
1: மலேரியாஸ் ஜூனாட்டிக் இன்ஃபெக்ஷன், இது வருஷம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
0: ஓகே.
1: இது வந்து நேராக நம்ம அனிமல்ஸ் வந்து வரல, கூட இருக்க நடுவில் இருக்க கிருமி நம்ம மஸ்கிட்டோ பைட்டால் வருது. ஸோ இதெல்லாம் மஸ்கிட்டோ பைட் கண்ட்ரோல் அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் போகும்.
0: ஓகே மேம்.
1: டாக்ஸ் நம்ம கூட இருக்கு, டாக்ஸ் கடிக்கும் போது வர ரேபிஸ், அதுக்கு தடுப்பூசிகள் இருக்க போட்டுக்கலாம். அதே மாதிரி கேட்ஸ், கேட் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணாமல் பார்த்துக்கலாம். சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டோட இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கேட்டோட ஃபீசஸ் டாகோட ஃபீசஸ்லாம் இல்லாமல் இருக்கா, சில விஷயங்கள் தடுக்க முடியும். நம்ம கூட இருக்க விலங்குகள், நம்ம சுற்றி இருக்கிற இடங்களை நம்மளால் பார்த்துக்க முடியும்.
0: ஓகே மேம்.
1: எலிகள் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம கூட சுற்றி இருக்கிற அனிமல்ஸ் என்னென்ன, அதனால் வரக்கூடியது என்ன, அதை எப்படி டிவைட் பண்ண முடியும், அதுலேருந்து நம்ம வராமல் இருக்கிறத பார்க்க முடியும்.
0: ஓகே மேம்.
1: அதுக்கு மேலாம் நம்ம கையில் இல்லை.
0: ஸோ ரொம்ப ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஜூனோட்டிக் டிசீசஸ் அப்படின்னா என்ன மேம்?
1: நம்ம வந்து அகெயின் வீல் டிவைட் இன் டூ சிஸ்டம் பேஸாக டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ ரெஸ்பிரேட்டரின்னு வச்சுக்கோங்களேன், மூச்சு தொடல். வருஷம் நம்ம ஒரு வருஷம் வந்து பறவை காய்ச்சல்வாங்க, அடுத்த வருஷம் வந்து பன்றி காய்ச்சல்வாங்க, இது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸா தான். இந்த இன்ஃப்ளூயன்ஸா என்ன ஆகும்னா, நமக்கு மனுஷனுக்கு வர தொற்று விலங்கினங்களுக்கு கொடுக்கும். ஸோ விலங்கினங்கள்லேருந்து மறுவி திருப்பி மனுஷனுக்கு வரும்.
0: ஓகே.
1: அப்புறம் மனுஷனுக்குள்ளே போயிடும்.
0: ஓகே.
1: ஸோ இந்த மாறுதலுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸா. அதே மாதிரி தான் வந்தது கோவிட். கோவிட் வந்து காட்டில் இருக்க விலங்குலேருந்து வந்து மனுஷனுக்கு வந்தது.
0: ஓகே.
1: ஸோ இதெல்லாம் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ். ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஒரு பக்கத்துலேருந்து வந்த பிறகு மனுஷனுக்குலேருந்து மனுஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் தான் அதிகமாக இருக்கும். அப்போ நீ விலங்கினமே அந்த இடத்துல இருக்காது, எங்கேயோ ஆரம்பிச்சிடும். அப்போ நார்மலாக போடுற எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு காய்ச்சல் கோல்டு காஃப் இருந்தால் வேலைக்கு போகாமல் வீட்டில்

0: இருக்கணும், ஒரு தனிமையாப்படுத்திக்கணும், மாஸ்க் அணியணும், கை கழுவணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் முடியும். எங்கெல்லாம் தடுப்பூசி இருக்கோ போட்டுக்கணும்.
1: ஓகே,
0: இது ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தொடுவதால் மோஷன் யூரினால் ஸ்ப்ரெட் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எபோலா சொல்கிறாங்க. எபோலா காட்டு ஃப்ரிஞ்சிலேருந்து வந்தது. முன்னாடி ஒரு பெரிய எபோலா எபிடமிக் வந்தது. WHOலாம் சேர்ந்து ஒரு புது வேக்சின் கண்டுபிடிச்சாங்க, அதை போட்டாங்க. இப்போ திருப்பி மறுவி இன்னொரு ஃபார்மில் வந்திருக்கு. இப்போ வந்திருக்க புட்டி முகியோக்கு உங்களுக்கு மருந்தும் கிடையாது, வேக்சினும் இல்லை. இப்போ தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரையல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி அடாப்ட் ஆகி சர்வைவ் ஆகிறோமோ வைரஸும் சர்வைவ் ஆக தான் செய்யும். இதெல்லாம் டைரெக்டாக காடுகள்லேருந்து வருது. அப்போ நமக்கு அந்த காடுகளில் இருக்க மீட் சாப்பிட்றது அதோட எக்ஸ்போஷரை கொஞ்சம் குறைச்சிக்கலாம்.
1: ஓகே,
0: நெக்ஸ்ட் வந்து நமக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிற ஜூனாட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இதை ராதர் தென் சேயிங் ஜூனாட்டிக் நான் ஜூனாட்டிக், நாங்கள் என்ன சொல்லுவோம், மோட் ஆஃப் ஸ்ப்ரெட்டை வச்சு தான் ப்ரிவென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது யூரின் வழியாக ஃபுட் வழியாக போகுதுன்னா உங்களோட தண்ணியை 3 நிமிஷம் காய்ச்சி குடிக்கணும், பாலை காய்ச்சி கொடுக்கணும். உங்களுக்கு உடம்பு முடியல, பேதியெல்லாம் இருந்ததுன்னா தனியாக இருக்கணும், மற்றவங்கக்கிட்ட இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஸோ ஒரு பகுதி ரெஸ்பிரேட்டரி, ஒரு பகுதி உங்களோட பியூர்னு அதெல்லாம் போகிறது. 3வது பகுதி பைட்ஸ். பைட்ஸ் தான் மஸ்கிட்டோ கண்ட்ரோல், அனிமல்ஸ் கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரப் டைஃபஸ்னு ஒன்று இருக்கும், ஒரு சின்ன சின்ன உண்ணிகள் இருக்கும், அது கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் மெஷர்ஸ் தான்.
1: ஓகே மேம், ஓகே மேம். ஸோ நம்மளுடைய நேயர்கள் வந்து தொடர்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம் மேம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம். ஓகே மேம், கட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல மேம் கோவிட் வந்து, ஸோ அதுவும் வந்து ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ் தான் இல்லையா? ஸோ அதுவும் வந்து ஸ்டார்ட் மட்டும்தான் வந்து ஒரு டிசீஸ் வந்து அனிமல்கிட்டருந்து வருது, அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் டு ஹியூமன் காண்டாக்ட்னால தான். ஸோ அந்த இடத்துல நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை மேம்?
0: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அனிமல்கிட்டருந்து ஹியூமனுக்கு வரும்போதும் தடுக்க முடிஞ்சதுன்னா ஃபைன். ஹியூமன்லேருந்து ஹியூமனுக்கு போகும்போது நம்ம அங்கே தான் தடுக்க முடியும்.
1: ஓகே,
0: அதுக்கப்புறம் அனிமல்ஸ் பக்கம் போகிறது அர்த்தமே இல்லை.
1: ஓகே,
0: ஸோ ஒன்ஸ் ஒரு சமயத்துக்கு மேலே வந்தால் நாங்கள் வந்து இப்போ ஜூனோட்டிக் ட்ராப்புலேட் இன்ஃபெக்ஷன் பிரிக்கிறது இல்லை. ஸோ தடுக்கிறதுக்கு நாங்கள் போடுறது வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்.
1: ஓகே,
0: ஸோ ஏர்போன், ட்ராப்லெட் அண்ட் காண்டாக்ட்னு சொல்லுவோம். இதான் 3. ஏர்போன்னா உங்களோட சுவாச குழாய் மூலமாக போகிறது. காமனஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிபி, மீசல்ஸ், சிக்கன் பாக்ஸ் மாதிரி. அது வந்து நீங்கள் மூச்சு விடும்போது இரும்புனாலே சர்ஃபேஸில் இருக்கும்.
1: ஓகே,
0: ட்ராப்லெட்னா நீங்கள் இரும்பும்போது ஒரு ஒரு ஒரு ஒரு மீட்டருக்கு மேலே போச்சுன்னா கீழே விழுந்துடும். கோவிட் எல்லாம் அப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு சளி காய்ச்சல் இன்ஃப்ளூயன்ஸாலாம் இருந்ததுன்னா வீட்டில் தனியாக இருங்க, நல்ல டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, யாரும் கிட்ட வர வைக்காதீங்க, ஒரு மாஸ்க் போடுங்க, சிம்பிள் மாஸ்க்லேயே அது படுத்துடும். நெக்ஸ்ட் காண்டாக்ட், தொடுவதால் பரவுது.
1: ஓகே,
0: நம்ம வந்து டைஃபாய்ட் ஃபீவராக இருக்கட்டும், நம்மளோட ஃபுட் பாய்சனிங்காக இருக்கட்டும், காலராவாக இருக்கட்டும், இதில் சில ஜூனாட்டிக் சிலது நான் ஜூனாட்டிக், எப்படியாக இருந்தாலும் அது தொடுவதால் பரவும் போது அதோட கைண்ட் ஆஃப் ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா கை கழுவுறதல். நம்ம ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தால் தொடாமல் இருக்கணும், பாத்ரூம் கிளீன்லினஸ் அதெல்லாம் தான் முக்கியமாக. இது இல்லாமல் பைட்ஸ், பைட்ஸ்க்கு யூ ஹாவ் டு கண்ட்ரோல் தி வெக்டர்ஸ்.
1: ஓகே, ஓகே மேம். ஸோ அடுத்து தொடர்ந்து பேசலாம் மேம், காலர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: வணக்கம் மேம். இந்த ஜோனோட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் டிசீஸ் பத்தி சொன்னீங்க, இப்ப எனக்கு என்ன கேள்வினா இது எப்படி ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் இப்போ இந்த நாய் வந்து நக்கிறதாக இருக்கட்டும், பூனை லிக் பண்ணுறதா இருக்கட்டும், அது மூலியமாக இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கறது ஒரு மனிதர்கள் கிட்ட பரவுமா? அண்ட் ஒரு செல்ல பிராணிகளை வீட்டுல வளர்க்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கிட்ட எப்படி நம்ம பொறுப்புணர்வோட நடந்துக்கணும்? டூஸ் அண்ட் டோஸ் இன் பெட் அனிமல்ஸ் அது பத்தியும், அண்ட் ஜோனோட்டிக் டிசீஸ் வந்திருக்கு ஒருத்தருக்கு அப்படிங்கறத எப்படி அனலைஸ் பண்ணறது, அதற்குரிய நவீன சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கு, அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேம்.
0: ஸோ ஜூனாட்டிக் டிசீசஸ்ங்கிறது ஒரு வெரி வெரி ப்ராட் கேட்டகரி. ஸோ ஆஸ் அ டாக்டர் நாங்கள் வெறும் ஜூனாட்டிக் டிசீசஸ்ன்னு கேட்டகரைஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் அவங்களுக்கு வந்திருக்க ஜுரத்தோடு அவங்களோட ஆர்கன் ஸ்பெசிஃபிக் போட்டு ஒரு சிண்ட்ரோம் மாதிரி கொண்டு போய் இந்த பர்டிகுலர் ப்ரெசன்டேஷனுக்கு இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அதோடு அவங்க ஒரு காட்டுக்கு போயிட்டு வராங்க, ஒரு அனிமல்ஸ் பெட்ஸ் வளர்க்குறாங்கன்னா அதை வச்சு திருப்பி அதை ஃபில்டர் அவுட் பண்ணிக்கிட்டே வருவோம். நீங்கள் ஒரு அல்காரிதமில் ஃபில்டர் அவுட் ஆகிட்டே வரதில் அது எங்கள் மூளைக்குள்ளே நடக்கும். அதில் வர்றதை வச்சு டிஃப்ரென்ஷியல்ஸ்னு சொல்லுவோம். டிஃப்ரென்ஷியல்ஸ்னால் இந்த பிரச்சனைக்கு இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். அந்த டிஃப்ரென்ஷியல்ஸ்க்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறது ப்ராக்டிக்கலி பாசிபிளே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் காஃப் கோல்டோடு வருதுன்னா ஒரு சீசனை பொறுத்து, இப்போ காஃப் கோல்டோன்னு வந்து ஃப்ளூ சீசன்னா ஃப்ளூ பண்ணுவோம், ஒரு ஜுரத்தோடு வராங்க வேறு எந்த விஷயமும் இல்லை. பீக் சம்மரில் வந்தால் டெங்கு பண்ணவே மாட்டோம், இதுவே வின்டர் சீசனில் வந்தால் டெங்கு, ஸ்க்ரப் டைஃபஸ், மலேரியா எல்லாமே பண்ணுவோம். ஸோ அந்த இடத்தை பொறுத்து, அவங்களோட ப்ரெசன்டேஷனை பொறுத்து, அந்த டைமில் என்ன இருக்கோ அதை பொறுத்து அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் மாறும். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் சம்திங் விச் ஐ கேன் டெல் யூ ஓவர் ஒரு 2 மினிட்ஸில் இதுதான் இப்படி தான் இதுக்கு தான் இந்த டெஸ்ட்டுங்கிறது இல்லையா. அவங்களோட ப்ரெசன்டேஷன், அவங்களோட கூட

0: அந்த ஹிஸ்ட்ரி டேக்கிங் அவங்க எக்ஸாமின் பண்ணுறதை வச்சு வி கம் டு அ கன்க்ளூஷன். இரண்டாவது மிக முக்கியமான கேள்வி, நம்ம அனிமல்ஸ் நக்கிறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் பரவுமா? நம்ம ஸ்கின்னு டேமேஜ் ஆகாமல் இருந்ததுன்னா நாயோ பூனையோ மேலே நக்கும்போது ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம ஸ்கின் இஸ் அ பேரியர், இந்த பேரியர் வந்து உள்ள கிருமிகள் ஈஸியாக போகாமல் தடுத்துரும். ஸோ நம்ம எச்சில் நாய் பூனை எச்சல்லையும் கொஞ்சம் பேக்டீரியா இருக்கும், பெருசாக ப்ராப்ளம் வராது, இன்டாக்ட் ஸ்கின்ல ஒன்றும் பண்ணாது. இப்போ ஒரு கீரி இருக்குது ஸ்கின்னு, வாயில் ஒரு வாய்க்குள்ளே நக்குது, கண்ணில் வந்து அது செலைவாக படுது, அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் வரி பண்ணணும். சின்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வரி வில் பி ஆல்வேஸ் அபவுட் ரேபீஸ். ஏன்னா ரேபீஸை பார்த்தீங்கன்னா என்னாகும், கடித்தாலும் வரும், இந்த மியூக்கோசல் எக்ஸ்போஷர்லேயும் வரலாம். ஏன்னா இந்த ரேபீஸ் கிருமி போச்சுன்னா உடனே நரம்புகள் அதை எடுத்துக்கும், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம நாய்க்கு ஒழுங்காக தடுப்பூசி போட்டிருக்கோமா, வருஷம் அதை ஃபாலோ பண்ணுறோமா, நாய் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது, இது ரெண்டும் முக்கியமான விஷயம். இது ரெண்டும் இருக்கும்போது உங்கள் நாயோ பூனையோ நக்குனா பெரிய பிரச்சனை வராது. பட் அட் த சேம் டைம் அது கடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா நாயும் பூனையும் ஏதாவது ஒரு டைம் உடம்பு சரியாக தான் போகும், அது சரியாக போய் ரோட்டில் விட முடியாது, அப்போ நம்ம பார்த்து தான் ஆகணும். அந்த டைமில் இந்த தடுப்பூசிகள் போடும்போது சில வகையான நோய்கள் வராமல் தடுக்கும், அது ஃபஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது, அதுக்கும் நமக்கு வர மாதிரி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், சளி, தும்பல், வேதி அதெல்லாம் வரலாம். வரும்போது நம்ம நம்மளை பார்த்துக்கணும், ஒரு மாஸ்க் அணிஞ்சுக்கணும், கையில் க்ளவ் போட்டுக்கணும், அதோட செல் செக்ரீஷன்ஸ் அதெல்லாம் தொடும்போது நம்ம மேலே படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். முக்கியமாக இந்த கோமார்பிட்டிஸ் இருக்கவங்க, வயதில் மூத்தவங்களும் குழந்தைங்களும், அஞ்சு வயசு கீழே இருக்க குழந்தைங்க, 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க கூட, மற்ற டிசீசஸ், சர்க்கரை இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கேன்சர் இருக்குது, இந்த மாதிரியானவங்க அவங்கள க்ளீன் பண்ண சுத்தம் பண்ணலாம் ட்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இவங்களுக்கு வந்து சாதாரண விஷயம் கூட பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ செல்லப்பிராணிகள் வச்சுக்கக்கூடாதுன்னு இல்லை, சேஃபாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. செல்லப்பிராணிகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பட் ரிமெம்பர், இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் செல்லப்பிராணிகள், நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு வந்தாலும் நம்ம வீட்டு வயசானவங்களுக்கு வந்தாலும் நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும், அதை பண்ணுறதில்ல, அதுதான் ப்ராப்ளம்.
1: கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹைஜீனிக்காக அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், அந்த அவேர்னஸ் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த டிசீஸ் பரவாமல், அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் ரேபீஸ் சொன்னீங்க, அதாவது எப்படி ஓப்பன் ஊன்ஸ் இருக்கும்போது, ஸோ செலைவாக படுறது ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அது ஓப்பன் ஊன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. தேங்க்யூ மேம், யூ ஆன்சர் தட் குவெஸ்டன்ஸ். அண்ட் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: மதிய வணக்கம் மேடம்.
0: வணக்கம், வணக்கம், சொல்லுங்கள் சார்.
2: ராயப்பட்டியிலேருந்து வெங்கடேஷன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள்.
2: இப்போ வந்து கேரளாவில் இந்த நிபா வைரஸும் ஷிகோலிசிஸும் ஒரு வைரஸும் பரவிட்டு இருக்கு.
0: நிபா வைரஸ் என்ன சொன்னீங்க?
2: ஷிகோலிசிஸ்.
0: ஷிகல்லா, ஷிகல்லா, ஷிகல்லோசிஸ் அது பாக்டீரியா.
2: ஸோ அது ரெண்டுமே இப்போ பரவிட்டு இருக்கு, அதுவும் தமிழ்நாடுக்கு பார்டர்லாம் செக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் இந்த கேட்டகரியில வருதா மேடம்? அது நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்?
0: ஸோ நிபாங்கிறது ஒரு, இன்னும் எதாவது சொல்றீங்களா சார்?
2: அதுக்கு மருந்து இருக்கா? அவ்வளோதான்.
0: சரி, நிப்பாங்கிறது ஒரு வைரஸ், இது வந்து இதுவும் ஒரு ஜூனாட்டிக் இன்ஃபெக்ஷன். இந்த ஃப்ரூட் பேட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கேரளாவில் நமக்கு மரங்கள் அதிகம், அதில் ஒரு வகையான வௌவால்கள் இருக்கும், அது அதோட எச்சத்தில் இந்த கிருமி இருக்கும். இது யூஸ்வலாக அந்த பேட்ஸ்க்கு ஒன்றுமே பண்ணாது, அது பாதி தின்னுட்டு போட்ட பழம், அது வந்து ஏதாச்சும் ஜூஸில் அதோட எச்சில் பட்டதுன்னா அதை குடிக்கும் போது வர்றது நிப்பா வைரஸ். இது ஒரு மூலக்காய்ச்சல் மாதிரி வரும், இதனால் உயிர் சேதம் உண்டு. ஸோ இப்போ சில நாட்டுக்கு ஆண்டுகளாக அப்பப்போ நம்ம வெஸ்ட் பெங்கால் பெல்ட், வெஸ்ட் பெங்கால் அசாம் பெல்ட்லேயும் கேரளாலையும் இது பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் இப்போ போக போக நம்ம உயிர் சேதம் சதவீதமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இது வந்து ஒருத்தருக்கு வந்த பிறகு ரொம்ப பெரிய அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் அந்த கோவிட் பரவுற மாதிரிலாம் வேக வேகமாக பரவாது, க்ளோஸ் கான்டாக்ட் இருந்தால் தான் பரவும். ஸோ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, நம்ம வெளியில் வந்து முன்னாடியெல்லாம் அந்த சாப்ஸ் எடுத்து, அதாவது டாடி குடிப்பாங்க, கல் குடிப்பாங்கல்ல, அப்படியே வச்சுட்டு அந்த மாதிரி குடிக்கக்கூடாது, அதை வேக வச்சு குடிக்கணும், அதை நல்லா கொதிக்க வச்சு குடிக்கணும். ஃப்ரூட்ஸ் கடிச்சிருந்ததுன்னா அதை கட் பண்ணி போட்டுடணும். இந்த சுகர் கேன் ஜூஸ்லாம் எடுக்கும்போது சுத்தமாக இருக்கான்னு பார்த்துட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்காக பண்ணும்போதே சான்சஸ் இது நமக்கு வர்றதுக்கு குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் 1-to-1 ஸ்ப்ரெட் கொஞ்சம் கம்மி தான். இரண்டாவது ஷிகல்லா. ஷிகல்லா கேரளாவில் மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்க இருக்குது. நம்ம பார்க்குற ஒரு வகையான ஃபுட் பாய்சனிங். மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் நாங்கள் ஃபுட் பாய்சனிங்க்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு வேதின்னு வரவங்களுக்கு டெஸ்ட்டுன்னு பண்ண ஆரம்பித்தோம்னா எல்லா டெஸ்ட்டையும் பண்ணோம்னா அதுக்கே லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். ஸோ மெஜாரிட்டி சிம்டம்ஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும்போதே செட்டில் ஆகிடும். ஷிகல்லாங்கிறது ஒரு வகையான வேதி உருவாக்குற கிருமி, இது ஒரு பாக்டீரியல் கிருமி. இது சில டைமில், மெஜாரிட்டி ஆஃப் டைம் இதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸே

0: தேவைப்படாது. ஏன்னா இது ப்ரொடியூசஸ் அ டாக்ஸின், அதாவது அந்த கிருமி வயிற்றுக்குள்ளே போகும் சாப்பாடோடு சேர்ந்து. அந்த கிருமி வயிற்றுக்குள்ளே போனோடனே ஆக்டிவேட் ஆனோடனே இட் ப்ரொடியூசஸ் அ டாக்ஸின். அந்த டாக்ஸின் என்ன பண்ணும், நமக்கு வாந்தி பேதி டிசென்ட்ரி வர வைக்கும். இந்த டிசென்ட்ரி வாந்தி பேதி வரும்போது அதனால் உயிரிழப்பு தான் அதிகம். அதாவது என்னென்னா, பேதி அதிகமாக போயிட்டு வேண்டிய அளவு உடம்புக்குள்ளே நீர் சத்து இல்லாமல் அதனால் உயிர் சேதமாகும். இன்னொரு பகுதி, இந்த சுகர் டாக்ஸனில் சில பேருக்கு ஒரு ஆட்டோ இம்யூன் ஃபினாமினா, இம்யூன் ஃபினாமினான்னு சொல்லுவோம், நம்ம எதிர்ப்பு சக்தி அணுக்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு அதனால் கிட்னி ப்ராப்ளம்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த குரூப்புக்கு மட்டும்தான் ப்ராப்ளம். இது வந்து தடுக்கணுன்னா நம்ம சாப்பாடு தண்ணியோட ஆரோக்கியம் முக்கியம். ஸோ நம்ம தண்ணி 3 நிமிஷம் ரோல் பாயில் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் ஃபில்டர் வச்சு எடுக்கணும். ஸோ இந்த யூஸ்வலாக கேன் வாட்டர் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸ்லாம் எடுக்கும்போது அதுக்கு டைம் லிமிட் இருக்கும், எவ்வளோ அதுக்கு ஒரு இந்த டைமுக்குள்ளே யூஸ் பண்ணுங்கிற டைம் லிமிட், க்ளீன் பண்ணது, அதோட பாதுகாப்பு கோடிங், அதெல்லாம் இருக்கும். நம்ம வெளியில் வாங்குகிற விஷயங்கள்ல இதெல்லாம் இருக்கிறதே இல்லை. ஸோ தட் பிகம்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ். சிமிலர்லி பால், பால் கொதிக்க விடாமல் இருந்தால் பண்ணலாம். அப்புறம் ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க சாப்பிட்டுட்டு அந்த தொடும்போது பிச்சை வச்சது பரவனா அதனாலேயும் வரலாம். ஸோ யாருக்காச்சும் வாந்தி பேதி இருந்தால் அப்போ அவங்கள தனியாக வைக்கணும். ஃபுட் அண்ட் வாட்டர் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் சுகர் டாக்ஸினால் வர ப்ராப்ளம்ஸ் தடுக்க முடியும்.
1: ஓகே மேம், தேங்க்யூ மேம். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மேம் நான் தினேஷன் பேசுகிறேன், சென்னையில இருந்து.
1: ஓகே மேம், கிட்ட பேசுங்க.
0: சொல்லுங்க தினேஷன்.
2: மேம் இப்போ நீங்க உங்களுடைய இது பாத்துட்டே இருந்தேன், ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்துருந்தீங்க மேம். மேம் ஆக்சுவலா இப்ப வந்து நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம், லைக் ஃபிளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெகுலரா வந்துகிட்டே இருக்கு. லைக் இந்த இடத்துல ஒரு சிறுமி இறந்துட்டாங்க, அந்த இடத்துல நோய் பரவுது அப்படின்னு. இது ஒரு கொரோனாக்கு முன்னாடி நம்ம ஒரு சீரியஸா பார்த்தோம், பட் ஆனா இப்போ இந்த பிரேக்கிங் நியூஸே வந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. யாருமே இதை பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க, நிறைய பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. இது ஒரு சாதாரண நியூஸ் போலயே கருதுறாங்க. அதே மாதிரி நமக்கு எந்த மாதிரியான சில, இப்போ நம்ம எப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த வைரல் இன்ஃபெக்ஷனா இருக்குமோ அப்படின்னு பிளட் டெஸ்ட்ல எந்த சமயத்துல பண்ணா நல்லா இருக்கும் மேம்?
0: நல்ல ஒரு பிரச்சனையை எதிர்த்து வச்சுங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரேக்கிங் நியூஸ் பார்க்குறீங்க, எங்களுக்கு வந்து ஒரு சமயத்தில் ஒரு இன்டர்நேஷ்னலாக ப்ரோபென் ஒரு வெப்சைட்டை கொண்டு வந்தாங்க, வேறு எங்கள் இடத்துல எபிடமிக்ஸ் இருந்தாலும் வரும்னு. ஸோ ஒரு காலத்தில் வந்து தெரியறதுக்காக பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ரெண்டு நாள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்தியா, சைனா, ஆஃப்ரிக்கா, 3 ஊர்லேருந்து மட்டும்தான் இங்கே எப்படமிக் அங்கே எப்படிங்கிட்டே, நான் இங்கே தான் இருக்கேன் எனக்கே தெரியல, நீ இங்கேருந்து போடுறேங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் பார்க்குறதே நிறுத்திட்டேன். ஸோ இது என்ன விஷயங்கள்னா, ஒரு விஷயம் பெருசாகும் போது அது வெளியே உணர்த்தும் போதும், ஒரு விஷயத்தை சென்சேஷனலைஸ் ஆகிறதுக்காக போடுறதும் ரெண்டு எண்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்குது, ஹெல்த் ரிலேட்டட் மேட்டர் எதுவாக இருந்தாலும் சென்சேஷனலைஸ் ஆனால் எல்லோரும் எடுத்துக்கிறாங்க. அதை நீங்கள் நெகட்டிவாக சொல்லும் போதும் சென்சேஷனலைஸ் ஆகும்போதும் அட்டென்ஷன் கிராவாக இருந்தாலும் எல்லாத்தையும் அப்படி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு வெறிய நெகட்டிவிசம் தான் கொண்டு வரும், ஏன்னா ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஃபியர் வந்துடுது. இப்போது ஷிகல்லோசஸ்னோடனே ப்ரீவியஸ் வாசகர் கேட்டாலே ஷிகல்லோசஸ் எவ்வளோ பெருசாக பரவிட்டுருக்குன்னு. ஷிகல்லோசஸ் வருஷ வருஷமாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், நம்ம கூடியே இருக்கிறது தான். நிப்பாவாச்சும் ரீசெண்டாக வந்த ப்ராப்ளம். பட் அவங்க போடுற விதத்தில் என்ன ஆகும்னா, இப்போ புதுசாக ஒரு நோய் வந்துருச்சு, இதனால் ஆச்சும் இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வருது, விச் இஸ் ஆக்சுவலி நாட் ஜஸ்டிஃபைட். ஏன்னா இது இந்த காலத்தோட மீடியா அண்ட் நம்மளோட ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல் அதோடு வர்றது. ஸோ எப்போ பயப்படணும், ஒரு நாங்கள் எப்படி பார்ப்போன்னா, எல்லாத்துக்குமே எபிடமிக் கட் ஆஃப்னு இருக்குது. இப்போ ஒரு விஷயம் வந்து இந்த டைம் இந்த அளவுக்கு மேலே வந்ததுன்னா எனக்கு அலர்ட் இருக்கும். இது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் கம்யூனிட்டியே சொல்லி, இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சில ரெசிஸ்டன்ட் பக்ஸ் இருக்கும், ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதோ வர வரைக்கும் ஒன்றுக்கு மேலே போச்சுன்னா எங்களுக்கு கட் ஆஃப் வரும், வந்ததுன்னா நாங்கள் உடனே அலர்ட் ஆகிடும். ஸோ எல்லா விஷயத்துலையுமே ஒரு நம்பருக்கு மேலே போகும்போது அது டேஞ்சரஸ்ங்கிற கணக்கு வரும். அது வந்து யூஸ்வலாக எபிடமியாலஜிஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உலகளவில். ஸோ சிட்டியில் இருப்பாங்க, ஸ்டேட்டில் இருப்பாங்க, கண்ட்ரியில் இருப்பாங்க. ஸோ திஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ மானிட்டர்ஸ் கண்டினியூஸ்லி. ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது பிரச்சனையாக இருக்கும்போது தான் அவங்கக்கிட்ட அதிக அறிவிப்புகள் வரணும். ஸோ இப்போ நாங்கள் பார்க்கும்போது WHO அறிவிப்புகள், நம்மளோட இந்தியன் ஹெல்த் அசோசியேஷன் அறிவிப்புகள், அதெல்லாம் மட்டும்தான் நாங்கள் வந்து சீரியஸாக எடுத்துப்போம், மற்றதெல்லாம் பெருசாக எடுக்க மாட்டோம். ப்ராக்டிஸில் பார்க்கும்போது வி சி காமன்லி அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது இஷ்யூஸ் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் கேள்வி நீங்கள் கேட்டது வந்து எப்போ டாக்டரை அணுகணும். ஸோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு இரும்பல், சளி, காய்ச்சல் இருக்குது, இல்லை பேதி இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 or 2 days நீங்கள் வீட்டில் இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. வேண்டிய அளவு நீராகாரம் எடுத்துக்கோங்க, ஜுரம் வந்தால் பாராசிட்டமால் எடுத்துக்கோங்க. இது ரெண்டு தான் முக்கியம். ஜுரத்துக்கு ஆன்டிபயோட்டிக் எடுக்கக்கூடாது. ஆன்டிபயோ

0: ஃபீவர் குறைக்கிற மருந்து இல்லை. அது பாக்டீரியல் கிருமியாக இருந்தால் அதை கொல்லும். அதுவும் உங்களுக்கு அது என்ன பாக்டீரியல் கிருமின்னு அசஸ் பண்ணவே முடியாது. ஸோ பாராசிட்டமால் லெட் எனஃப் ஃப்ளூயிட்ஸ். 1 or 2 days நிற்கலை, மோசமாகிட்டே இருக்குன்னா டாக்டர் பார்க்கணும். அதுவே உங்களுக்கு வேறு பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ஆயிருக்கு, ஒரு கேன்சர் இருக்குது அப்படின்னா முன்னாடியே போகிறது நல்லது. நான் இந்த 2 நாள் எதுக்கு சொன்னால், முன்னாடியெல்லாம் 3-4 நாள் சொல்லுவோம். இப்போ டெங்கு ஃபீவர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியாக கண்டுபிடிக்கும் போது நீராகாரம் அதிகம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் 2-3 நாள் சொல்கிறோம். அப்போ டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கீங்கன்னா ஒன்றும் இல்லை, பாராசிட்டமால் எடுத்து ரெஸ்ட் எடுங்கம்பாங்க. வேறு பிரச்சனை இருக்க மாதிரி இருந்தால் டெஸ்ட்டு கொடுப்பாங்க. இன்னும் சிக்காக இருக்குது, ஏதோ ஆர்கன் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு நிமோனியா இருக்குது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்னா ஐவி ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அந்த டெசிஷன் ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்த பிறகு தான் முடிவெடுக்க முடியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் உடம்பு சரியில்லை, ஜுரம் காய்ச்சல் வருது, ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா 2 விஷயம் முக்கியம். நீராகாரம் நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா ஜுரம் வரும்போது நம்ம உடம்பில் இருக்க நீர் வந்து ஆவியாக போகிறது இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ டபுள் த குவான்டிட்டி ஆஃப் லிக்விட்ஸ் தேவைப்படும். நீராகாரம் நிறைய எடுத்துக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். ஃபீவர் அதிகமாக இருந்தால் பாராசிட்டமால் எடுத்துக்கலாம். இதுக்கு மேல்பட்ட எந்த மருந்துக்களாக இருந்தாலும் மருத்துவர் கொடுத்தா மட்டும்தான் எடுக்கும்.
1: ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ சார்.
2: தேங்க்யூ மேடம்.
1: ஓகே மேம், ஸோ நீங்கள் வந்து நிப்பா வைரஸில் இருந்து எல்லா ஜூனோட்டிக் டிசீஸ் பற்றி கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நிறைய பதில் சொல்லியிருக்கீங்க மேம். அண்ட் முக்கியமாக அவேர்னஸும், எப்படி நம்ம வந்துட்டு ஒரு மெடிசன் எப்படிலாம் எடுக்கணும், எது எடுக்கக்கூடாது, அதுவும் முக்கியமாக ஆன்டிபயோட்டிக்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு காமன் விஷயம் என்னென்னா, ஓகே எனக்கு இதுதான் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க, நீங்களும் இதே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இந்தியர்கள் வந்து ரொம்பவே நிறைய எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. தேங்க்யூ மேம், நிறைய காரியங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு வந்து தொடர்ந்து நம்ம பேசலாம் மேம். ஸோ நேயர்களே, உங்களுக்காகவே மயக்கம் என்ன திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடல், தனுஷோடைய வரிகளில் ஜிவி பிரகாஷோடைய இசையில். கேட்டு நினைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலி 101.4, இங்கே எல்லாமே சமதூலு.

0: வெல்கம் பேக் நேர்களே. நேரம் இப்போ 3:31 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஸோ இன்றைக்கும் நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தொற்று நோய் நிபுணரான டாக்டர் விஜயலட்சுமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஸோ நீங்கள் டாக்டரிடம் பேசணும், இதை பற்றி கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2986-0038 அல்லது 2952-0554. மேம் அடுத்ததாக காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் டாக்டர்கிட்ட பேசுங்க சார்.
2: சொல்லுங்க சார்.
1: மேடம் வணக்கம் டாக்டர். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன இது இப்போ வந்து நாய் கட்ட இது கட்ட எல்லாத்துக்கும் தடுப்பூசி இருக்கு. இப்போ வந்து இப்போ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டுகள் நிறைய உருவாகிருக்கு மேடம். அது வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வண்டு வந்து என்ன ஒன்று கட்டிச்சுன்னா அப்படியே வேகமாக வேகமாகி போது இதாகி போகுது. அதுக்கு எதாவது தடுப்பூசி இருக்கா? அதே மாதிரி ஒன்று மேடம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் நிறைய உருவாகிருக்கு. இப்போ இப்போ தண்ணியில் ஏரியில் அதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுங்களாண்டா நிறைய நத்திங்க ஏரிய நிறைய ஏகப்பட்ட நத்திங்க கிடக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை இது பண்ணும்போது நிறைய நத்திங்க வருது. அந்த நத்திங்க வந்து கை தொட்டா மூளை காய்ச்சல் வருது வருதுன்றாங்க. அது வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் மேடம்.
2: வண்டுகள் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டுகளும் டேஞ்சரஸ் கிடையாது. மஸ்கிட்டோ பைட்டே எடுத்துக்கோங்களேன். இதை நம்ம வெளியே போகும்போது பெருசு பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த கொசுக்கள் கடிக்கும் போது வலிக்கிற மாதிரி இருக்கும், பெருசு பெருசாக போகும்ல, இதெல்லாம் நியூசன்ஸ் மஸ்கிட்டோமும். அந்த மஸ்கிட்டோ கடிக்கிறதுனால

0: இந்த கிருமிகளும் உள்ளே போய் ஆபத்து வராது. ஒரு இரிட்டேஷன் வரும், கையை சொறிவோம், அலர்ஜி வரலாம், அதுக்கு மேலே பெருசாக வராது. நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம கூட குட்டி குட்டி குட்டி மஸ்கிட்டோ இருக்கும், அது நம்ம கூடியே தான் இருக்கும், அது கடிக்கும் போது தான் அந்த டெங்கு சிக்கன் குனியெல்லாம் வர்றது. ஸோ சிலது பெருசாக கடிக்கும் போது பிரச்சனைகள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ வெளியில் பார்க்குற நிறைய வண்டுகள், தரையில் இருக்கிற எறும்பு, இதெல்லாம் யூஸ்வலாக பெரிய பிரச்சனைகள் வராது, அதுக்குன்னு தடுப்பூசிகள் தேவையில்லை. நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டாலே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வராமல் தடுக்கலாம். நம்ம வீட்டை சுற்றி தண்ணி தேங்கக்கூடாது, ஏன்னா தண்ணி தேங்கினா அந்த மஸ்கிட்டோ வளரும், அதில் உங்களுக்கு ஈசல்கள் வரும். இப்போ நத்தைகள் வரணுன்னா உங்களுக்கு தண்ணி தேங்கியிருக்கணும். இப்போ இந்த வாட்டி ஒரு மேஜராக நத்தைகளோட இன்ஃபெஸ்டேஷன் இருக்குது, அது வந்து தண்ணியை தாண்டி ரொம்ப தூரம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. முன்னாடி இருக்கிறத விட இதோட எக்ஸ்டென்ஷன் அதிகம் இருக்குது. ஸோ இதில் வந்து பெஸ்ட்
1: வரக்கூடிய
0: வாய்ப்புகள் இருக்கு, சில இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் அதை இன்வைட் பண்ணி வர்ற அளவுக்கு வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணி சுற்றி தேங்காமல் தகுறது தான் மொத்த விஷயம். ரெண்டாவது, நத்தைகள் வந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டையிலையோ இல்லை வந்து ஹார்ட் க்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க, திக்கான க்ளவுஸ் போட்டோ எடுக்கும் போது அதனால் டேமேஜ் வராமல் இருக்கும், தூக்கி போடும் போது ப்ராப்ளம் வராது. ஸோ எந்த அளவுக்கு அதுகளை தூக்கி போடுறோம், அந்த முக்கியமாக நத்தைகளை சமைச்ச உணவாக சாப்பிடாமல் இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நத்தைகள் ஒரு வகையான மீட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இதில் ஸ்ப்ரெட்டு முக்கியமாக அதில் தான் வருது. ஸோ வீடை சுற்றி நத்தைகள் இருக்குது சாப்பிட்லாங்கிற யோசனை போகாமல் இது தூக்கி போடும் போதே பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும். நீங்கள் சொன்னீங்களே இதுக்கு அவேர்னஸ் எல்லா இடத்துலையும் போட்ட ரீசன், அதை அவாய்ட் பண்ண தான் முக்கியமாக. அப்படி போடும்போதே பாதி பிரச்சனைகள் உரியது. அதை விட ரெண்டாவது பார்க்க வேண்டியது, வீடை சுற்றி தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிறது. மழைக்காலம் வந்ததுன்னா தண்ணி வடியணும், அதுக்கு என்ன முடியுமோ அது ஏற்பாடுகள்ன்றது கரெக்டு. ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் மான்சூன் சீசன் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துருச்சு, வெயிலும் அதிகம் இருந்தது, மழைக்காலமும் கொஞ்சம் ஏர்லியாக வந்த மாதிரி இருக்குது. அடுத்த 3 மாதங்கள் மழை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மழை வரும்போது நம்ம ஊரில் தண்ணியும் தங்கும், அது தங்காமல் வடிகால் வரத்துக்கு எவ்வளோ வழியோ அதையும் கொஞ்சம் ஏற்பாடுகள் முன்னாடியே ஆரம்பிக்கிறது நல்லது. வந்ததுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிடணும், அதை வந்து நம்மளோடு இருக்க விடக்கூடாது, அதை சமைத்து சாப்பிடக்கூடாது. இதுதான் முக்கியமான 3 விஷயங்கள். சாதாரணமாக தண்ணிக்குள்ளேருந்து வர்ற பறக்கிற பூச்சிகளால் பெரிய ஆபத்துகள் கிடையாது. பட் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த மழைக்காலம் வந்ததுன்னா சின்ன சின்ன செடிகள் வரும்போது நம்ம அதுக்கு நடுவில் உட்காரும்போது, ஸ்பெஷலி சர்ட்டன் ஏரியாஸ் தமிழ்நாடு, இந்த பாண்டிச்சேரி பெல்ட் பீச் ஏரியாவில் ஒரு வகையான உண்ணிகள் இருக்கும். இந்த உண்ணிகள் கடிக்கிறதே தெரியாது, அது கடிச்சிட்டு போயிடும், அந்த இடத்துல கருப்பாக பள்ளமாயிரும், வலி இருக்காது. இதனால் ஸ்க்ரப் டைஃபஸ்னு ஒரு இன்ஃபெக்ஷன் வரலாம்.
2: ஓகே.
0: ஸோ உண்ணிகள் கடிச்சது தடையம் மாதிரி இருக்குது, வலி இல்லாமல் இருந்தால் உடனே டாக்டரை பார்க்கணும், அவங்க பார்த்துட்டு ஒரு மருந்து கொடுக்கணும், இல்லைனா இன்னொரு நோய் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. தழும்பு வந்து வலி இல்லாததுனால தெரியாது, பட் தழும்பு ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தாலே டாக்டர் அணுகணும்.
2: ஓகே, தேங்க்யூ சார்.
1: ஓகே, தேங்க்யூ மேடம்.
2: ஸோ மேம், இப்போ நீங்கள் வந்து உண்ணிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா மேம், ஸோ அதுக்கு ஸ்கார் பார்த்தாலே நம்ம வந்து அப்போது டாக்டர் அணுகணும்.
0: ஸ்கார் மாதிரி இருக்காது, இதுக்கு பேர் எஷ்கார்னு சொல்லுவோம். அது எப்படின்னா நடுவில் கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும், சுத்தம் எழும்பி இருக்கும். இது என்னன்னா, இந்த இது வந்து அப்படியே நம்ம கால் எங்கே உட்காரமோ ஏறும். ஸோ நம்மளோட அந்த ஜட்டி லைனில், பிரேசியர் லைனில், இல்லை ஷர்ட் ஸ்கர்ட் லைனில் போய் நிற்கும், அதுக்கு மேலே ஏற முடியாது. அங்கே அது வந்து ஒரு அனஸ்தட்டிக் ஏஜென்ட் மாதிரி போட்டு கடிச்சிரும். கடிக்கும் போது இந்த மைட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே ரிக்கெட்சியல் இன்ஃபெக்ஷனை உள்ள தள்ளிடும். அந்த இன்ஃபெக்ஷன் 1 வாரம் 10 நாள் கழிச்சு ஜுரமாக வைக்கும்.
2: ஓகே.
0: இது நாங்கள் வருஷம் இந்த விண்டர் சீசனில், அந்த இந்த ஸ்ப்ரிங் விண்டர் வரும் இல்லையா, மழைக்காலம், நம்ம ஊர்ல இதெல்லாம் ஒன்னாதான் இருக்கும். தனியா வந்து மழைக்காலம் பனிக்காலம்னு சொல்ல முடியாது. அந்த டைம்ல வந்து வருஷம் பார்ப்போம். யூஸ்வலி பாத்தீங்கன்னா ஒரு செப்டம்பர்ல ஆரம்பிச்சு ஜனவரி பிப்ரவரி வரைக்குமே வருஷம் பார்ப்போம். அது இந்த கோஸ்டல் ரீஜியன், மழை இருக்கிற ரீஜியன், கேரளா தமிழ்நாடுல ரொம்ப ஜாஸ்தியா பாக்குறோம்.
2: ஓகே ஓகே டாக்டர். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம்.
3: ஹலோ,
2: வணக்கம், டாக்டர் கிட்ட பேசுங்க மேம்.
0: சொல்லுங்கம்மா.
3: வணக்கம் வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
3: எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஒன்று வந்து, நான் கடையில் ஒரு நாள் வெல்லம் வாங்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ அந்த கடைக்காரர் வந்து, முழுசாக இருந்துச்சு 1 கிலோ வெல்லம், அதில் எலி கொஞ்சம் சுரண்டி இருந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு அப்புறமா இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு எடை போட்டு கொடுத்தாரு.

0: அந்த மாதிரி எலி கடிச்ச பொருள்கள் வந்து கடையிலயும் குடுக்கறாங்க, நம்ம வீட்லயும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை சாப்பிட்டா ஏதாவது ஆகுமா? ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து எங்க வீட்டுல கீரை தோட்டம் வச்சிருந்தேன், ஒரு 10 செடி இருந்துச்சு. அதுல வந்து பாம்பும் அந்த பெருச்சலியும் ஓடி சண்டை போட்டு விளையாடி அதுக்கப்புறமா போயிடுச்சுங்க. ஆனா அந்த கீரையை நான் சாப்பிடல, எடுத்து போட்டுட்டேன். அந்த மாதிரி தோட்டத்துல வந்து மற்ற விலங்குகள் வந்துச்சுன்னா அந்த பொருளை நம்ம சாப்பிடலாமா? இது ரெண்டும் சொல்லுங்க மேடம்.
1: இப்ப வந்து எந்த கடிபட்ட பொருளும் சாப்பிட்றது அவ்வளோ நல்லதில்லை. பட் நீங்க வந்து ஒரு கிருமி உள்ள போயிருக்கு, அதை நல்லா கொதிக்க வைக்கிறீங்கனாலே அது டீஆக்டிவேட் ஆகிடும். முக்காவாசி விஷயங்களை நம்ம தப்பிக்கிற ரீசனே அதான். ஏன்னா நம்ம ஐயே நம்மளோட இந்த வெள்ளம் அந்த மாதிரி ட்ரை பொருட்கள் பல விஷயங்களில் கிருமி வந்துட்டு போயிருக்கலாம். பட் எப்படி அதனால் நமக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறோன்னா, நம்ம அதை வந்து வேக வைக்கும் போது, அதை நம்ம ஹை டெம்பரேச்சரில் வேக வைக்கும் போது அதில் கிருமிகள் இருந்தால் கிருமிகள் இறந்து போயிடும், நமக்கு ப்ராப்ளம் வர்றதில்ல. ஸோ ராவாக அதாவது வெறுமனே சமைக்காத உணவுகள் எடுத்துக்கும் போது அந்த உணவு வகை சுத்தமாக இருக்கான்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூஸ்வலாக அந்த எலி சொரணதில் முக்காவற்றி வாயில் இருக்க கிருமிகள் தான் இருக்கும், பெருசாக ப்ராப்ளம் வராது. சில சமயம் எலியோட யூரின்ல லெப்டோஸ்பைரோசிஸ் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே அனிமல்ஸ் கடித்த சாப்பிட்ட பாதி விஷயங்களை சாப்பிடக்கூடாது. ஸ்பெஷலி பழங்கள் காய்கறிகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இரண்டாவது, நீங்கள் பாம்பு கீரி சண்டை போட்டு போயிடுச்சு, அப்போ அந்த கீரையை கட் பண்ணி எடுக்கிறீங்க, திருப்பி சமைக்கிறீங்க, சமைச்சு சாப்பிடும்போது பிரச்சனை இல்லை. பட் அதுவே நீங்கள் ஒரு கார்னிஷிங்க்கு போடுறீங்க, ஒரு கொத்தமல்லி போடுறோம், கார்னிஷிங் போடுறோம், ஏன்னா ரோடன்ஸ் வந்து அந்த எலி வந்து

0: கார்னிஷிங்க்கு போடுறீங்க, ஒரு கொத்தமல்லி போடுறோம், கார்னிஷிங் போடுறோம். ஏன்னா ரோடன்ஸ் வந்து அந்த எலி வந்து எச்சம் யூரின்ல போனாலும் வரலாம், வெறும் மேலே தூவி சாப்பிடும் போது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் அதுவுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் கொஞ்சம் பாயில் பண்ணிங்கனாலே போயிடும். ஸோ நமக்கு டவுட் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக வேக வைக்கணும், வேக வைக்காமல் சாப்பிடக்கூடாது. நமக்கு டவுட் இருக்கு போயிடுச்சுன்னு பார்த்துட்டோம்னா தூக்கி போட போடும், டவுட் இருந்தாலே வேக வச்சு சாப்பிடுங்க, பிரச்சனை இருக்காது.
1: ஓகே டாக்டர். டாக்டர் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா பழங்கள் இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி கடிச்சா பைட்ஸ் இருந்தால் சாப்பிட்றது வந்து இப்படி தான் சாப்பிட்ணுன்னு. சில பருப்பு வகைகளில் சின்ன சின்ன வண்டுகள் இருக்கும், அதை எப்படி டாக்டர் யூஸ் பண்ணலாமா?
0: மெஜாரிட்டி ப்ராப்ளம் இருக்காதுமா. நீங்கள் மெயின் ரீசன் வந்து வண்டுகள் கடித்த பருப்பை தூக்கிடுவோம், மிச்சம்தான் இருக்கும். அதை நீங்கள் வேக வைக்கும் போது ஏதாவது கிருமிகள் மேலே உட்காந்தாலும் இறந்து போயிடும். அதான் சொன்னேன், நம்ம ஊரில் ஒரு பெரிய அட்வான்டேஜ், நமக்கு சாலட் சாப்பிட்ற பழக்கம் பெருசாக இல்லை, கூட்டு பொரியல் இருக்கிறதுனால தான் பிழைக்கிறோம். அப்ராட் மாதிரி நமக்கு இருக்க சானிடேஷன் எதுக்கு, சாலட்ஸா எடுத்தோம்னா இன்னும் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும்.
1: கண்டிப்பா
0: பிரச்சனை எங்க வருது, இந்த சட்னி ரசம் எல்லாம் நிறைய கொதிக்க வைக்காத செய்யற அணுக்கள் செய்யற பொருட்கள்ல தான் ஸ்ப்ரெட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்.
1: ஓகே டாக்டர், அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ
0: சொல்லுங்கம்மா.
2: டாக்டர்
0: வணக்கம்.
2: டாக்டர் இப்ப மாம்பழ சீசனா இருக்கிறதுனால நிறைய
0: கடிச்ச மாம்பழங்கள் சாப்பிடாதீங்க. மாம்பழம் எடுத்தீங்கன்னா சுத்தமா தண்ணியில போட்டு கழுவிட்டு தோலை எடுத்துட்டு சாப்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ ஒரு பேட்டு கடிச்ச மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது. பேட்டில் நம்ம எலி கடிச்சதா கூட இருக்கட்டும், ஒரு கடிப்பட்ட மாம்பழத்தை இப்போ முன்னாடி சொல்லுவாங்க அணில் கடிச்ச பழம் சுவை நிறையா இருக்கும்னு, அதெல்லாம் வந்து எல்லாம் அந்த கான்செப்டே விட்டுடலாம். கடிப்பட்ட பழமாக இருந்தால் எடுக்க வேண்டாம். ஸோ அதுக்கு சுத்தமாக இருக்க ஃபுல்லாக இருக்க பழம் கண்டிப்பாக கழுவி சாப்பிடுங்க.
1: தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். மேம் அடுத்து வந்து நான் தான் கேட்கணும்னு நினைச்சேன், ஏன்னா வந்து சொல்லுவாங்கல்ல கடிச்ச மாம்பழம் தான் வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும்.
0: ப்ராபபிலி டேஸ்டா கூட இருக்கலாம், பட் வேற ஏதாவது ஆபத்து வரது இருக்கு. ஆமா, வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் பிடிக்கிறது முக்கியமா.
1: கண்டிப்பா மேம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். ஹலோ வணக்கம் ரெயின்போ எஃப்எம், தொடர்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
0: சொல்லுமா, சொல்லுங்கம்மா. வணக்கம்.
3: எப்பவுமே
0: சொல்றேன், தோல்ல பிரச்சனை இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி எதுலயுமே ப்ராப்ளம் வராது. ரெண்டாவது இந்த கிருமிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வெயிலில் போய் ட்ரை ஆனவனே, அதாவது மொத்தமாக அதோடய சக்தி இழந்து போயிடும். ஒரு சில வெறி சில கிருமிகள் மட்டும்தான் ட்ரை ஆனவனே உயிரோடு இருக்கும். நம்ம இந்த மஸ்கிட்டோ லார்வா அந்த மாதிரி சில விஷயங்கள் தான். ஸோ இந்த எச்சமோ எச்சம் வாயிலேருந்து வர எச்சத்துலேயோ இல்லை மோஷன்லேயோ வரதெல்லாம் வறண்டு போயிடுச்சுன்னா ஆபத்தில்லை. ஈவன் எலியோட யூரினாக இருக்கட்டும் மோஷனாக இருக்கட்டும் ரொம்ப ட்ரை ஆன பிறகு ப்ராப்ளம் இல்லை. இந்த டாக்ஸோபிளாஸ்மா அதெல்லாம் வந்து கேட்டில் வரும், ரேட்டில் இருக்கா. ஸோ நம்ம ட்ரை ஆன பிறகு எடுத்து போடுறதுல பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு அது பெருசு பெரிய அளவில் சுத்தம் பண்ணோன்னா ஒரு மாஸ்கை போட்டுட்டு பண்ணுறது நல்லது, ஏன்னா அலர்ஜிகள் வரலாம். பட் வெறும் எலிகள் பெருசாக ப்ராப்ளம் இருக்காது.
3: அப்புறம் மேம் இந்த பல்ல நோண்டி வைக்கிறது மேம் செடிங்கில்ல, அந்த அதெல்லாம் வந்து நம்ம ஏதோ கீரை கேட்டாங்க அந்த மாதிரி ஏதோ செடிங்க அந்த மாதிரி காய்கறிங்க எதனா அதெல்லாம் சாப்பிடலாமா மேம்?
0: நம்ம ஊரில் ஒரு பெரிய அட்வான்டேஜ்மா எலிகள் நம்மளோட ரொம்ப அடாப்ட் ஆகிடுச்சு, நம்மளும் எலிகளுக்கு அடாப்ட் ஆகிட்டோம். ஒரு நான் 25 வருஷம் முன்னாடி MBBS படிக்கும் போது எலி காய்ச்சல் பெருசாக இருந்தது. இப்போ சிட்டியில் எலி காய்ச்சலில் ரொம்ப சிக்காரவங்க பார்க்குறதே இல்லையா, நம்மளும் எலியோட அடாப்ட் ஆகிட்டோம், எலியை நம்மளோட அடாப்ட் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு நம்மளோட எதிர்ப்பு சக்தியும் வந்துருச்சு. பட் எலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழிகள், அந்த எலியை ஒழிக்க என்ன வழிகள்னு பாருங்கள். ஏன்னா இருக்க வரைக்கும் எதாவது பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஹோம் அடாப்டட் எலிகள்லேயும் பல்லிகள்லேயும் பெரிய அளவுக்கு நோய்கள் வராது. ரேபீஸ் எல்லாம் எலியால் வராது.
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம் மேடம். மேடம் இப்போ

0: வைத்தது இருக்குல்ல மேடம், நம்ம ஒரு கிடந்து சாப்பிட்டு இருக்கும் போதோ இல்ல எங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா டீ வந்து அந்த பாட்டில் வந்து உட்காந்து போயிடுது மேடம். பாட்டில அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணவும் முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் என்ன மேம் பண்றது? ஆனா அது ரொம்ப ஆபத்து தானே மேம்.
1: ஆமாங்க, ஏன்னா ஈ மொய்க்கிறது ஈ எல்லா இடத்துலயும் உட்காரும், மோஷனாக இருக்கட்டும், கை கழுவாமல் இருக்கட்டும், அது ஈ மேலே உட்காந்துட்டு அந்த ஈயோட சர்ஃபேஸ், அது பேர் ஃபோமைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஈ டைரெக்டாக எந்த நோயும் காஸ் பண்ணாது. ஈ வந்து கடிச்சு நமக்கு ஒரு நோயின்னு வராது. பட் ஈ வந்து அதுக்கு மேலே நம்மளோட சாப்பாடு பொருட்கள்லாம் இருக்கும்போது அந்த கிருமிகளும் சேர்ந்து உட்காரும், மக்கும் போது அந்த கிருமி அப்படியே இருக்கும். அது ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு ஈ பரவும். அதனால தான் ஈ மொய்ச்ச பொருள் தொடக்கூடாதுன்னு சொல்கிறது. ஏன்னா அது எல்லா இடத்துலையும் உட்கார்றதுனால கெட்டுப்போன பொருள், கெட்டு போகாத பொருள், நல்ல பொருள் எல்லாமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹோட்டலோட ஹைஜீன் பார்த்தாலே ஈ இருக்கக்கூடாது. அது இல்லாமல் பார்த்துக்கிறது தான் அந்த முக்கியமான விஷயம்.
0: பெரும்பாலான இடங்கள் இருக்கு மேம். இப்போ ஒரு பலாப்பழம் இதெல்லாம் வாங்க போறோம் அப்படின்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், ஒன்று ரெண்டு வந்துட்டு போயிட்டு தான்
1: இருக்கு. இதை நீங்கள் அப்படி பார்க்கும்போது இப்போ பார்க்குறீங்க, வேறு ஆப்ஷனே இல்லைன்னா ஃபஸ்ட்டு அந்த பொருளை எடுத்து நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா ஈ என்ன பண்ணும், மேலே உட்காருமே தவிர ஈ உள்ளுக்குள்ளே போய் இன்ஃபெக்ஷனை செலுத்தாது. ஸோ நமக்கு ஆப்ஷன் இல்லை, ஈ இருக்கலாங்கிற டவுட் இருந்ததுனா அந்த பொருளை எடுத்து கழுவிட்டு சாப்பிடும் போது அதனால் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறது கொஞ்சம் குறையும்.
2: ஒரு
1: பெரிய எபிடமிக் ஒரு இடத்துல இருக்குன்னா பெஸ்ட் வே டு ப்ரிவென்ட் அண்ட் ப்ரொடெக்ட் அசல்ஸ் டு அவாய்ட் டிராவல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லாருக்கும் தெரியும் டிஆர்சியும் யுகாண்டாலையும் நிப்பா இருக்குது. ஸோ இந்த டைமில் இவ்வளோ இது எபோலா இருக்குது, இந்த டைமில் அந்த இடத்துக்கு போக வேண்டாம். அது சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கும், அந்த டைமில் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம போய் அனுபவிச்சு பண்ணுறதுலாம் வேலைக்கேயாது. ஏதோ ஒரு இடத்துல நிப்பா பெரிய அளவில் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம் வேண்டாம், போகாமல் இருக்கிறது பெட்டர் ஆப்ஷன். பட் எல்லா டைமும் எல்லாத்தையும் யோசிக்க முடியாது. ஒன்ஸ் இன் அ வைல் ஒன்று ரெண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும், அதை இக்னோர் பண்ணிக்கலாம். பட் பெரிய அளவில் ஏதாவது எபிடமிக் இருந்ததுனால் இந்த இடங்களுக்கு போகாமல் இருக்கிறது தான் அதுலேருந்து நம்ம தப்பிச்சிக்கிறதுக்கான பெஸ்ட் மெஷர்.
2: ஓகே மேம், தேங்க்யூ மேம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
2: கட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம கூட டாக்டர் விஜயலட்சுமி மேம் இருக்காங்க, அவங்களோட தொடர்ந்து நீங்கள் பேசணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6000-38 அல்லது 298-5205-54. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் விஜயலட்சுமி அவர்கள் வந்து எபிடமியாலஜிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க, தொற்று நோய் நிபுணர். ஸோ மேம், நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தீங்க அந்த எப்படி வந்து ஜூனோட்டிக் டிசீஸ்லேருந்து அவேர்னஸ் கொடுத்துருந்தீங்க நிறைய விஷயங்கள். அதாவது ஹவுஸ் ஃப்ளைக்கு சொன்னீங்க, மஸ்கிட்டோஸ்க்கு சொன்னீங்க, கொசுலேருந்து எப்படி இது பண்ணணும்னு. ஸோ நீங்கள் ரீசன்ட் டைம்ஸில் பார்த்ததில் ரொம்ப அதிகமான கேசஸ் என்ன, இந்த ஒரு விஷயந்தான் வந்து நிறையவே இந்த மாதிரி டிசீசஸ் வந்திருக்கு, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஒரு விஷயம் என்ன மேம்?
1: இல்லைங்க, நாங்கள் வெறும் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோங்கிறதுனால ரொம்ப பயஸ்டு பாப்புலேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அன்காமனும் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நமக்கு ஒரு வகையான இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த மோட் ஆஃப் ஸ்ப்ரெட் டாக்டர் யூஸ்வலாக சொல்லுவாங்க. உங்களுக்கு உங்களால் மற்றவங்களுக்கு எப்படி பரவோங்கிறத கேட்டோம்னா அதை முடிஞ்ச அளவுகளுக்கு மற்றவங்களுக்கு பரவாமல் தடுக்கிறதுக்கு பார்க்கணும்.
2: ஓகே,
1: தட் இஸ் அ பெஸ்ட் வே டு கண்ட்ரோல் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ஜூனாட்டிக் ஆர் ட்ராபிக்கல் எல்லாமே. அது தான் எவ்ரிபடி நமக்கு வந்து ஒரு ஒரு ஒரு சமூக பண்பாக வரணும்.
2: ஓகே,
1: நமக்கு இப்போ உனக்கு சளி இருக்கா மாஸ்க் போடணுங்கிறது ஒரு பண்பு மாதிரி வரணும். இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நிறைய கண்ட்ரியில் அது ஒரு ஃபேஷன் மாதிரி இருக்குது, நம்மளால் இன்னும் அந்த மாஸ்க் போட்டுட்ருக்கிறது கொண்டு வர முடியல. ஸோ இதெல்லாம் டெஃபினட்டாக ஒரு பப்ளிக் ஹெல்த்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வரும்.
2: கண்டிப்பாக.
1: பட் நம்ம ஊரில் இன்னமும் நாங்கள் பார்க்குறது அன்சேஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன். ஜூனாட்டிக்கும் நான் ஜூனாட்டிக்கும் இன்னும் அந்த சானிடேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம ஒரு லெவல் மேலே பண்ண முடியல.
2: ஓகே டாக்டர். ஸோ சானிடேஷன் வரும்போது ஃபுட்டு, வாட்டர், பிவரேஜ் எல்லாமே
1: நம்மளது மட்டும் இல்லை, நம்ம இண்டிவிஜுவல் மட்டும் இல்லை, கம்யூனிட்டியுமே இருக்குது. வீடை சுற்றி தங்குற தண்ணியிலேருந்து எடுத்து கழிவு நீரை வெளியே கொண்டு போகிறதுலேருந்து எடுத்து எல்லாமே இந்த கணக்கு வரும்.
2: ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: ஹலோ
1: சொல்லுங்கம்மா.
3: வணக்கம், டாக்டர் பேசலாமா?
1: சொல்லுங்கள், டாக்டர் தான் பேசுகிறேன், சொல்லுங்கம்மா.
3: ஒரு
1: நோய் வரலாம், அது ஒரு வகையான கிருமியால வர்றது, அது வந்து நிமோனியா காஸ் பண்ணலாம்.

0: லேசாக சளி பிடிச்சிட்டு போகலாம். இன்னும் சில பேருக்கு புறாவோட அதோட கழிவுகளால் அலர்ஜி ஏற்படலாம். ஸோ அவங்களுக்கு இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்னு ஒரு ஆபத்தும் வரலாம். ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் நம்ம வீடுகள்லாம் அந்த ஏசியை சுற்றி பூரா போய் உட்காந்துக்கும். ஸோ அப்போ வென்ட்டுக்குள்ளே வந்து அது போகும்போது சில பேருக்கு அவங்களுக்கு அறியாமல் நாள் கணக்கில் வருஷக்கணக்கில் அந்த புறா எச்சம் உள்ளே போக போக போக அவங்க சுவாசிக்க நுரையீரல் டேமேஜ் ஆகி இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் நுரையீரல் செயலிழந்துடும். ஸோ அது ஒரு வகையான ப்ராப்ளம். ஸோ புறாக்கள் நம்ம வீட்டில் நம்மளோட அந்த நம்ம ஏசி இல்லைனா இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை. புறாக்களால் உங்களுக்கு அலர்ஜி ஆகுதுன்னா கூட வச்சுக்க வேண்டாம். பட் சிட்டகோசிஸ் ரொம்ப ரேர் தான்.
1: பறந்து அந்த அவுட்லெட்ல எல்லாம் வந்து உட்காந்துக்குது. அதனால காக்கா வருது, காக்கானால ஒரு பிரச்சனையும் இல்லை. இவ்வளவுக்கும் காக்கா ரொம்ப டர்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுதுன்றாங்க, ஆனா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டவு தான் ஆனா பாவமாவும் இருக்குது, ஆனா வந்து எப்படி நோய் பிரீதிங் ப்ராப்ளம் எல்லாம் வருது.
0: ஸ்பெஷலி இந்த ஏசி வெண்ட்ல உட்காரும் போதுதான் நீங்க ஏசி வெண்ட் பக்கத்துல புறா உட்காராம இருக்கிறதுக்கான என்ன மெஷர்ஸ் எடுக்க முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணணும்.
1: ஓ அப்படிங்களா?
0: இல்லை அந்த இடத்துல அதை உட்கார பெண்ணாகுது. நிறைய இடங்கள்ல ஏசி வெண்ட்டு பக்கத்தில் தண்ணி தேங்கி இருக்கும். எனக்கு தண்ணி அந்த இருக்க தண்ணி தங்குற இடத்துல கொசு இருக்கிறதும் அதே மாதிரி அந்த ஏசி அவுட்டோர் யூனிட்டுக்கு மேலே வந்து புறா உட்காரதும் ரொம்ப காமனாக இருக்கு. அந்த இடங்கள்ல புறா உட்காராம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா போ ஏதாவது ஒரு கால் வைக்க முடியாம ஏதாவது ஒன்று வைக்கலாம். அது கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கனாலே போதும்.
2: ஓகே, தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ.
2: மேம், இப்போது நம்ம வந்து நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ எனக்கு இன்னொரு டவுட் மேம், அதாவது இப்போது வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டவுட்டுங்கிறத விட எல்லாருக்காகவும் ஜென்ரலாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, இந்த வின்டர் சீசனில் நம்ம இந்த ஜூனோட்டிக் டிசீஸ் வராமல் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா முக்கியமான அவேர்னஸ்ன்னு என்ன மேம் சொல்லுவீங்க?
0: ஸோ மழை வந்த பிறகு முக்கியமாக தண்ணி தேங்கிறதுனால நமக்கு மஸ்கிட்டோ பைட்ஸ் இன்செக்ட் பைட்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தி. ஸோ கொசு நம்ம வீடை சுற்றி இல்லாமல் இருக்கணும்னா வீடை சுற்றி தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்னெயில் இன்ஃபெஸ்டேஷன் இந்த வருஷம் இருக்குது, தண்ணி அதுவும் தண்ணி தேங்கிறதுனால வருது. ஸோ மழை வந்த பிறகு முக்கியமாக பார்க்க வேண்டியது தண்ணி வடியணும். ஸோ இப்போவே அதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கணும். நம்ம வீட்டை சுற்றி இருந்தாலும் நம்ம ஏரியாலேயே இருந்தாலும் யூ ஷுட் டாக் வித் யுவர் லோக்கல் அத்தாரிட்டிஸ் அண்ட் மேக் ஷுர் தண்ணி தேங்காமல் பார்க்கறது பல விஷயங்களை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். ரெண்டாவது, இந்த மழை தண்ணியில் நமக்கு சில சமயம் கலப்படம் வந்துடும் இருக்கிற தண்ணியோடு சேர்ந்து. ஸோ நம்ம குடிக்கிற தண்ணி ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ அந்த காலத்தில் ஒரு பெரிய குண்டானில் காலையில் நல்லா ரோல் பாயில் பண்ணி வைப்பாங்க. ஸோ யூ கேன் யூஸ் இட் வித்தின் அ டே, தட் யூ கேன் ஈஸிலி யூஸ். புட்ட ஃபில்டர் உங்களுக்கு ஃப்ளோயிங் வாட்டர் இருந்தால், இல்லை ரோல் பாயில் பண்ணி குடிங்க. தண்ணியை அப்படியே குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. சேம் வித் மில்க், பாலையும் 3 நிமிஷம் ரோல் பாயில் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் குறையும். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சூடு பண்ணி கொடுக்கும்போது டவுட் இருக்கும்போது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி எலிகள் பூனைகள்லாம் வந்துட்டு போகிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்கள் பெட் அனிமல்னால் உங்கள் கூட இருக்கணும், இல்லை வெளியில் இருக்கணும். நிறைய இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்கும், திடீர்னு வரும் போகும், திடீர்னு இருக்காதும்பாங்க. அப்போ அது வேக்சினேட்டடாகவும் இருக்காது, அது ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்னு கேட்டாலும் தெரியாது. அந்த சமயத்தில் தான் ப்ராப்ளம். பெட்டு வேணுமா பெட்டை வளங்க, இல்லை வேணான்னா விட்டுருங்க. அது ஒரு பார்ஷியல் பெட்டு ரோட்டில் வளரும் பின்னாடி வருங்கும் போது பிரச்சனைகள் அதிகமாகுது. ஏன்னா அதுக்கும் தடுப்பூசி போட்டிருக்கான்னு தெரியாது. நம்ம ஊரில் இன்னமும் எல்லா விலங்குகளுக்கும் தடுப்பூசி போடுற அளவுக்கு நம்மளும் வரல. கொஞ்சம் நம்ம சைடில் கேர்ஃபுல்லாக இருந்தால் பெட்டராக இருக்கும்.
2: ரொம்ப நன்றி டாக்டர். நீங்கள் நிறைய காரியங்கள், அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் எவ்வளோ காரியங்கள் நம்ம வந்து அவேர்னஸாக இருக்கும்போது அவேர்டாக இருக்கும்போது இந்த மாதிரியான காரியங்களை தவிர்க்கலாம். அதுவும் விலங்கினங்களோடு நம்ம எப்படி ஒன்றிய வாழ்க்கையை வந்து அமைச்சு இந்த அடாப்டேஷனில் எப்படி வந்து சேஃபாக இருக்கலாம், நிறைய காரியங்கள் எங்கள் கூட வந்து பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். நிறைய காரியங்கள் எங்களுக்காக கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நன்றி.
0: நன்றி.
2: ஸோ நேயர்களே, இன்றைக்கும் நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் நம்ம வந்து டாக்டர் விஜயலட்சுமி அவங்க கூட வந்து நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கொண்டோம். இப்போது நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக சத்தம் போடாதே என்கின்ற திரைப்படத்தில் இருந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. நேஹா பேசினுடைய குரலில், நான் முத்துக்குமாரோட வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில். கேட்டினே இந்திரங்களை, இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதூலம்.

0: நேரம் 4 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச ஊரக வளர்ச்சி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மக்களுக்கு வழங்கும் பையில் கூட தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தஞ்சாவூர் அருகே திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்த விபத்தில் பெண் பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்மன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வெற்றி பெற 286 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீதேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேயர்களே, நேரம் இப்போ 4:03 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? இன்னைக்கு வந்து ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி ஜோனல். மற்றும் நேர்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஃபன் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ரெயின்போ பண்பலை 101.4 என்ன ஃபன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், ஓகேவா? அந்த வார்த்தைக்கு அடுத்ததா நீங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லலாம். எந்த வார்த்தை வேணா சொல்லலாம், ஏதாவது ஒரு வார்த்தை. அதுக்கு அடுத்த வார்த்தை நான் சொல்லுவேன், ஆனா அந்த புது வார்த்தையோட சேர்த்து முதல்ல நான் சொன்ன வார்த்தை, அப்புறம் நீங்கள் சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும். ஸோ அந்த ஒரு கண்டினியூட்டியை வந்து மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து சொல்ல போகிற எல்லா வார்த்தைகளையும் சேர்த்து சேர்த்து சொல்லணும். யாராவது ஒருத்தர் வார்த்தையை மறந்துட்டோன்னா அவங்க அவுட்டு, ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் இப்போ வாழைப்பழம் அப்படின்னு சொல்கிறேன்னா அடுத்த ஒருத்தவங்க வந்து மாம்பழம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அடுத்து நான் இன்னொரு வார்த்தை சொல்கிறதுனால வாழைப்பழம், மாம்பழம், தேநீர் அப்படி வந்து வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாராவது ஒருத்தர் மிஸ் பண்றாங்கன்னா அவங்க அவுட்டு, ஓகேவா? ரெடியா? ஓகே நேயர்களே, சோ காலேஜ் எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்க? ஃபர்ஸ்ட் காலர்னு பாத்துறலாம். வணக்கம்.
1: வணக்கம். கண்ணன்
0: சார், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பர்.
0: ஆரம்பிச்சிடலாமா? புரிஞ்சுதா நான் சொன்ன இந்த ஃபன்?
1: சரி பாப்பா.

0: சொல்லலாமா?
1: ஓகே, நான் முதல்ல ஒரு வார்த்தை ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? வாழைப்பழம்.
0: தக்காளி பழம்.
1: வாழைப்பழம், தக்காளி பழம், மாம்பழம்.
0: தக்காளி பழம், வாழைப்பழம், மாம்பழம்.
1: முதல்ல நான் வந்து வாழைப்பழம் சொன்னேன், தக்காளி பழம் சொன்னீங்களா, அப்புறம் நான் மாம்பழம் சொன்னேன், அது கூட சேர்த்து இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லணும். நீங்க கொய்யா பழம். ஓகே, வாழைப்பழம், தக்காளி பழம், மாம்பழம், கொய்யாப்பழம், தேநீர். ஆஹா, தப்பு. நீங்க வந்து முதல்ல இருந்து மறுபடியும் சொல்லணும். நன்றி சார், நன்றி. நேயர்களே, மறுபடியுமா நான் வந்து என்ன கேம் அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறேன். நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அடுத்தது அதுக்கு அடுத்து நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும். நீங்க சொல்லும் போதே நான் சொன்ன வார்த்தையை சொல்லி அதுக்கு அடுத்த வார்த்தையை சொல்லணும். நீங்க சொன்ன இரண்டு வார்த்தையை சேர்த்து நான் அடுத்த வார்த்தையை சொல்லணும். ஸோ அந்த லைன் ஆர்டர் வந்து மிஸ் பண்ணாம போகணும், அதான் கேம். ஓகே, அடுத்த நேயர் பிடிச்சிடறாங்களான்னு பார்ப்போம்.
2: வணக்கம். வணக்கம்,
1: தமிழேந்தி சார், கேம் புரிஞ்சுதா?
2: சொல்லுங்க. போய் நேரம்
1: பஸ், கார்.
2: மிதிவண்டி, ஆட்டோ, ரயில், பஸ், கார்.
1: ஸ்டாப் ஆயிட்டீங்க. நான் சூப்பர், நல்ல நல்ல முயற்சி சார். நன்றி சார், நன்றி
2: நன்றி நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க வந்து பேசுறீங்க?
3: அண்ணாநகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
1: மாலினிதேவிமா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேமா. ரெடியா?
3: சொல்லுங்க.
1: சொல்லுங்கன்னு சொல்லும் போதே சிரிக்கிறீங்க. நேரம்,
3: காலம்.
1: நீங்க நேரம் சேர்த்து சொல்லணும், நேரம் அப்புறம் சொல்லணும். நேரம்,
3: நேரம், காலம்.
1: நேரம், காலம், வானம்.
3: நேரம், காலம், பூமி.
1: வானம் விட்டுட்டீங்க. நேரம், காலம், வானம் அப்புறம் சொல்லிட்டு தான் நீங்க பூமி சொல்லிருக்கணும்.
3: இன்னொருக்கவா?
1: சரி, அதே சொல்லுங்க. நேரம், காலம், வானம், அப்புறம் பூமியா?
3: பூமி. ஆமா.
1: இப்ப நான் சொல்றேன், நேரம், காலம், வானம், பூமி, மண்.
3: நேரம், காலம், வானம், பூமி, மண், நிலம்.
1: நேரம், காலம், வானம், பூமி, நிலம், மண், ஆகாயம்.
3: நேரம், காலம், வானம், பூமி, மண், நிலம், ஆகாயம், நிலவு.
1: எனக்கு மறந்துருச்சே. சூப்பர் சூப்பர்மா, நல்லா பண்ணிட்டீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். சூப்பர்,
3: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: அன்பு அறிவாளர்களுக்கு காலை வணக்கம், மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார். யார் எங்க இருந்து?
4: அடையாளம் பட்டிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுற மேடம்.
1: எப்படி இருக்கீங்க சார்?
4: சூப்பரா இருக்கு மேடம். நீ நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: செம்மையா இருக்க சார். அடிக்கிட்டே போகணும், எல்லாரும் அந்த வார்த்தையை சேர்த்தே சொல்லணும், விட்டுற கூடாது. ஓகேவா? ரெயின்போ.
4: ரெயின்போ, காலம்.
1: ரெயின்போ, காலம், பண்பலை.
4: ரெயின்போ, காலம், பண்பலை.
1: அடுத்து
4: மிதிவண்டி.
1: ரெயின்போ, காலம், பண்பலை, மிதிவண்டி.
4: தலைப்பு நல்லா அருமையா இருக்கு.
1: சக்கரம்.
4: வாய்ப்பு கொடுக்குறேன்.
1: நன்றி சார், நன்றி நன்றி நன்றி
4: நன்றி நன்றி.
1: சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் நினைச்சதை விட உண்மையிலேயே இது கஷ்டமா இருக்குங்கிறது இப்பதான் எனக்கே தெரியுது. யோசிக்கும் போது அடடே இது சூப்பரா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து பேசும்போதுதான் வந்து

0: எவ்வளோ தடுமாற்றம் இருக்குது அப்படிங்கிறது. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய ஞாபக சக்தி எவ்வளோ இருக்குது நம்மளுக்கே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு சின்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். ஓகே, நம்ம ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் ஒரு குட்டி சுட்டி பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். பிரேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து ஃபன் பண்ணலாம்.
1: ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: வெல்கம் பேக் டு ஃபன் பண்ணலாமா ஏஸ். இன்னைக்கு சூப்பராக ஒரு ஃபன் பண்ணிருக்கோம். உண்மையிலே செம்ம ஃபன்னாக இருக்குங்க எனக்கு. நான் வந்து நினைக்கவே இல்லை அந்த அளவுக்கு வந்து ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஸோ சில நேரம் வந்து அஞ்சு வார்த்தைக்கு மேலே தாண்டின பிறகு ஆமாம் முதல் வார்த்தை என்ன சொன்னோம் அப்படின்னு நம்மளுக்கே வந்து மறந்துது. ஸோ அந்த மறதி இல்லாமல் ஞாபகம் வச்சு வந்து அந்த மொத்த வார்த்தைகளையும் சொல்கிறது தான் இந்த கேம். ஸோ நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லணும். உங்களோட வார்த்தையும் சேர்த்து மூணாவது வார்த்தையை நான் சொல்லுவேன். மூணு வார்த்தைகளை சேர்த்து நீங்கள் நாலாவது வார்த்தை சொல்லணும். இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் என் கூட சேர்ந்து இந்த ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6000-38 அல்லது 295-2055-54 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். ஸோ நேயர்களே, அடுத்த காலர் யார் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜாமா, எப்படி இருக்கீங்க?
1: சென்னை
0: விரும்பாக்கம் நங்கநல்லூர்.
1: சென்னை விரும்பாக்கம் நங்கநல்லூர் தாம்பரம்.
0: அடடே, ஒரே ஊரா போகுதே. சென்னை விரும்பாக்கம் நங்கநல்லூர் தாம்பரம் மீனம்பாக்கம்.
1: சென்னை விரும்பாக்கம் நங்கநல்லூர் தாம்பரம் மீனம்பாக்கம் பல்லாவரம்.
0: சென்னை விரும்பாக்கம் நங்கநல்லூர் தாம்பரம் மீனம்பாக்கம் பல்லாவரம் குரோம்பேட்.
1: சென்னை விரும்பாக்கம் நங்கநல்லூர் தாம்பரம் மீனம்பாக்கம்
0: பேசுறீங்க. மனசு
2: மனசு நீங்க சொல்லிருக்கீங்க. மனசு எலசு
0: மனசு எலசு பழசு
2: மனசு எலசு பழசு புதுசு
0: மனசு எலசு பழசு புதுசு எதுக்கு
2: மனசு எலசு பழசு புதுசு எதுக்கு இதுக்கு
0: மனசு பழசு மனசு
2: புதுசு எதுக்கு இதுக்கு
0: இல்ல ஒரு வார்த்தை விட்டுட்டோம். மனசு எலசு பழசு புதுசு எதுக்கு இதுக்கு எப்போ
2: எப்போ மனசு எலசு பழசு புதுசு எதுக்கு இதுக்கு எப்போ எப்படி.
0: ஆஹா, ரொம்ப டப் குடுக்கறீங்க சார். போதும், என்ன விட்டுருங்க. நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின் எஃப்எம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம். தஞ்சை மாவட்டம் செருப்பு. தஞ்சை மாவட்டம் செருப்புள்ள கிராமம் பொன்முருகன்.
0: சார் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்களா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார். ரெடியா?
3: ஆ, ரெடி மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை வந்து நேற்று. நேற்று
3: இன்று
0: நேற்று ஓகே நேற்று இன்று நாளை
3: நேற்று இன்று நாளை நாளை மறுநாள்
0: நேற்று இன்று நாளை நாளை மறுநாள் என்று
3: என்ன மேடம்?
0: என்று என்றோட முடிச்சேன்.

0: நேற்று, இன்று, நாளை, நாளை மறுநாள், இன்று.
1: என்று.
0: ஆ சாரி, நேற்று, இன்று, நாளை, நாளை மறுநாள், என்று. என்று பிற்பகல்.
1: பிற்பகலா?
0: எஸ் மேடம்.
1: நேற்று, இன்று, நாளை, நாளை மறுநாள், என்று, பிற்பகல், மாலை.
0: நேற்று, இன்று, நாளை, நாளை மறுநாள், என்று, பிற்பகல், மாலை, காலை.
1: ஆஹா, நேற்று, இன்று, நாளை, நாளை மறுநாள், என்று, பிற்பகல், மாலை, காலை, மதியம்.
0: நேற்று, இன்று, நாளை, நாளை மறுநாள், என்று, பிற்பகல், மாலை, காலை, மதியம், பகல்.
1: ஓ காட், நேற்று, இன்று, நாளை, நாளை மறுநாள், என்று, பிற்பகல், மாலை, காலை, மதியம், பகல், இரவு.
0: நேற்று, இன்று, நாளை, நாளை மறுநாள், என்று, பிற்பகல், மாலை, காலை, மதியம், பகல், இரவு. வணக்கம்.
1: அப்பா சார், என்னால முடியாது சார். சூப்பர் சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சூப்பரா இருந்துச்சு சார், வாழ்த்துக்கள். சூப்பர்.
0: என்ன
1: ட்ரிக் சார்?
0: இது ஆக்சுவலா சொல்லக்கூடாது.
1: பரவாயில்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன், சொல்லுங்க. எழுதி வைக்க கூடாதுன்னு. ஆனா பரவாயில்ல, ரொம்ப புத்திசாலித்தனமா ஜெயிச்சிருக்கீங்க. சூப்பர்.
0: கண்டிப்பா
1: சார். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம்.
1: வணக்கம். உங்க பேரு?
2: பேசுனதுல
1: ரொம்ப சந்தோஷம். என்னமா? ஓ, கிராஜுவேட். ஓ சூப்பர்மா, சூப்பர், சூப்பர், சூப்பர், சந்தோஷம்மா, நன்றி. நன்றி, நன்றி, ரொம்ப நன்றிமா, நன்றி. அப்பாபாபாபா, எல்லாரும் பயங்கரமா வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சலாம். ஏ, இதெல்லாம் எப்படிங்க? நான் நம்ம வந்து ரூல்ஸ் போட போறேன், எழுதலாம் கூடாது அப்படின்னு. ஆனா கடவுளே, நானும் யோசிக்கிறேன், எப்படி இத்தனை வார்த்தையை ஞாபகம் வச்சு இவ்வளோ டஃப் கொடுக்குறாங்களேப்பா, எவ்வளோ சொன்னாலும்னு பார்த்தா எழுதி வச்சிருக்காங்க. சூப்பர், நல்ல ஒரு யுக்தி தான். ஆனால் என்னால் எழுதி வச்செல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வந்துட்டு மனசுல ஞாபகம் வச்சு எத்தனை சொல்ல முடியுதுன்னு பாருங்க. ஓகே, ஸோ சூப்பராக ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபன் பண்ற கேப்ல ஒரு சின்ன பாடல் வரிகள்ல.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: பாட்டு கேட்டோம் மறந்து போச்சே அப்படின்னு சில நேரம் வந்து ஆமா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் அப்படின்னு மறந்துடும். அந்த விளையாட்டை தான் வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 9 8 6 0 0 3 8 அல்லது 2 9 5 2 0 5 5 4. ஓகே, அடுத்த காலர் வந்து என்னை ஜெயிக்க போகிறாங்களா இல்லைனா அவங்கள ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்துலாம். ஆனால் இங்கே பாருங்கள், நான் வந்து சொல்லிவிட்டேன் இதுக்கு மேலே யாரும் வந்து எழுதி வச்சுலாம் வந்து விளையாடக்கூடாது, அது வந்து ரொம்ப தப்பு, தவறான செயல், அது பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஞாபகம் வச்சு எத்தனை வார்த்தைகளை என் கூட வந்து டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கேன் மேடம், நீங்க நல்லமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார். ரெடியா?
1: ரெடி மேடம்.
0: காற்று.
1: காற்றா? ஹலோ.
0: ஆமா, காற்று. காற்று.
1: காற்று. அலை.
0: காற்று, அலை, மீன்.
1: மீனா? காற்று, அலை, மீன்.
0: அடுத்து அடுத்து டக்குனு.
1: மீன் வந்து படகு.
0: ஓகே, காற்று, அலை, மீன், படகு, வானம்.
1: வானம். காற்று, மீன், படகு, மீன், வானம்.
0: இல்லையே, மறுபடி சொல்லுங்க.
1: காற்று, வானம்.
0: இல்லையே, வானம் கடைசியில.
1: மீனா?
0: இல்ல, இடையில நீங்க வந்து அலைய மிஸ் பண்ணிட்டீங்க. காற்று, அலை, மீன், படகு, வானம்.
1: காற்று, அலை, மீன், படகு.
0: பரவாயில்ல பரவாயில்ல, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி.
1: வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
2: மகேந்திரன் பேசுறேன். மகேந்திரன் பேசுறேன் மேடம்.
0: மகேந்திரன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?

0: சூப்பரா இருக்கு சார். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு மேடம். நீங்க
0: சாப்பிட்டாச்சு?
1: ஓகே மேம். ரெடியா? எப்படி நான் தோக்க போறேன்னு சொல்லிடுச்சு. எனக்கு அந்த அளவுக்கு உபயோகமா கிடையாது.
0: ட்ரை பண்ணலாம். எல்லாரும் ட்ரை தான். இங்க பாருங்க எத்தனை பேர் டஃப் குடுக்குறாங்க பாருங்க. எனக்கே வந்து ஏங்க அப்ப போய்கிட்டே இருக்குது அப்படின்னு இருக்குது. கண்டிப்பா உங்களால முடியும், வாங்க ட்ரை பண்ணலாம்.
1: நீங்க மினிமம் வெயிட் வச்சா பரவாயில்ல. அது மாதிரி ரயில் மாதிரி போய்கிட்டே
0: இருக்கு. யார் விடுறாங்களோ அது வரைக்கும் போகும்ல.
1: ஓகே மேம், ட்ரை பண்ணுவோம்.
0: பண்ணுவோமா?
1: ஓகே மேம்.
0: கப்பல்.
1: கப்பல் கடல்.
0: கப்பல் கடல் மீன்.
1: கப்பல் கடல் மீன்.
0: ம், அடுத்த வார்த்தை.
1: ஆ, குடை.
0: குடையா? கப்பல் கடல் மீன் கொடை மலை.
1: கப்பல் கடல் மீன் கொடை மலை நீர்.
0: நீர். கப்பல் கடல் மீன் கொடை மலை நீர் ஆகாயம்.
1: கப்பல் கடல் நீர் மீன் ஆகாயம் கொடை.
0: ஆர்டர் மாத்திட்டீங்க. வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
2: என்ன
0: நிகழ்ச்சி? ஃபன் பண்ணலாமா? நிகழ்ச்சியில ஃபன் பண்ணிருக்கோம். உங்களுடைய வார்த்தையும் சேர்த்து அடுத்து மூணாவது வார்த்தை சொல்வேன். நீங்க மூணு பிளஸ் இன்னொரு ஒரு வார்த்தை நாலாவது வார்த்தை சொல்லணும்னா நாலு பிளஸ் இன்னொரு வார்த்தை அப்படி ரயில் மாதிரி போகும். ஓகேவா? காலை
2: மாலை.
0: காலை மாலை மாலை. ஐயோ, நீங்க என்ன சொன்னீங்க? காலைக்கு அப்புறம்
2: மாலை.
0: ஓ, மாலை சொன்னீங்களா? ஓகே. காலை மாலை பகல்.
2: காலை மாலை பகல்.
0: ம், அடுத்த வார்த்தை.
2: இரவு.
0: இரவு. காலை மாலை பகல் இரவு மதியம்.
2: காலை மாலை பகல் இரவு மதியம்.
0: அடுத்த வார்த்தை.
2: நான் அடுத்த வார்த்தை சொல்லணும். மதியம் நீங்க சொல்லிட்டீங்களா?
0: ஆமா.
2: மதியம் சொல்லிட்டீங்க. நாளை மறுநாள்.
0: நாளை மறுநாளா? காலை மாலை பகல் இரவு மதியம் நாளை மறுநாள் என்று. இப்ப முதல்ல இருந்து சொல்லணும் நீங்க.
2: ஆமா மேடம். முதல் வார்த்தை வந்து நாளை சொன்னீங்களா?
0: நாளை சொல்லல, காலை சொன்னேன்.
2: காலை மாலை இரவு
0: இல்ல, ஒரு வார்த்தை விட்டுட்டீங்க. பகல். பகல்.
2: பகல். சரி மேடம், வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி சார், நன்றி. விளையாண்டுலாம். வணக்கம். நல்லா இருக்கேன்.
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: சூப்பர் சார். ரெடியா?
3: ரெடியா காத்துட்டு இருக்கேன் மேம்.
0: ஓகே, அப்ப நீங்க ஆரம்பிங்க பாப்போம்.
3: ஓகே. கடல்.
0: கடலா மறுபடியும்? ஐயோ. கடல் உப்பு.
3: ஓகே. கடல் உப்பு மீன்.
0: மீன். கடல் உப்பு மீன் கப்பல்.
3: ஓகே. கடல் உப்பு மீன் கப்பல் தவளை.
0: தவளை. கடல் உப்பு மீன் கப்பல் தவளை தவறு.
3: ஓகே. கடல் உப்பு மீன் கப்பல் தவளை தவறு கம்பளி.
0: கம்பளி. ஐயையோ. கடல் உப்பு மீன் கப்பல் தவளை தவறு கம்பளி இரவு.
3: ஓகே.

0: கடை உப்பு நீர் கப்பல் தவளை தவறு கம்பளி இரவு பகல்.
1: பகல் கடல் உப்பு மீன் கப்பல் தவளை தவறு கம்பளி இரவு பகல் மாலை. மாலை மாலை
0: வாழை
1: மாலை மாலை மாலை
0: மாலையா. கடல் உப்பு மீன் கப்பல் தவளை தவறு கம்பளி இரவு பகல் மாலை குளிர்.
1: குளிர் கடல் உப்பு மீன் கப்பல் தவளை தவளை தவறு கம்பளி இரவு பகல் மாலை. ஐயோ கடைசியில இப்ப எதோ சொன்னீங்களே. மாலை மாலை மாலைக்கு அப்புறம் குளிர். குளிர்
0: சூப்பர்
1: வானம் போதும். ஐயோ முடியல சொல்லுங்க.
0: உப்பு மீன் கப்பல் தவளை தவறு கம்பளி இரவு பகல் மாலை வானம் இரவு.
1: பாத்தீங்களா மிஸ் பண்ணிட்டீங்க. நான் ஆல்ரெடி இரவு சொல்லியாச்சு. அப்ப நான் தான் ஜெயிச்சேன். இரவு ஆல்ரெடி லிஸ்ட்ல இருக்கு. ஓகே ஓகே ரெண்டு பேருக்கு வேணா. சூப்பர் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
0: ரொம்ப சூப்பரா இருக்கு.
1: நன்றி நன்றி நன்றி.
0: பை பை.
1: தேங்க் யூ. அப்பாபாபா யாரும் விடுறதா இல்லை போலையே. ஐயோ மறுபடியும் ஞாபகம் வச்சு என்ன சொன்னோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்தான் போலையே. ஓகே ஸோ சூப்பரான வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு குட்டி பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? ஓகே என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்திற்காக தான் லக்ஷ்மிகாந்தோடைய குரலில் விக்னேஷ் ராமகிருஷ்ணாவுடைய வரிகளில் சித்துக்குமாரோடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கெல்லாமே சமதோலு.

0: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி நேயர்களே, நேரம் இப்போ 4:35 ஆயாச்சு. ஸோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. ஸோ அடுத்த காலர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். வணக்கம், கலாமா, எப்படி இருக்கீங்க? என்னமா நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். இப்ப நான் காடு சொன்னா நீங்க வந்து அடுத்து காடோட சேர்த்து இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லணும். காடு ரிலேட்டடா சொல்லலாம் கூடாது. ஆமா, காடு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும், அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை சேர்த்து நான் சொல்லுவேன். இப்ப நான் காடு சொன்னேன், நீங்க மரம் சொன்னீங்க, ஓகேவா? காடு மரம் சொன்னீங்க, இப்ப நான் வந்து காடு மரம் விலங்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்க இப்ப காடுல இருந்து எல்லாத்தையும் சொல்லி இன்னொரு ஒரு வார்த்தை ஆட் பண்ணணும். ஆஹா, நீங்க காடுல இருந்து சொல்லணும். பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நல்ல முயற்சி, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் செக்கு சேகர் பேசுறேன் மேடம்.
0: சூப்பர் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், சூப்பரா இருக்கேன்.
1: சென்னையில மழை பெய்யுதுங்களா?
0: இல்லையே, இப்பதைக்கு இல்ல.
1: எல்லாம் எங்க ஏரியாவும் மழை இல்லங்க மேடம்.
0: ஐயோ, சீக்கிரம் வந்துரும், இன்னும் மழை காலம் வர ஆரம்பிச்சிருச்சுல்ல. இன்னும் மழைதான்,
1: மழையே வராதுன்றாங்க, என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியலங்க.
0: ஐயோ, எதிர்பார்ப்போம் கண்டிப்பா.
1: பரவாயில்லங்க, நாங்க மழையை நம்பிக்கிறோம், ஒன்னும் மழையே வரமாட்டேங்க மேடம்.
0: வரும், நம்பிக்கையே வாழ்க்கை, வரும், கண்டிப்பா வரும். சரி, அப்ப வார்த்தைய மழைன்னே சொல்லிருவோம், மழைதான் வார்த்தை. அடுத்து சொல்லுங்க பாப்போம்.
1: நிலம் மேடம், மலை நிலம்.
0: மலை நிலம் காடு.
1: மலை நிலம் காடு வீடு.
0: மலை நிலம் காடு வீடு தெரு.
1: மலை நிலம் வீடு காடு தெரு.
0: ஆர்டர் மாத்திட்டீங்களே.
1: தேங்க்யூ மேடம், சாரி மேடம்.
0: தேங்க்யூ, நோ ப்ராப்ளம், நன்றி, வாழ்த்துக்கள்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்க இருந்து?
2: மேடம் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார், நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குனூர் ஜெயராம் பேசுறேன் மேடம்.
0: ஜெயராம் சார், எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கீங்க?
0: சூப்பர் சார், சூப்பர். உங்களுக்கு கேம் புரிஞ்சதா? ரெடியா?
2: இப்பதான் கொஞ்சம் நேரம் வச்சு பாருங்க, நீங்க மறுபடியும் நீ ஒன்று தொடர்ந்து மாத்தி மாத்தி சொல்லணும்.
0: தொடர்ந்து புது புது வார்த்தைகளை சேர்த்துக்கிட்டே வரணும்.
2: என்ன
0: பட்டு பேர் என்ன
2: சொன்னீங்க?
0: ஐயோ, என்ன வார்த்தை, எந்த ஊருனே தெரியலையே. ரைட், திருப்பத்தூர் பட்டு ஹெர்னாபட்டு பாடு மூப்பனூர் தேடு. பாருங்க, ஊர் பேர்லாம் சொல்லாதீங்க.

0: நீ ஈஸியா சொல்லுங்க பாப்போம்.
1: நன்றி மேடம், வாழ்த்து. நன்றி மேடம்,
0: நன்றி சார், நன்றி. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் வணக்கம், தொடர்புல இருக்கீங்க, பேசுங்க சார். ஹலோ. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு வார்த்தையை விடாமல் அடுத்தடுத்து வார்த்தைகளை சேர்த்து ஞாபகம் வச்சு சொல்கிற விளையாட்டை தான் வந்து விளையாண்டுட்ருக்கோம். ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து ஃபன் பண்ணலாம, நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 அல்லது 298-52-55-54. அடுத்த காலர் யார் அப்படின்னு பார்த்துலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிறது?
2: வணக்கம் வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிறது?

0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
1: நான் குற்றாலத்துல தையல் கல்லூரி ராஜா பேசுறேன்.
0: ராஜா சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் சார். ஆரம்பிச்சிடலாமா? ரெடியா?
1: சொல்லுங்க மேடம்.
0: நேரம் என்ன வார்த்தை வேணா சொல்லலாம். நீங்க இப்ப நான் நேரம் சொன்னா, நீங்க நேரம் சொல்லிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லணும். நான் உங்களோட வார்த்தைய சேர்த்து சொல்லி மூணாவது ஒரு வார்த்தை சொல்வேன். நீங்க 3+1=4 அப்படி சொல்லணும். ஓகேவா? நேரம். சாப்பிட்டேன். நேரம் சாப்பிட்டேன். வேலை.
1: வேலை இப்ப வண்டியில போன மேடம்.
0: இல்ல இல்ல சார், அப்படி இல்ல. அதாவது வந்து வார்த்தைகள் சேர்த்து கொண்டு போகணும் இது. ஓகேவா? பதில் சொல்லக்கூடாது. அது மாதிரி வார்த்தை, இப்ப நான் வேலை சொன்னா அது மாதிரி நீங்க வந்து வண்டி, நிலம், காடு, ஆகாயம், அந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகள் சேர்த்து கொண்டே போகணும். ஏதாவது ஒரு வார்த்தை. லைவ் வருது, லாஸ்ட் லைவ் வருதுங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க அந்த எழுத்துல ஆரம்பிக்கணும்லாம் இல்ல. எப்படி வேணா எதை வேணா சொல்லலாம். வார்த்தைகளை மறக்காம சேர்த்துக்கிட்டே போகணும்.
1: சேர்த்துக்கிட்டே போகணுங்களா?
0: சேர்த்துறோம். ஓகேவா? நேரம்.
1: நேரம் வீட்டுக்கு, வீடு வீட்டுக்கு போயிருந்தேன்.
0: வீடு. வீடுன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்க. ஓகேவா? இப்ப நான் அதோட சேர்த்து நேரம், வீடு, மாடு.
1: மாடு.
0: இப்ப நீங்க வந்து மறுபடியும் சொல்லணும். நேரம்ல இருந்து சேர்த்து சொல்லணும். புரியுதா? ஓகே சார், நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம். வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்துங்க மேம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேங்க மேம்.
0: விளையாட்டு புரிஞ்சுதா?
2: புரிஞ்சுதுங்க மேம்.
0: ஆரம்பிக்கலாமா?
2: முயற்சி பண்றேங்க மேம்.
0: முயற்சி பண்றீங்களா? நாற்காலி.
2: நாற்காலி. முக்காலி.
0: எது?
2: முக்காலி. முக்காலி. நாற்காலி. முக்காலி.
0: முக்காலியா? ஐயோ. சரி, நாற்காலி, முக்காலி, தடம்.
2: நாற்காலி, முக்காலி, தடம், வழி.
0: வழி. ஓகே. நாற்காலி, முக்காலி, தடம், வழி, பாதை.
2: நாற்காலி, முக்காலி, வழி, தடம், பாதை.
0: ஆர்டர் மாத்திட்டீங்க.
2: ஓ, நாற்காலி, முக்காலி, தடம், வழி, பாதை, சைக்கிள்.
0: சைக்கிளா? ரைட். நாற்காலி, முக்காலி, தடம், வழி, பாதை, சைக்கிள், ஒளி.
2: சொல்லுங்க. ஒளி. நாற்காலி, முக்காலி, தடம், வழி, பாதை, சைக்கிள், ஒளி. ரெயின்போ எஃப்எம்.
0: ரெயின்போ எஃப்எம். வார்த்தையே தெரியலன்னா ரெயின்போ எஃப்எம்மா? நாற்காலி, முக்காலி, தடம், வழி, பாதை, சைக்கிள், ஒளி, ரெயின்போ எஃப்எம். பண்பலை.
2: நாற்காலி, முக்காலி, தடம், வழி, பாதை, சைக்கிள், ஒளி, ரெயின்போ எஃப்எம், பண்பலை, ஆர்ஜே.
0: ஆர்ஜே. நீங்க சொல்லுங்க வரிசையா. சூப்பர்மா, வாழ்த்துக்கள், நன்றி.
2: தேங்க் யூ. ஏன்னா அந்த கண்டினியூட்டி அப்படியே ஞாபகம்.
0: ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா. அதோடைய தொடர்புள்ளே வார்த்தைகளா சொன்னோம்னா மறுபடியும் ஞாபகம் வரும் ஈஸியா.
2: ஆமா, அங்கேயும் இங்கேயும் போகாம அப்படியே அதே லைன்லயே வந்துட்டு இருந்தா டக்கு ஞாபகம் வந்துடும். சூப்பர்ங்க மேம், நல்லா யோசிக்க வச்சிருக்கீங்க. தேங்க் யூ மேம், நன்றி. நன்றிங்க மேம்.
0: நன்றி, நன்றி மேம், நன்றி.
2: தேங்க் யூ.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன
0: ஒரே சிரிப்பா இருக்குது. பரவாயில்ல, இப்போ இப்ப ஆரம்பிச்சிடலாமா? சரி, நீங்க ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம்.
2: ஆரம்பிக்கவா? மாலை.
0: மாலை. மயக்கம். மாலை மயக்கம்.
2: மயக்கமா?
0: இரவு. மாலை மயக்கம். இரவு. நிலா.

0: மாலை மயக்கம் இரவு நிலா விண்மீன் நட்சத்திரம்.
1: மாலை மயக்கம் இரவு நிலா விண்மீன் நட்சத்திரம் மேகம்.
0: மேகம். மாலை மயக்கம் இரவு நிலா விண்மீன் நட்சத்திரம் மேகம் மழை.
1: மாலை மயக்கம் இரவு நிலா விண்மீன் நட்சத்திரம் மேகம் மழை பூமி.
0: பூமி. மாலை மயக்கம் இரவு நிலா விண்மீன் நட்சத்திரம் மேகம் மழை பூமி நிலம்.
1: மாலை மயக்கம் இரவு நிலா விண்மீன் நட்சத்திரம் மேகம் மழை பூமி நிலம் காடு.
0: போடு. சூப்பர்மா, வாழ்த்துக்கள். சூப்பர், போயிட்டே இருக்கீங்க, பயங்கரமா இருக்கு. நன்றிமா, நன்றி, நன்றி, வணக்கம். ஆஹா, செமையா டஃப் குடுக்கறாங்க நம்மளோட ஒவ்வொரு நேயர்களும். என்னால முடியல, அதாவது போய்கிட்டே இருக்கு, 10 வார்த்தைகளுக்கு மேல போகுது. ஐயோ, சூப்பர், சூப்பரா வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில. அடுத்த காலர் யார் அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம். மாலை இனிய வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டு. கோபால்.
0: கோபால் சார், எப்படி ரெடியா இருக்கீங்களா? ஆ, நலமா இருக்கும் சார், சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி?
2: முடிஞ்ச வெள்ளி பாக்குறமா சொல்லுங்கமா.
0: முடிஞ்ச வரைக்கு பாக்குறீங்களா? ஒளி.
2: சத்தம்.
0: சத்தம். ஒளி சத்தம் பெருக்கு.
2: ஒளி சத்தம் பெருக்கு. கடிகாரம்.
0: கடிகாரம். ஒளி சத்தம் பெருக்கு கடிகாரம் நேரம்.
2: ஒளி சத்தம் முடியலமா, அடுத்த நபருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
0: நன்றி சார், நல்ல நல்ல ட்ரை பண்ணீங்க. நன்றி சார். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
3: நீர்.
0: காற்று நெருப்பு புகை நீர் மண்.
3: காற்று நெருப்பு புகை நீர் மண் ஆகாயம்.
0: ஆகாயம். காற்று நெருப்பு புகை நீர் மண் ஆகாயம் வானம்.
3: காற்று நெருப்பு நீர் புகை
0: புகைக்கு அப்புறம் தான் நீரு. ஆர்டர்
3: பாத்துட்டீங்க.
0: நன்றி சார. நன்றி.
3: நன்றி. தேங்க் யூ மேடம்.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ராஜலட்சுமி வெஸ்டமாம்லாம் மேடம்.
0: ராஜலட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார். அம்மா நல்லா இருக்கீங்களா நீங்க?
4: ஆ ஆ சொல்லுங்க.
0: ரெடியா?
4: சொல்லுங்க.
0: நாளை.
4: நாளை இன்று.
0: இன்று எதற்கு? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே, சரி இருங்க. நாளை இன்று எதற்கு?
4: நாளை இன்று எதற்கு வேண்டும்?
0: வேண்டும். நாளை இன்று எதற்கு வேண்டும் பாடம்?
4: நாளை இன்று எதற்கு வேண்டும் பாடம்?
0: அடுத்து வார்த்தை.
4: பாடம் படிக்கணும்.
0: படிக்கணும். நாளை இன்று எதற்கு வேண்டும் பாடம் படிக்கணும் வாழ்க்கை.
4: நாளை இன்று பாடம் படிக்கணும்.
0: ரெண்டு வார்த்தை மிஸ் பண்ணிட்டீங்க. எதற்கு வேண்டும் எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி. அப்பா சூப்பரா வந்துட்டு

விளையாண்டுட்ருக்கோம். ஸோ நேரம் இப்போது 4:50 ஆயாச்சு. ஸோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் சூப்பராக ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம தொடர்ந்து ஃபன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சூப்பர் டூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் தலைவி திரைப்படத்திற்காக தான் சந்தோஷ் நாராயணனுடைய குரல், அவருடைய இசையில் விவேக்குடைய வரிகளில் கேட்டேன். இந்த ரெங்கலை இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கெல்லாமே சமதுலை.

0: ஆரம்பிக்கலாமா?
1: பாட்டு சொல்லிட்டு நீங்க இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லணும். அப்புறம் நான் பாட்டு

0: அப்புறம் நீங்க சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு இன்னொரு ஒரு வார்த்தை சொல்வேன், அப்புறம் மறுபடியும் நீங்க பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் சொல்லணும். பாட்டு அப்படி சொல்லக்கூடாது, நீங்க மறுபடியும் பாட்டுல இருந்து சொல்லணும். பாட்டு புட்டு வாத்து அதுக்கப்புறம் தான்
1: என்ன
0: சொல்லுங்க. பாட்டு அப்புறம் நீங்க புட்டு சொன்னீங்க, அப்புறம் நான் வார்த்தை சொன்னேன், அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு வார்த்தை சேர்க்கணும், முதல்ல இருந்து சொல்லணும். பரவாயில்லம்மா, வாய்ப்புக்கு நீங்க நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கல்ல அதுவே பெருசு. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: இனிய மாலை வணக்கம் மேம்.
0: இனிய மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் சிங்கச்சோன் சென்னை ஆர்கே நகர்ல இருந்து.
0: சூப்பர் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம்.
0: ஓகே, சோ கேம் புரிஞ்சதா?
2: வாடிக்கை
0: நகைப்பு புன்னகை சிரிப்பு.
2: வேலை வாய்ப்பு நகைப்பு புன்னகை சிரிப்பு அழுகை.
0: அழுகை வேலை வாடிக்கை நகைப்பு புன்னகை சிரிப்பு அழுகை ஏமாற்றம்.
2: வேலை வாடிக்கை புன்னகை சிரிப்பு
0: நீர் நெருப்பு ஆகாயம்
3: கங்கை.
0: கங்கை நீர் நெருப்பு ஆகாயம் கங்கை மீன்.
3: நீர் நெருப்பு ஆகாயம் கங்கை நெருப்பு
0: நெருப்பா. நான் மீன் சொன்னேன்.
3: மீன் மேடம்.
0: அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை நீங்க சொல்லணும்.
3: மீனா மேடம். தண்ணீர்.
0: நீங்க முதல்ல இருந்து சொல்லணும்.
3: நீர் நெருப்பு ஆகாயம் கங்கை மீன் தண்ணீர்.
0: ஓகே, நீர் நெருப்பு ஆகாயம் கங்கை மீன் தண்ணீர் கடல்.
3: நீர் நெருப்பு ஆகாயம் கங்கை மீன் தண்ணீர் கடல் அலை.
0: அலை நீர் நெருப்பு ஆகாயம் நீர் நெருப்பு ஆகாயம் கங்கை மீன் தண் ணீர் கடல். கடலா சொன்னீங்க?
3: அலை
0: அலை. ஐயோ முடியல. சூப்பர் சார் சூப்பர்.
3: ஆகாயம் கங்கை மீன் தண்ணீர் கடல் அலை.
0: சூப்பர் சார் சூப்பர். வாழ்த்துக்கள் சார்.
3: தேங்க் யூ மேடம்.
0: தேங்க் யூ சார். தேங்க் யூ. நேரம் 5 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்னா. பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப் பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளாா்.

கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கு தாவேக்கா அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்படவுள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மக்களுக்கு வழங்கும் பையில் கூட தாவேக்கா அரசு ஊழல் புரிந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. குற்றங்களை தடுக்க தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பயிர்க்கடன்களை தாவேக்கா அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வெற்றி பெற 286 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் விஸ்வநாத் சுரேஷ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்ருக்க அனைத்து நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்கிறது. நான் ஏழு நேரம் 5:03 ஆயிட்டுருக்கு. நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்றைக்கி நம்ம ரெயின்போ மேடையில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு கடைக்கு எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லோரும் பயங்கரமாக ஜாலியாக ரெடி ஆகிப்போம். அதுவும் வந்து இதெல்லாம் சம்டைம்ஸ் வந்து நம்ம போகும்போது சில நம்ம யோசிச்சுட்டு போவோம், கண்டிப்பாக போனால் இந்த ஒரு திங்ஸ் மட்டும் தான் வாங்க போகிறோம், இதுதான் வாங்க போகிறோம், இதை தவிர்த்து வேறு எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணிட்டு போவோம். ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஏகப்பட்ட இது நிறைய டைம் அந்த பொருளை வந்து நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருப்போம், அவ்வளோ இருக்கும் வீட்டில். ஆனாலும் நம்ம கடைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அதே கை வந்து அது வாங்குறது தான் அப்படியே வந்து பரப்பரான்னு சொல்லிட்டு தேடும் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் என்னதான் வீட்டில் இவ்வளோ இருந்தாலும் அது என்னென்னு தெரியல, இந்த கடைக்கெலாம் போனேன் அப்படின்னா நான் எனக்கு வந்து இந்த ஒரு பொருள் தான் வந்து எப்பயுமே வாங்க தோணுது அப்படின்னா, இது மாதிரி வாங்கி வாங்கி வீட்டில் அவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன், ஆனால் வந்து எனக்கு எங்கள் இவ்வளோ தான் நினச்சாலும் இது வந்து கண்ட்ரோலே பண்ண முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி வீட்டில் நிறைய இருந்தாலுமே வெளியே போயிட்டு எப்பவுமே வாங்கக்கூடிய அடிக்கடிக்கு வாங்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ண வேண்டிய எண்கள் 298-6-00-3-8-2-9-5-2-0-5-5-4 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம், பேசலாம். நிகழ்ச்சியில் இது மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்திரியாக இருக்குது. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து சக்தி ஸ்ரீ அண்ட் தீக்ஷிதாவோட குரல்களில், பிரதீப் குமாரினுடைய வரிகளில், சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ FM 91.4 எல்லாமே எப்பவுமே சமதோல்

0: 5 மணி 9 நிமிஷம் ஆகிட்டுருக்கு, 2 மணி கேட்டுருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் வந்து வீட்டில் எவ்வளோ அந்த ஒரு சில பொருட்கள் வந்து வாங்கி வாங்கி சேர்த்து வச்சாலும் கடைக்கு போனால் நான் இது தான் கை வந்து வாங்குறதுக்கு போகுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து வாங்கி வாங்கி வீட்டில் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் வாங்கி வாங்கி சேர்த்து அந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டுட்ருக்கேன். நீங்களும் நிகழ்ச்சி கால் பண்ணலாம், பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986000038, 2952555454 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியோட முதல் காலர் யார், இங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேம், சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம். மேடம் இன்னதான் தெண்களுக்கு அது பிடிச்சது, அது வலையில பொட்டுல நெய் பாலிசு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: அதனால எவ்வளவுதான் இருந்தாலும் அதை போயிட்டு நீங்க வாங்கிடுறீங்க.
1: கரெக்டா வருவாங்க, அவருக்காக வாங்கி பண்ணுவேன், நான் வாங்கி போடுறேன்.

0: மேடம், வீட்டுல ஒரு அடிக்க வச்சீங்களே உணர்த்தினா அது ஒரு ஆபத்தான மேடம். அந்த படம் எல்லாமே வாங்க சொல்லணும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது ட்ரெயின் வழி ரொம்ப விரும்பி போனோம், அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அக்கா திட்டம் ஏன் அடிக்கடி வச்சு பாஸ் அக்கா எனக்கு ஒரு ஆபத்தான சொல்லி கவனம் மேடம். அது வெளியே போகும் வெளி பார்த்து நேற்று வாங்கி வச்சுக்கேன். எல்லாத்தையும் அது வந்து ஆசிரியர் உங்களுக்கு நிறைய வராது மேடம். எவ்வளவு வாங்கினா கூட அவங்க பாக்கணும். ட்ரெஸ் கூட துணி கூட
1: சொல்லுங்க சார்.
2: நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசனை திரவியங்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அது நிறைய இருக்கும். மருத்துவரை பயன்படுத்துவாங்கட்டாங்க அலசிருக்கு, ஆனாலும் வாங்கி வாங்கி வைப்பேன் மேம். எங்கடா போனா அது போனா அதுதான் தோணும் எனக்கு வாங்கணும்னு. ஆனா கண்டிப்பா வாங்கறேன். இது இப்ப கூட இன்னைக்கு கூட அக்கா பொண்ணு சவுதியில இருந்து வந்துருக்கு, அவன் ஒண்ணு வாங்கினு வாய்ப்போம். இருந்தாலும் ஆனா இப்ப வந்து எங்க பையனுக்கு அப்பவும் காலியா வேலை, பையனுக்கு காலேஜ் போறதா கொடுத்துடுறேன். எனக்கு யூஸ் பண்ணா ரேரா யூஸ் பண்றேன், ஆனா இப்ப கூட அந்த வாசனை தெரியும், பார்த்தனும் வாங்கணும்னு தோணும்.
1: ஓகே ஓகே,
2: நன்றி நன்றி.
1: ஓகே சார், நன்றி நன்றி. கால்
2: நன்றி நன்றி நன்றி.
1: அடுத்து நேர் யாரு பாக்கலாம்? வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், நல்லா இருக்கேன் சார். யாருங்க பேசுறீங்க?
3: செந்தில் கண்ணன் பேரன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: நான் கெடிகாரம் வாட்ச் இருக்குல்ல மேடம், வாட்ச் அடிக்கடி போனா எங்க போனாலும் ஒரு வாட்சா வாங்கிடுவேன். திடீர்னு ஆன்லைன்ல போட்டாலும் வாட்சா வாங்கிடுவேன், கடையில போனாலும் பார்த்து வாங்கிடுவேன். அதுமாதிரி பார்த்தா நிறைய இருக்கும். ஏன் அது மாதிரி வாங்கி வச்சிருக்கேன்னு கேப்பாங்க. அதுக்காக பழக்கம் துணிமணியில பார்த்தா கைவி சட்டை, அது அது மாதிரி கைவி எப்ப போனாலும் கைவி வாங்கிட்டு
1: வந்துடுவேன்.
3: அது மாதிரி வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறமேல அந்த பேஸ்புக்ல கமெண்ட்டுக்கு வரமாட்டேங்க மேடம். அது கமெண்ட் எல்லாம் போடணும் எப்படி மேடம் போடணும்? அதுல
1: அது நாங்க ப்ரோக்ராம்ல நான் அப்டேட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வரும் சார். அப்ப நீங்க பண்ணலாம். ஓகேவா? இப்ப நாங்க வந்துட்டு கால் மட்டும் எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா?
3: சரி மேடம்,
1: சரிங்க சார். நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்து நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேன் சார். யாரு எங்கன்னு சொல்லவே இல்லையே.
4: அடையாளம்பட்டுல இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
4: மேடம், எனக்கு தேவையான பொருள் போஸ்ட் கார்டு வாங்குவேன், விவாத் பார்ட்டி போறதுக்கு பேசுவோம். அப்புறம் எனக்கு முக்கியமான பொருள் என் பேச்சுங்க வருவாளுங்க, அவளுங்களுக்கு நகை பாலிசு வலியில் அப்புறம் பொம்மை இதெல்லாம் கூட வாங்கி கொடுப்போம் மேடம்.
1: ஓகே சார், ஓகே. நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் கால் பண்ணலாம், பேசலாம். நம்ம இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோதான் வீட்டில் வந்து இந்த பொருள் இருந்தாலும் திரும்ப திரும்ப கடைக்கு போகும்போது அது என்னவோ தெரியல, எனக்கு வந்து திரும்ப அதை தான் வாங்குறதுக்கு வந்து தோணுது, அதை வந்து என்னால் நிறுத்தவே முடியல அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படி அடிக்கடிக்கு வாங்குற பொருள் என்ன அப்படின்னு சொல்லி வந்து நான் கேட்டுட்ருக்கேன். கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2980638 2952 5205544 அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக செக்க சிவந்த வானம் திரைப்படத்திலிருந்து ஏரகமனோட வாய்ஸில் ஏரகமனோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்போ மிஸ் சமதுல.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரமாக இந்த மாதிரி 20 நிமிஷம் ஆயிட்டுருக்கு, ரெயின்போ மழை கேட்டுட்ருக்கீங்க, நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேசிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன தான் வீட்டில் எவ்வளோ பொருள் வச்சுருந்தாலும் திரும்ப திரும்ப எப்போல்லாம் கடைக்கு போகிறோனோ அப்போல்லாம் வந்து இந்த பொருள் வாங்காமனாலும் இருக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாங்குகிற அந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லி வந்து நான் கேட்டுட்ருந்தேன். அடுத்த நேர் யார் இங்கே வந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: சூப்பர் சார், சொல்லுங்க சார்.
1: வீட்டுக்கு போகும்பொழுது வீட்லயே இருக்கு, பட் பாக்கும்பொழுது ரொம்ப அழகா இருக்கு, நமக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறமா இந்த டிரெஸ் இருக்கு பாத்தீங்களா மேம், குறிப்பிட்ட இந்த டிஷர்ட்டா இருக்கட்டும், ஜீன்ஸா இருக்கட்டும், ஆஃபர் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு போடுவாங்க. பட் ஏற்கனவே வீட்டுல இருக்கும், சரி இருக்கட்டும், நம்ம என்ன வாங்க போறோம், அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கி வைப்போம். வீட்டுல சொல்லுவாங்க, சந்திரசேகர் ஏற்கனவே இது இருக்கடா, சந்திரசேகர் ஏன் வாங்குற அப்படின்ட்டு. அதுக்கு நான் சொல்லுவேன், இல்ல இருக்கட்டும் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் முன்னாடிக்கு இப்ப எவ்வளவோ கம்மி பண்ணிருக்கேன், பட் இன்னும் அது பத்தாது, இன்னும் கம்மி பண்ண நான் ஃபீல்
0: பண்ணேன். நன்றி நன்றி, கால்
1: பண்ணி.
0: அடுத்த நேரம் யாரு பாக்கலாம்? வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஓகே, ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன தான் நம்ம வீட்டில் வந்து நிறைய பொருட்கள் இருக்கும், ஆனாலும் வந்துட்டு நம்ம திரும்ப கடைக்கு போகும்போது கை வந்துட்டு இதை தான் வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். அது மாதிரி இருந்தாலும் என்ன தான் நீங்கள் பிளான் பண்ணி போனாலுமே நீங்கள் கடைசியில் வந்து அதை தான் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி சில பொருட்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி சேர்த்துட்ருக்குற அந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். கால் பண்ணலாம், 298-6-00-38, 298-5-2-0-5-4 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராமோட வாய்ஸில் தாமரையுடைய வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இது இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 91.4 ராமையப்பமை சமதுள்ள

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்காதமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டு இல்லடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரமாய்ந்த மணி 30 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. ரெயின்போ மாடி கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் கேட்டு நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் வந்து வீட்டில் நிறைய பொருள் இருந்தாலும் சரி, ஆனால் கடைக்கு போனால் திரும்ப திரும்ப அந்த ஒரு பொருள் தான் நம்ம வாங்குவோம் இல்லையா? என்ன தான் கண்ட்ரோல் போனாலும் முடியவே முடியாது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டு இருக்க அந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சிக்கு நீங்களும் கால் பண்ணணும், பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986003828 2952 5205554 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம், கிழக்கு தமிழ் ராஜசேகர் மேடம்.
0: ராஜசேகர் சார், சொல்லுங்கள் சார்.
1: என்ன தலைப்பு மேடம் அடிக்கடிக்கு?
0: நீங்கள் வீட்டில் இருந்தாலுமே திரும்ப திரும்ப கடைக்கு போகும்போது அந்த ஒரு வாங்குற ஒரு பொருள்.
1: பெண்ணு மேடம்.
0: ஓகே.
1: அடிக்கடிக்கு பெண்ணு தேவைப்படும், எங்கேயா வச்சிருவோம் தேடுவோம், அதனால அதை அதுக்கு வாங்குவோம். அப்புறம் இந்த ரீசார்ஜ் இருக்குல்ல, அந்த அது பெருனா சார்ஜர், அது எங்கன்னா போகும்போதுனா மறந்து வச்சுட்டு போயிடுவோம், கையிலே வச்சுட்டு போவோம். அதுதான் 2-3 வாங்கி வச்சிருக்கேன்.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணி.
1: ஓகே மேடம், தேங்க் யூ.
0: நன்றி. அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம், ராஜலட்சுமி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன். நான் வந்து சாப்பிடணும் சாப்பிடலையோ, ஃப்ரெஷ்ஷா காய் காயில இருந்துச்சுன்னா வீட்டுல இருந்தா கூட அதை வாங்கிட்டு வந்து வச்சிருவேன், பார்ப்பேன். அதே மாதிரி பழம், பழமும் காயும் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு வர மாசு வராது.
0: ஓகே, நன்றி நன்றி மேம் கால் பண்ணி. அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கில் இருந்து சார் சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் மேடம்,
0: சொல்லுங்க சார்.
3: அதாவது நம்ம அடிக்கடி வாங்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தா அந்த ரிமோட் தான்.
0: வீட்டுல இருந்தாலுமே திரும்ப போய் கடைக்கு போகும்போது ரிமோட் வாங்குவீங்களா?
3: ஆமா, அது அடிக்கடி உடஞ்சி போன ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு வாட்டியா வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்.
0: ஓகே, ஆமா, நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு,
3: நன்றி.
0: அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன்.
0: முருகன் சார், சொல்லுங்க சார்.
4: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க சார்.
4: எனக்கு இது டாபிக் சொல்லுங்க.
0: அதாவது வீட்டில் நீங்கள் இவ்வளோ ஒரு சில பொருள் வீட்லேயே இருக்கும், ஆனாலும் நம்ம கடைக்கு போனாலுமே திரும்ப திரும்ப அந்த பொருளை தான் வாங்குவோம் இல்லை, அந்த மாதிரி நீங்கள் வாங்குற பொருள்.
4: அப்படி வாங்குற பொருள்டா, இந்த சார்ஜ் நம்ம வந்து சார்ஜ் ஒயர் ஃபோனுக்கு இருக்க இருக்குல்ல மேடம், அந்த ஒன்று ஒயர் தான் மேடம். நான் வந்து இருக்கேன், அது இருக்கிறப்பா கொஞ்சம் லைட்டா தான், கொஞ்சம் லேட்டா கொஞ்சம் பழச வேணாலும் என்னோட என்ன வந்து பழச இருக்கு போனுக்கு வந்து கரெக்டா இருக்காது, நம்ம புதுசா தான் நல்லா இருக்கு அப்படின்னு. இந்த போன் சார்ஜ் வருதான் மேடம், நான் அடிக்கடி பார்த்தோம்னா வாங்கிடுவோம். இது கொஞ்சம் நீல குட்டி ஒயரா இருக்கு, கொஞ்சம் நீல ஒயரா வாங்கிடுவோம் அப்படின்னு அடிக்கடி வாங்குறோம். அப்புறம் அதுக்கு கொஞ்சம் இது ரொம்ப போட்டோம்னா கரெக்டா வருங்க, போனுக்கு மிஸ் ஆகுமா அப்படின்னு. இந்த போன கம்பெனி பார்த்து 100 ரூபாய் அப்படியே வாங்க மேடம், சார்ஜ் ஒயர் தான் அதிகமா நாங்க வாங்கிருக்கோம் இருக்கிறதுலயே.
0: ஓகே சார், ஓகே, நன்றி நன்றி கால்.
4: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: ஓகே, நேரில் நீங்களும் நிகழ்ச்சி கால் பண்ணலாம், பேசலாம். 2986003828 2952 5205554 அப்படிங்கிற எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக குஷி திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் அண்ட் சின்மையோட வாய்ஸில் உங்களுக்காக மதன் கார்க்கியோட வரிகளில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. எழுதுறேன் 91.4 இயலாமே எப்போ மிஸ் சமதோட.

0: நேரமாக மணி 39 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு ரெயின்போ மாடி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டில் எவ்வளோ தான் பொருள் இருந்தாலும் திரும்ப திரும்ப கடைக்கு போகும்போது நீங்கள் வாங்குற அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கே
1: பேசுறீங்க? ஆனந்த் மேடம்,
0: சொல்லுங்க சார்.
1: வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு மேடம்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்க சார்.
1: வீட்டில் முட்டை இருக்கும் மேடம், ஆனால் எப்போ நான் கடைக்கு போனாலும் முட்டை ரெண்டு முட்டையாக வாங்கிட்டு வந்து வச்சிருவோம் மேடம்.
0: ஓகே ஓகே.
1: ஒய்ஃபை திட்டுவாங்க, வீட்டில் தான் இருக்கேன், வாங்கிட்டு வந்தம்பாங்க. அது எனக்கு ஒரு இது போல மேடம், எந்த போல வேணாலும் அதை விடமாட்டேன் மேடம். ரெண்டு ரெண்டாவது வாங்கிட்டு வந்தாலும் ஒன்னாவது வாங்கிட்டு வந்து வச்சிருவோம்
0: மேடம். ஒரு நிம்மதி.
1: ஆமா மேடம்.
0: ஓகே சார், நன்றி நன்றி சார்.
1: நன்றி மேடம்.
0: ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம்,
2: யார் இங்க
0: பேசுறீங்க?
2: அடுத்தபடி அந்த பிளாஸ்டிக் பூ எல்லாம் இருக்குல்ல மேடம்,
0: அது வாங்கிட்டு வந்துருவீங்க?
2: அதெல்லாம் அந்த வீட்டு அழகுக்கு வாங்கி வந்துருப்போம் மேடம்.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணது.
2: நன்றி மேடம்.
0: அடுத்த நேரம் யாரு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
3: வணக்கம், நான் வந்து தேவராஜ் பேச

0: அம்பத்தூர்ல இருந்து.
1: சொல்லுங்க சார்.
0: பேர் எனக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்குறது, எனக்கு வேலையா போச்சு மேடம். எப்போ போனாலும் இந்த டாய்ஸ் வேணும் இந்த டாய்ஸ் வேணும்ட்டு சொல்ல, இந்த சாட்டலைட்டு டாய்ஸ் இதுங்க தான் இருந்துச்சு. எவ்வளவு டாய்ஸ் இருந்தாலும் இதை ஒண்ணு வாங்கிட்டு வரணும் வரும்போது அந்த மாதிரி.
1: ஓகே சார்,
0: வாங்கிட்டு வந்து கொடுத்தாதான். தேங்க்ஸ் மேடம்.
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.

0: நிறையா ஒரு நாலஞ்சு சாக்லேட்டை வாங்கினு வந்து வச்சிருவேன், கேட்கறப்ப எடுத்து கொடுப்பேன். அது எனக்கு ஒரு பழக்கம், எங்க போனாலும் சாக்லேட் வாங்கிடுவேன்.
1: ஓகே சார், ஓகே, நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நெச்சிக்கன் திரைப்படத்திலிருந்து சிஸ்டீரமோட வாய்ஸில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நிந்திரங்கள் 91.4 ஆமே எப்பவுமே சமதுள்ள

0: 7:17 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மாடி கேட்டுட்ருக்கீங்க நிகழ்ச்சியில். நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வீட்டில் வந்து இது எவ்வளோ தான் அந்த பொருள் இருந்தாலுமே, திரும்ப கடைக்கு போனாலும் திரும்ப திரும்ப இந்த ஒரு பொருளை தான் வந்து எனக்கு வாங்க தோணுது அப்படின்னு, நமக்கு வந்து சில பொருட்கள் இருக்கும் இல்லையா, வாங்குவோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டுட்ருக்கேன். சரி, நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் இங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: இருந்து சண்முகத்தில் பேசுகிறேன் மேடம். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க பொருளை கேட்டாலே சந்தோஷமா இருக்கு.
0: எனக்கும் ரொம்ப சந்தோஷம்.
1: மார்க் எடுக்க போனாலும் இந்த மாம்பழம் வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம். வீட்டுல ஒரு தடவை வாங்கினா சொல்லல அப்படின்னு கேட்டினா கூட திருப்பி திருப்பி நம்ம அந்த லைன்ல போகும்போது மாம்பழம் வண்ண வா வான்னு கூப்பிடுது. மாம்பழம் வாங்கிட்டு வந்து வீட்டுல தட்டுது இல்லாம இருக்குது.
0: அதே
1: மாதிரி மார்க்கெட் போனா சக்கரை வள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்துடும் மேடம். ஒரு ரெண்டு தடவை வாங்கின போதான் போறப்பெல்லாம் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்துருக்கேன். ஒரே போராட்டமா இருந்தது. உனக்கு பிடிக்கலன்னா நாங்க சாப்பிட போறோம் அப்படின்னு
0: சொல்லிடுறேன். நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க?
2: கோயம்புல இருந்து பார்த்திபன்.
0: சொல்லுங்க சார்.
2: அதான் பொருள் என்ன பொருள் வாங்கினீங்க அதுதானே மேடம்?
0: ஆமா சார்.
2: அதாவது இப்ப வந்து ரொம்ப வேக்காடா இருக்கும், ஃபேன் வாங்குவோம் மேடம். அது வந்து ரெண்டு ஃபேன் வாங்கிட்டு இருப்போம், டவர் ஃபேன் ஒண்ணு, டேபிள் ஃபேன் ஒண்ணு.
0: ஓகே,
2: அது மாதிரி நிறைய வாங்கிருக்கோம் மேடம். ரெண்டு மூணு வாங்கிருக்கோம்.
0: ஓகே சார், ஓகே, நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வீட்டுல
3: நாய்க்குட்டி ஒரு மூணு குட்டி இருக்குமா, அதுக்கு டெய்லி ரொட்டி வாங்கி வச்சிருப்பேன், இருந்தாலும் மறந்துட்டு திருப்பியும் நம்ம நைட்டு வாங்கிட்டு போடுவேன். அதுதான் நமக்கு இது.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாரு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
4: இனிய மாலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டூர் துறை பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
4: எனக்கு வந்து ஏதாவது நான் பக்கத்துலதான் நகரத்துலதான் வசிக்கிறேன், இருந்தாலும் நான் வண்டி ஆட்டோ ஓட்டுறதுனால அன்னன்னைக்கு தேவைக்கு வாங்கிட்டு வந்துருவேன். இருந்தாலும் நான் அதிக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏதாவது சுகர் இல்லாத ஒரு பிஸ்கட் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வரிக்கி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். திடீர்னு வீட்டுல யாரு இல்லையா அப்படின்னாலும் நம்ம அதை வந்து ஒரு பாலில் நினைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி வண்டியிலயும் வாங்கி வச்சுக்குவேன். வச்சுக்கிற நேரத்துல போற இடத்துல சாப்பிட முடியலன்னா அதை எடுத்து சாப்பிடுறது என்னுடைய வழக்கம்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த பாடல் உங்களுக்காக மான் கராத்தே திரைப்படத்தில் அனிருத் அண்ட் சுனிதி சௌஹானுடைய குரல்கள்ல உங்களுக்காக பாடல் வந்து கேட்டு இணைந்திருங்கள். 101.4

நேரமாயிரம் மணி 54 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ரெயின்போ மலை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நிறைய நேரம் வந்து நேர்கள் வந்து எல்லாருமே வந்து நல்லாவே பதில் சொன்னாங்க. அவங்க வந்து அடிக்கடிக்கு வீட்டில் வாங்கி சேர்க்குற அந்த பொருள் என்ன, வீட்டில் என்ன தான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அப்படி சொல்லப்போனால் நானும் எனக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் வந்து சாரீ தான் வந்து எங்கே எவ்வளோதான் வீட்டில் வந்து இருந்தாலுமே கடைக்கு போகும்போது இந்த சாரீ ஏதாச்சும் ஒன்று கண்ணில் படும்போது அதை வாங்காமல் இருக்கவே முடிய மாட்டேங்குது. அதனால் அதுதான் வந்து நான் அடிக்கடிக்கு வாங்குகிற ஒரு பொருள் அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி எல்லாருக்குமே அது வந்து இருக்கும்ல, இவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ண நினச்சாலும் சம்டைம் வந்து முடியவே முடியாது. ஸோ இதோட இந்த நிகழ்ச்சியை வந்து நான் நிறைவு செய்ய நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக ரிமோ திரைப்படத்தில் இருந்து அனிருத் ரவிச்சந்திரோட வாய்ஸ் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4 எல்லாமே எப்போ மிஸ் சமதோலா.

0: We then start the fire, a single by Billy Joel from the album Stormfront, released in around 1989, and a song which was not very, he was not very happy writing, or the way the melody took it, he was not very happy about the melody part of it and felt like a dead's drill. However, there is a difference of opinion. Critical reception was a mixed response, and yes, it was also stated as a promising return of Billy Joel in a rockier mode, with a very word song cramming in references to virtually every major figure and event in the 20th century. And after all, the message of the lyrics is foggy, confused, but still, there is certainly something that brought him back into the charts. And if you notice, there's a lot of rapid fire happening around with the lyrics out in this particular song, and every stanza has people and events mentioned. Although there's wide, it was also noted that he actually captured every major image, every major event, personalities of the half century into a 3 minute song. What an incredible feat to achieve there, and was pure information overload. A song that assumed that we knew a lot of things about what he was singing about, but what was truly alarming was the realization that as listeners for most part understood didn't understand probably the references out there. A song which also had a music video to it. Parodies and takeoffs have been based on this song, often expanding to the events that have occurred. And there have been covers of this song also by various groups and bands. And a song probably certainly a song of this type he thought he'll never write back again, is what he said. And that was a wonderful song to go, and hope Shiv Kumar sir, you were happy listening to that wonderful number. With that, in a short time at 6:30, it's time for us to go at for Man Lasedigal. Until then, get tuned in to listen to Drive Time at 6:40 again. Stay tuned in with me, RJ Annie, live from the studios out here. Time for Mani Lasedigal in a short while.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கூட்டுறவுத்துறை சார்பில் நடத்தப்படும் பாரத் டாக்ஸியின் வெற்றியை அடுத்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாரத் டாக்ஸி சிறப்பாக செயல்படுவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இது 500 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தாா்.

0: தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து நிர்வாகக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சாலை கட்டமைப்பு வசதிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாமல்லபுரத்தை அடுத்த நெம்மேலியில் முதலமைச்சர் இதுகுறித்து விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு மின்வேலிகள் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கேமராக்கள் முதல் முறையாக தமிழகத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் நீர் தெளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று புதுக்கோட்டையில் பொன்னமராவதி கூடலூர் இடையே சிறப்பு பேருந்து வழித்தட நீட்டிப்பு வசதிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாணவர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த போக்குவரத்து வசதி தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு முகமது பர்வேஸ் கூறினார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு உத்தரவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் திமுக பகிர்ந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்துள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுழஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற முயற்சி மேற்கொண்டாலும் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே பி ராமலிங்கம் கூறினார். பயிர்க்கடன்களை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் விவசாயிகளின் கவலையை போக்கும் வகையில் தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்காள கடலோரப் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 8:30 அளவில் தெற்கு ஜார்க்கண்ட் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா பகுதிகளில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: இதற்கிடையே நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கடும் குளிர் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 வாரமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று காலை முதல் கூடலூர் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் சாலை

0: கடையோர வியாபாரிகள், பல்வேறு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த உணவு பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயு முற்றிலுமாக அகற்றப்பட்டது. 17 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக நவீன உபகரணங்களை பயன்படுத்தி அமோனியா வாயுவை அகற்றும் பணியில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த 3 நாட்களாக தொழில்நுட்ப வல்லுநர்களின் உதவியுடன் அமோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அகற்றப்பட்ட அமோனியா வாயு டேங்கர் லாரியில் நிரப்பப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஓசூரில் உள்ள சுத்திகரிப்பு ஆலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் கன்னிகைப்பேர் கிராம மக்களிடையே பெரும் நிம்மதி ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தொழிற்சாலையின் குழாய்களில் எஞ்சியுள்ள அமோனியாவை முழுமையாக அகற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கந்தக அமிலம் மற்றும் தண்ணீர் பயன்படுத்தி அமோனியாவை செயலிழக்க செய்யும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 3வது நாளாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
1: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு மானிய விலையில் இயந்திரங்களை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் இன்று வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி பிரியா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசினர் கலைக்கல்லூரியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் மேகமலையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த தங்கும் விடுதிகளுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். சென்னை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று வழங்கினார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாதவரம் பகுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளிக் கணக்கில் மங்கோலியாவின் லக்கம் டிசன் பட்டாரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய் ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்லுது. நான் யானை நேரம் 7:01 ஆயிற்றுக்க நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற பாடல்கள் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நான் சொல்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களோட விருப்பமான பாடல்களை நீங்கள் வந்து கேட்கலாம். உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கேன். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6000-3 8, 298-5205-54 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக ஜலின் ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து நரேஷ் ஐயா ஷேயா கோஷலோட குரல்களில் வாலினுடைய வரிகளை ஏ ரஹ்மானோட இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நீந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: நேரம் வேறு மணி 8 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களோட விருப்பப்பாடல் தான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நிகழ்ச்சியில் முதல் நேர் யாருங்கிறது தன்னுடைய விருப்பப்பாடலை கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம் சார். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: படம் வந்து கண்டுகொண்டேன்
0: ஓகே.
1: வந்து கண்ணா மூச்சியே மேடம்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல்
1: நன்றி.

0: அண்ணா வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுண்ணே.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி வழக்கம் போல, ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபுவோ சுபியாந்தோ அவரை வரவேற்றார். அந்நாட்டு அதிபருடனும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் பின்னர் வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தும் செல்கிறார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள மாநில பிஜேபியின் கோரிக்கையை ஏற்று இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெரிவித்தார். கேரளத்தில் ரயில் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் எண்ணத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையொட்டி 300 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக யோகா உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது.

தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா உதவிடும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 3 லட்சம் கோடி ரூபாய் அளவில் இருந்த வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் தற்போது 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்திற்கு டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் சிந்தனைகள் வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தேசப்பற்று, தியாகம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை என்றும் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க சர்வதேச ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய போதைப்பொருள் தடுப்பு முகமையின் தலைமை இயக்குநர் திரு அனுராக் கர்க் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு முகமைகளின் 2 நாள் கூட்டத்தை இன்று குவஹாத்தியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப்பொருள் தடுப்பு குறித்து விவாதிப்பதற்கென காணொலி பணிக்குழு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு அனுராக் கர்க் கூறினார். கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த விபத்து குறித்து 2 வார காலத்திற்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு கர்நாடக அரசு தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே தொடர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உணவு தானியம் வழங்கப்படும் என்று புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தினை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கோரியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய நடைமுறைகளின்படியே திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் நாளை மறுநாள் வரை அதி கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாசிக்கில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நிலைமையை மாநில அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். இதற்கிடையே மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொங்கன் மண்டலத்தில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவாவில் அடுத்த 6 மாதங்களுக்குள் 100 செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஸ்வஜித் ரானே கூறியுள்ளார். பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அசாமில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தேயிலை தொழிலாளர்களுக்கு நில உரிமைக்கான பட்டா வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஸ்வர் தேலி கூறியுள்ளார்.

இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், இதன் மூலம் 250 தேயிலை தோட்டங்களின் தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்றார். ஏற்கனவே 106 தேயிலை தோட்டங்களில் பணியாற்றும் 28,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ரமேஸ்வர் தேலி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் 2 தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் 3வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். சோஃபியான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து நேற்று முன்தினம் தொடங்கி பாதுகாப்பு படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இலங்கை சிறையில் நேரிட்ட வன்முறை சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 அதிகரித்துள்ளது. கொழும்பில் உள்ள சிறையில் இரு தரப்பினருக்கிடையே இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் இதில் 100-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 13 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் டேனியல் ஸ்டீவன்சனை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியின் முடிவில் அவர் 21 புள்ளிகள் பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சப் ஜூனியர் ஹாக்கி தேசிய முகாமில் பங்கேற்பதற்காக 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ளவர்கள் சண்டிகரில் வரும் 7ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள முகாமில் பங்கேற்கின்றனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி இன்று எடின்பர்கில் நடைபெறுகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய்ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவின் லாக்கம் சென் பாட்டரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய்ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மணி 43 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் திறன் விருப்ப பாடலாம் யார் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சார், சொல்லுங்கள் சார், என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: ரிதம் படத்திலிருந்து காற்றே என் வாசல் வந்து என்ற அருமையான பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நீந்திருங்கள்.

0: ரெயின்போ சாட் பாஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஒரு ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஆஜி அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் செங்குண்டாத்து கோணிமேட்டில் குமார் பேசுகிறேன்.
0: ம், சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும்?
1: ஆ, படம் பார்த்தீங்கன்னா வந்து இணைந்த கைகள் படம்.
0: ஓகே.
1: அன்பு நேரம் தென்றல் காத்து அந்த பாடல் போடுங்க மேடம்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல்.
1: வாய்ப்பு ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி.

1:55 மகாராஜா ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய நேர்கள் உங்களோட விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக மகாநதி திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே செமதோடு.

0: நேரம் 8 மணி, தொடர்பது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபுவோ சுபியாண்டோ அவரை வரவேற்றார். அந்நாட்டு அதிபருடன் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் பின்னர் வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தும் செல்கிறார். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கூட்டுறவுத்துறை சார்பில் நடத்தப்படும் பாரத் டாக்ஸியின் வெற்றியை அடுத்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாரத் டாக்ஸி சிறப்பாக செயல்படுவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இது 500 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே தொடர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உணவு தானியம் வழங்கப்படும் என்று புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தினை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் கடிதத்தில் கோரியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய நடைமுறைகளின்படியே திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு மின்வேலிகள் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கேமராக்கள் முதல் முறையாக தமிழகத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் நீர் தெளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய தவைக்க அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு உத்தரவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையும் திமுக பகிர்ந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்துள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற முயற்சி மேற்கொண்டாலும் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாக

திரு கே பி ராமலிங்கம் கூறினார். பயிர்க்கடன்களை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் விவசாயிகளின் கவலையை போக்கும் வகையில் தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்களை வரன்முறைப்படுத்தும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு மேலும் ஓராண்டு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 2011 ஆண்டுக்கு முன்னர் கட்டப்பட்டு இயங்கி வரும் அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இன்று தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரை அதற்கான இணையதளத்தில் கட்டிடங்களை வரன்முறைப்படுத்த விண்ணப்பிக்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 13 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் டேனியல் ஸ்டீவன்சனை வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய்ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் லாக்கம் சென் பாட்டரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய்ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென்னிங் ஹாங்கை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் முடிவில் அவர் 21 புள்ளிகள் பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய வணக்கம் சொல்றது நான் யாழினி. நேரம் 9:16 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல் பாடல் சகுனி திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ், சோனு நிகம் அண்ட் சைந்தவியோட குரல்களில், நாமத்துக்குமாரோடைய வரிகளில், ஜி வி பிரகாஷினுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

தாண்டவம் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 9:28 ஆயிட்டு ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நானி திரைப்படத்திலேருந்து விஜய் பிரகாஷோட குரலில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

மயக்கம் என்ன திரைப்படத்தில் இருந்த பாடல் கேட்டு முடிச்ச இந்த நேரம் 9:38 ஆயிட்டு, ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக உள்ளம் திரைப்படத்தில் இருந்த உன்னிகிருஷ்ணனோட குரலில் உங்களுக்காக பாடல் வந்துருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4 இல் அமையப்பமி சமதுள்ள

கடல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 9:48 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நண்பன் திரைப்படத்திலிருந்து ஹேம்சந்திரன் அண்ட் முகேஷோட குரல்களில் நாமத்குமாரோட வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

நேரம் 9:54 ஆயாச்சு. நம்ம ரெயின்போ ராகங்கள் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாம் உங்களுக்காக மாற்றான் திரைப்படத்திலிருந்து, ஜாவேத் அலி அண்ட் மகாலட்சுமி ஐயரோட குரல்களில், ஹாரி ஜெயராஜனுடைய இசையில், மதன் கார்கினுடைய வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

நேரம் 10 மணி 1 நிமிஷம் ஆயிட்டுக்க. நீங்கள் கேட்டுட்டுக்கிறேன் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் நிலவில். இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்த, நீங்கள் கேட்டு ரசித்த நிறைய பழைய பாடல்கள் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக 1001 திரைப்படத்திலிருந்து. டிஎம் சவுந்தரராஜன் பிசுசிலாவோட குரல்களில், கண்ணதாசனுடைய வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்ச இந்த நேரம் 10:10 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவன் கேட்டுட்ருக்கீங்க நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக. நாடோடி திரைப்படத்தில் இருந்து எல்லாரீஸ்வரி பி சுசிலாவோட குரல்களில் கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

ராம்பு திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்டு முடிச்சிருந்த நேரம் 10:17 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் எல்லாத்த பாடலும் உங்களுக்காக இரு வல்லவர்கள் திரைப்படத்தில் இருந்து டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலாவோட குரல்களில் கண்ணதாசனுடைய வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 10:26 ஆயிடுச்சுக்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரூபாய் நாற்று திங்கள் நான் நிலவில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பூம்புகார் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகியோட குரல்களில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

பனிப்பிரவி திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டு முடிச்ச இந்த நேரம் 10:41 ஆயிட்டு ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மோட்டா சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலிருந்து பி சி சிலா, பி பி ஸ்ரீனிவாசோட குரல்களில் வாலினுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்தில் பாடல் கேட்டு முடிச்சு அந்த நேரம் 10:48 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக சித்தி திரைப்படத்தில் இருந்த பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரியோட குரல்களை, கண்ணதாசனுடைய வரிகளை, எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையில பாடல் மாதிரியாக கேட்டு நினைந்திருங்கள்.

ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 10:53 ஆயாச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிறைவு பாடலாக உங்களுக்காக எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. டி எம் சவுந்தரராஜன், பி சி சிலாவோட குரல்களில், வாலினுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய, ராமமூர்த்தியினுடைய இசையில் உங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. இதோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறது நான் யாழினி. தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதோலை.

0: Good night.
1: பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பண்பலை 101.4 தரைவழி ஒலிபரப்பு இரவு 11 மணி முதல் காலை 5:55 வரை இராது. நியூஸ் ஆன் ஆர் ஆப்பில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

இரவு நேரம் மனசு கொஞ்சம் அமைதியை தேடும் நேரம், நினைவுகள் பேசும் நேரம், இசை மட்டும் நம்மோட தோழனாக மாறும் நேரம். இந்த இனிமையான இரவு வேளையில் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சி வித் பாரதி தமிழ் பண்பலையில். உங்கள் இரவை இன்னும் இனிமையாக்க தமிழ் திரை இசையின் தலை சிறந்த இசையமைப்பாளர்களின் மனதை வருடும் மெலடிகளை ஒன்றாக கொண்டு வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இப்போ நாம் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். வாங்க இசையோடு மனசையும் மயக்கலாம். இது உங்கள் மனசு மயங்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் அண்ணாத்து திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் மற்றும் சித் ஸ்ரீராம் குரலில், யுகபாரதி வரிகளில், டி இமானின் இசையில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்று முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நேரம் 11:11 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில் நினைஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நிறைவா பாட்டை கேட்ட பாடல் என்னன்னு பார்த்தோம்னா அன்பே ஆறுயிரே திரைப்படத்திற்காக மயிலிறகே அப்படிங்கிற பாடல் தான் கேட்டீங்க. மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரல்ல, வாலியின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானின் இசையில. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மாமன்னன் திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் மற்றும் சக்திஸ்ரீ கோபாலன் குரலில், யுகபாரதி வரிகளில் ஏஆர் ரஹ்மானின் அற்புதமான இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வித்மி ஆர்ஜே ராஜா.

நேரம் 11:23 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் நினைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்ட பாடல் ஜோ திரைப்படத்திற்காக ஆனந்த் அரவிந்தாக்ஷன் குரலில், விக்னேஷ் ராமகிருஷ்ணா வரிகளில், சித்து குமார் இசையில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கோ திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில், பா விஜயின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் அற்புதமான இசையில். இரவு வேளையில் அற்புதமான பாடல்களை கேட்டுட்ருக்கீங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நேரம் 11:32 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில மனசு மயங்கும் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம். இனிமையான இந்த இரவு வேளையில அருமையான பாடல்களை கேட்கறதே தனி சுகம்தான் இல்லையா? அந்த வரிசையில நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 3 திரைப்படத்திற்காக தனுஷ் மற்றும் ஸ்ருதிஹாசன் குரல்ல, அனிருத் ரவிச்சந்திரன் வரிகள் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வாரணம் ஆயிரம் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினி குரலில் தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க.

0: 22.3 பாத்துக்கு இதான் தானே.
1: 22.3 பாத்துக்கு இதான் தானே.
2: Yes, who is it?
3: Don.
0: 102.3
1: பாட்டுக்கு இதான் டான்.
3: டான் டான் டான் டான்.
4: நேரம் 11:49 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்ட பாடல் ஆடுகளம் திரைப்படத்திற்காக ஜிவி பிரகாஷ் குமார் குரலில், ஜிவி பிரகாஷின் இசையில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: பேர்சல்லிவா.
1: யுவர் ஸ்வீட் நேம் ப்ளீஸ்.
2: லவ்லி.
1: பில்லி.
2: டோன்ட் சில்லி. லவ்லி.
0: கைலி.

0: அதிகம். ஒரு நிலவு தரையில் இருந்து புறப்பட்டு விண்ணுக்கு வருகிறது. என்ன மௌனம் இயேசுக்கண்ணே, உன் குரல் என்ன ராகம் என்று நான் சுரம் பிரித்து சொல்லுகிறேன்.
1: உங்களுக்கு எத்தனை வாத்தியம் வாசிக்க தெரியும்?
0: நான் வாசிக்காத வாத்தியம் நீ ஒருத்துதான் அன்று.
1: என்னோடு பாடுவீர்களா?
0: சொல்லாதே அப்படி. சங்கீத பாஷையில் நீயும் நானும் சுதி சேர்வோமா என்று சொல்

0: 90.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலாவதாக அதிசயத்தருடன் திரைப்படத்திற்காக முருகா என்றதும் என தொடங்கும் பாடல்.

நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே, மறை நான்கிலும் காண்பதும் மருத்துவமே. நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே, மறை நான்கிலும் காண்பதும் மகத்துவமே. தாய்க்கொரு தாயாக இருப்பவள் நீ, தாய்க்கொரு தாயாக இருப்பவள் நீ. மஞ்சள் தாலியை காப்பாற்றி

நாதொரு வாகனி காதலியே ஹிமவான் சுமந்த மகளே மகளே யாதவன் மாதவன் சோதரியே அறுபத்து மூவரின் தமிழே தமிழ்

மகள் குங்கும நிலைகிட செய்திடும் கற்பக வல்லியும் நீயல்லவா. அலைமகள் தலைமகள் அடிமலர் ஏற்கிடும் மலைமகள் நீ எந்த தாயல்லவா. அச்சகன் அழை

0: நேரம் 4:10. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று திருஎடையார் ஏடி பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கொங்கம்பட்டு ஏவி முருகையன் அவர்கள் தவில். கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், சதுஸ்ர ஏகதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திரியடையார் ஏ டி பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவில்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி, இணைந்திருக்கிறோம் அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம் ஸ்ரீ ஸ்கந்த குரு கவசம்.

திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய். சித்தி விநாயக ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கதியும் தந்தருள்வாய். கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே. ஸ்கந்தாசரணம் ஸ்கந்தாசரணம் சரவண

நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உளத்திலே.

உனக்கொரு கோயிலையன் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்

தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள்வழி விட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக

மலை வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே. பத்து திக்கு தோறும் என பறந்து வந்து ரட்சிப்பாய், என் சிகையையும் சிரசினையும் சிவகுரோ ரட்சிப்பாய். நெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும்.

நாசிகளிரண்டையும் நல்லவேல் காக்கட்டும். செவிகளிரண்டையும் சேவற்கொடி காக்கட்டும். கன்னங்களிரண்டையும் காங்கேயன் காக்கட்டும். உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும். நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும். பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும். கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும். தோள்களிரண்டையும் தூயவே

சிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சம் என்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலம் இது முழு மனத்தோடேத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே. மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா. காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா சொன்னபடி செய்தார்.

துன்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய். அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடாமே, அருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே, ஆறுமுகமான

அயலாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்பு மயமாக்கி ஆழ்கொள்ளுவையப்பா. அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய். உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக.

சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே கற்றவர்களோடு என்னை கழிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டேன்.

வீழ்ச்சியை நீக்கிடுவா, என் தளர்ச்சியை அகற்றிடுவா. சுகவனேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே, பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிட செய்திடப்பா. பரமானந்தமதில் என்னை மறக்க பாலிப்பாய், மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்த குரோ. சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன், ஜோதி பிழம்பான

வந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலசமுனி உனை புகழ்ந்தான். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரு ஒழுக்கமொழு கருணையையும் தவ

அருளெல்லாம் முருகன் அன்பெல்லாம் முருகன் ஸ்தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன்.

வைத்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞானஸ்கந்த குரு கவசமிதை பாரா.

நேரம் 5:23 இணைந்திருக்கிறோம் அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் ஸ்ரீ சுப்பிரமணியாஷ்டகம்.